எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துரலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?

You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. விஷ் யூ ஆல் எ ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில மறைந்த இசைக்கலைஞர் திரு டி பி பைரவர் அவர்களுடைய இசை சாதனைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம 2015 ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம். இதே மாதிரி 26 ஜனவரி 1958 அன்னைக்கு தாங்க டிவி பைரவனுக்கும் மிஸ்ஸஸ் ராஜி பைரவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ நம்ம கூட அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராஜி பைரவன், அவங்களோட டாட்டர் மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன், அப்புறம் நம்ம கூட மகாகவி பாரதியாரோட கொல்லுப்பேரன் ராஜ்குமார் பாரதியும் இருக்காருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன் அவங்க அப்பாவை பத்தி சொல்ல போறாங்க.
1: நினைவலைகள், யாருடைய நினைவலைகள்? என் தந்தை திரு டி பி பைரவன் அவர்களின் நினைவலைகள். என் தந்தை டி பி பைரவன் அவர்கள் மறைந்த மாமேதியும் சிறந்த இசையமைப்பாளருமான திரு ஜி ராமநாதன் அவர்களிடம் தபேலா கலைஞராக பணிபுரிந்தவர். திரு ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் உத்தமபுத்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், மதுரை வீரன், அம்பிகாபதி, சாரங்கதாரா போன்ற பல பிரபலமான படங்களில் பல பிரபலமான பாடல்களுக்கு தபேலா வாசித்துள்ளார் என் தந்தையார். அவர் மறைந்து 27 ஆண்டுகள் சென்றுவிட்டனர். இந்த பாடல்களை எல்லாம் வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் கேட்டு கண்டு ரசித்திருக்கிறோம் என்ற போதிலும் அவர் வாசிப்பை அணு அணுவாக நாங்கள் ரசித்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தை அவருடைய மகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்தும் அவருடைய மகள் என்கிற உரிமையிலிருந்தும் உங்களுடனும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆவல் உண்டாயிற்று. அந்த ஆவல் நிறைவேறும் விதமாக என்னுடைய தாய் தந்தையரின் திருமண நாளான ஜனவரி 26 அன்றும் தந்தையினுடைய நினைவு நாளான பிப்ரவரி 3 அன்றும் இந்த பாடல்களை MOPCRS 107.8 FM மூலமாக ஒலிபரப்பி நாம் எல்லோரும் ரசிக்கலாம் வாங்க. தனிப்பட்ட முறையில் என் தந்தையாருக்கு இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன்.
0: ஒரு பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் மெட்டமைக்கிறாரு, பாடலாசிரியர் பாடல் எழுதுறாங்க, பாட்டு பாடுறவங்க பாடிட்டு போயிடுறாங்க. இது மட்டும் ஒரு பாடலுக்கு போதுமா மேடம்? பாடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டாமா? இத பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
1: நீங்க கேக்குற கேள்வி வந்து மிகவும் சரியான கேள்வி. எங்க அப்பாவை பற்றி சொன்னாலே இந்த கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிடும். எங்க அப்பா மறைந்த இசை மேதை திரு ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை ட்ரூப்ல வந்து திரைப்பட பாடல்களுக்கு தபேலா, டோலக், டோல்கி, மிருதங்கம் வாசிக்கிற இசைக்கலைஞராக இருந்தார். அந்த காலத்துல வந்து பாடல்கள் எல்லாம் மிகவும் ஜீவன் உள்ளதாக இருந்தது. இசை கருவிகளுடைய இசையை பாடல் காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்க வைத்து பாடல்களுக்கும் சரி அல்லது பாடல் காட்சிகளின் பின்னணி இசைக்கும் சரி தனி இடத்தை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு என்ற பாட்டு வந்து இந்த அம்பிகாபதி என்ற படத்திலிருந்து வருது. அம்பிகாபதி அமராவதி என்பது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு காவியம். பாடல்களுக்காகவும் இசைக்காகவுமே அதிக நாட்கள் ஓடிய திரைக்காவியம் அது. அதுல வந்து இந்த பாட்டு பாடலுக்கு நடுவில் டைலாக் ஃபார்மேட், காதலும் காதலியும் பேசுறது, அதுதான் அன்பே இன்பம், எங்கே இங்கே அப்படின்னு அதுல முழுக்க முழுக்க பின்னணி இசை வாசிச்சது வந்து எங்க அப்பா தான். இப்போ அந்த பாடலை வந்து நம்ம கேட்டு மகிழலாம்.

0: இப்ப புரியுது மாம், அந்த தபலாவோட சத்தம் எல்லாம். ஏமா, பாஸ் பீட்லாம் தபலால வாசிக்க முடியுமா மாம்?
1: கண்டிப்பாக வாசிக்க முடியும். எங்க அப்பா அதை வந்து சாதனையே பண்ணியிருக்காரு. ஜி ராமநாதன் அவர்களோட மியூசிக் ட்ரிப்ல எங்க அப்பா வந்து இணைஞ்சு செஞ்ச சாதனைகளுக்கு சான்றுதான் இந்த பாடல்கள் எல்லாம். உதாரணத்துக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வர ஒரு பாட்டு, இந்த அஞ்சாத சிங்கம் என் காளை என்கிற பாட்டு, ஒவ்வொரு மாட்டு பொங்கல் போதும் ரேடியோவில் டிவியில நம்ம கேட்டு பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த பாட்டுல முதல்ல அந்த காளை வந்து எவ்வளோ வேகமா ஓடி வருமோ அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து எங்க அப்பா வந்து அந்த சோலோ ஒன்று அந்த டோல்கியில வாசிச்சிருப்பது வந்து இன்னும் அந்த இசை ரசிகர்களை வந்து இயக்க வைக்குது. இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சியில கேட்கும் போது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.

0: நீங்க அஸ் எ டாட்டர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா எப்படியெல்லாம் சாதிச்சாரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு அஸ் எ டாட்டரா நீங்க எல்லாமே சொன்னீங்க. ஆனா மனைவியா அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேம் இந்த நிலைய வலையில?
1: கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருமதி டிபி பைரவன், அதாவது ராஜி பைரவன். எங்களுக்கு திருமணம் நடந்தது 1958 ஜனவரி 26 அன்று. அதாவது நமக்கு மிக முக்கியமான இந்தியாவின் குடியரசு தினத்தன்று. திருமணமான புதிதில் என் கணவர் என்னை உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்கு அழைத்து சென்று காண்பித்தார். அந்த திரைப்படத்தின் பாடல்களுக்கு அவர்தான் தபலா வாசித்திருக்கிறார் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டேன். அந்த நினைவு இன்னும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. அவர் மறைந்தது பிப்ரவரி 2, 1988 அன்று, அதாவது தைப்பூசத்தன்று எங்களது குலதெய்வமான முருகனின் திருவடிகளில் அவர் சென்று அடைந்து விட்டார். அவருடன் நான 30 ஆண்டுகள்தான் வாழ்ந்தேன் என்ற போதிலும் அவர் தபலா வாசித்து நான் ரசித்த பாடல்களை உங்களுடனும் சேர்ந்து ரசிக்க விரும்புகின்றேன்.

0: உன் அழகை கண்ணியர்கள் கண்டதினாலே. இந்த பாட்டு எவ்வளோ இனிமையா இருந்ததுங்களா. இசைக்கலைஞர் திரு டிபி பைரவன் அவர்களுடைய நினைவலைகளை கேட்டுட்டு இருக்கோம். மாம், நீங்க மேலும் அப்பா வாசிச்ச பக்தி பாடல் பத்தி தான் சொல்லுங்க மாம்.
1: அவர் மறைந்தது வந்து பிப்ரவரி 2nd அன்னைக்கு 1988 அன்று, அதாவது வந்து தைப்பூசத்தன்று. அது வந்து முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். அந்த ஞாபகார்த்தமாக அவர் வாசித்த ஒரு முருகன் பாடல் ஒன்று, அதை நாம் இப்ப கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.

சிவகாரி மகனை நன்முகனை சிந்தனை தீமனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாரி மகனை நன்முகனை.

0: மேடம், பக்தி பாடல்களுக்கும் கிளாசிக்கல் பாடல்களுக்கும் மட்டும்தான் தபலா வாசிக்க முடியுமா மேடம்? மற்ற ஜானர்களுக்கெல்லாம் பாடல் வாசிக்க முடியாதா?
1: கண்டிப்பா முடியும். பாடல்களை வந்து இசையமைக்கும் போது இசை கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில சங்கதிகள் போடுவாங்க. அந்த சங்கதிகள் அந்த இசை கலைஞரின் திறமையை மட்டுமே நம்பி இசையமைப்பாளர்கள் வந்து அதனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. உத்தம புத்திரன் படத்தை யாராலும் மறக்க முடியாது. அதுல வந்து அந்த யாரடி நீ மோகினி என்ற பாடல் வரிகளாலேயே மக்களினுடைய மனதை கொள்ளையடித்த அந்த உத்தம புத்திரன் படத்துல அந்த ராக் அண்ட் ரோல் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஈடு கொடுத்து எங்க அப்பா வாசிச்ச அந்த தபலாவோட இசை மயக்கம்ங்கிறது வந்து எனக்கு மட்டுமல்ல இசை ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்குமே உள்ளதுதான் அது.

0: அந்த வெஸ்டர்ன் பீட்ல தபலா வாசிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேடம்.
1: இப்ப அடுத்தது வந்து ஒரு ரொமான்ஸ் பாட்டு ஒன்னு கேக்கலாமா? அடுத்தது
0: கேக்கலாம் மேம்.

0: மகாகவி பாரதியாரின் கொள்ளு பேரான டாக்டர் ராஜ்குமார் பாரதி. அவர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். மகாகவி பாரதியினுடைய கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதி பாட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்க, எங்க அப்பா தபேலா வாசிக்க, என்னுடைய கல்யாண கச்சேரி வந்து ரிசப்ஷன் கச்சேரி கலை கட்டியது அன்றைக்கு 14 மே மாதம் 1986. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு இதன் மூலம் கிடைச்சது. அதுதான் வந்து எங்க அப்பா எனக்கு கொடுத்த கல்யாண பரிசு. அதை என்றும் என்னால் மறக்க முடியாத ஒன்று.
1: மகாகவி பாரதியாரோட கொள்ளு பேரனாகிய ராஜ்குமார் பாரதி அவர்கிட்ட இந்த நினைவலையில அவரோட எண்ணங்களை அவர் சொல்ல வராரு.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜ்குமார் பாரதி. நமது தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கொள்ளு பேரன்னா. திரு பைரவன் அவர்களை எனக்கு 1982 பழக்கம். 1982 பாரதியின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. அப்பொழுது சென்னை தொலைக்காட்சியிலே திரு MS பெருமாள் அவர்கள் தயாரிப்பில் பாரதி பாடல்களை நான் பாடினேன். அந்த பாரதி பாடல்களுக்கு இசையமைத்தது நம்முடைய அன்புக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்கள், உடன் தபேலா வாசித்தது பைரவன் அவர்கள். அன்று தொடங்கிய எங்கள் பழக்கம் ஒரு ஆழ்ந்த நட்பாக மலர்ந்தது. நான் அவரை என் தந்தை போன்றே பார்த்து வந்தேன். அவருடன் வாஞ்சியுடனும் அன்புடனும் பழகி மாமா என்ற உரிமையில் அழைப்பதும் உண்டு. அதே போன்று அவரும் என்னிடத்தில் மிகுந்த பிரியத்துடன் ராஜு ராஜு என்று அடைமொழி போட்டு அழைப்பார். நானும் தேனிசை தென்றல் தேவாவும் பைரவன் மாமாவும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் பாரதி இன்னிசை என்ற பெயரில் நடத்தியிருக்கிறோம். பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறோம். அந்த நினைவுகள் எல்லாம் இன்னும் என் மனத்தில் பசுமையாக வாழ்ந்து வருகின்றன. திரைப்பட பாடல்களில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் திரு பைரவன் தான் தபேலா வாசிப்பார் என்பதை அவருடைய தனி பாணியிலிருந்தே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய பாணியில் ஒரு முத்திரை பதித்தவர் அவர். வருகின்ற 3rd அன்று அன்னாரது நினைவு நாள் வருகின்றது. அவரது அந்த நினைவு நாளிலே அவருடைய அற்புதமான தபேலா வாசிப்பை, என்றும் நம்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கப் போகின்ற அந்த பாடல்களை நாம் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து கேட்டு ரசித்து மகிழலாம். வாருங்கள்.

0: உண்மையிலே மேடம், இப்ப கேட்ட பாடல்ல அப்பா வாசிச்ச தபலாவா இசை உண்மையிலே இன்பம் பொங்குது மேடம். பாரதியாருக்கு பிடிச்ச கடவுள் கண்ணன் தான். அவரு காக்கை சிறகிலும் மேகங்களிலும் கருமை நிறத்தை தாங்க அவர் பாக்குறாரு. அவர் கண்ணனை பத்தியே தாங்க சொல்றாரு.
1: உண்மைதான், அவர் வாசிச்ச பாடல்ல இருந்து ஒரு கண்ணன் பாட்டு ஒன்னா நாங்க ஒளிபரப்புறோம்.

0: பாரதியார் வரிகளுக்கு தபலா வாத்தியம் ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். பாடலுக்கு இந்த மாதிரி பாடல்களுக்காக நாங்க எப்பயுமே காத்திருப்போம் மேடம். பாடல்களுக்கு உயிர் கொடுக்கறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மேம். அதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க?
1: வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரர் வந்து திருமதி பானுமதி அம்மா. இனிமையான அவரோட குரலுக்கு எங்க அப்பா வந்து வாசிச்ச பாடலை வந்து நம்ம இப்ப கேட்கலாம்.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னிமாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டும் வரம் யாதோ?
0: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

0: எங்க அப்பாவோட இசை ரசிகை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லலாம்.
1: வணக்கம். இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில திருமதி தேவி விஸ்வநாதன் அவங்க என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பழைய பாடல்கள், குறிப்பா 1960s 70s 45ல இருந்து எத்தனையோ பாடல்கள் மூலமா தான் நம்ம வந்து தேசபக்தியை ஊட்டினோம், காதல சொன்னோம், தாலாட்ட சொன்னோம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஒரு வரிகளும் அப்படியே கவிதைகள் மாதிரி விழுந்த காலம் அது. இன்னைக்கும் வார்த்தைகள் நல்லா தான் இருக்குன்னா கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. வெறும் கூச்சலும் சத்தமும் அதிகமா இருக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் பாடல்கள்ங்கிறத இளைய தலைமுறை எல்லாருமே அவங்களே ஒத்துப்பாங்க. ஆனா பழைய பாடல்கள்ல ஒரு பாடகன் பாடகியோடைய குரலுக்கு போட்டி போடுற மாதிரி வாத்தியங்களோட இசை வந்து தனிய முத்திரை கொடுக்கும். உதாரணத்துக்கு இதய கமலம் நீங்க படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அப்படிங்கறது வந்து பாடல் வரி. அதுக்கு முழுக்க முழுக்க பிஜிஎம் நீங்க பாத்தீங்கன்னாக்க வீணை இசை மட்டுமே தான் வரும். இந்த மாதிரி தபலா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு தேதியில தபலாலாம் வந்து நம்ம பாக்குறதே ரொம்ப அரிதா போயிடுச்சு. இந்த நினைவலைகள்ல மறைந்த திரு பைரவர் அவர்களுடைய தபலா போட்ட ரேர் சாங்ஸ் வந்து இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலியில பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய பாடல்கள்ல குறிப்பா வந்து ஒரு பாட்டு இருக்கு, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேன் அப்படின்னு அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க அது வந்து ஏறக்குறைய கிளாசிக்கல் இருக்கும்.

0: வெஸ்டர்ன் கலந்திருக்கும். சாதாரண ஒரு ஃபோக் ஸ்டைலில் மூணு காம்பினேஷனில் வந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து அதில் டபுளாக வந்து நடுவில் நடுவில் இந்த பிஜிஎம்ல வரும். உண்மையிலே இந்த பாட்டு வந்து யாராலையுமே மறக்க முடியாது. மொழி தெரியாதவங்க கூட, வெறும் இசையை ரசிக்கிறவங்க கூட இந்த பாட்டுக்கு நடுவில் வர்ற அந்த பிஜிஎம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸு அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பாட்டை எனக்காக இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினா ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: வசந்தம்.

இவ்வளவு நேரம் நினைவலை நிகழ்ச்சியில டிபி பைரவர் அவருடைய இசை மழையில நினைஞ்சோம். ரொம்ப நன்றி மேடம். உங்களோட குடும்பத்தினராகிய மிஸ்ஸஸ் ராஜி பைரவன், அவங்களோட டாட்டர் மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன், மை ஹார்ட்டி தேங்க்ஸ் மேம். நீங்க வந்து இந்த டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பேசினீங்க. இது மட்டும் இல்லாம அவரை பத்தின பாடல்களையும் அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக ராஜ்குமார் பாரதி நமக்காக சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். இதுலேருந்து நிறைய தெரிய வருது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நாங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வர மியூசிக்கை விட அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அதுக்கு மியூசிக்கோட அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு இப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே லிசனர்ஸ், கீப் டியூனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சாந்தினி. இன்னைக்கு நம்ம இல்யூஷன்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேங்க. நானு இல்யூஷன்ஸ் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலயும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒவ்வொரு மூவிலயும் இருக்கும், அதே மாதிரி அனிமேஷன்லயும் இருக்குங்க. சோ அனிமேஷன் வந்து பேசிக்கலா வந்து ரெண்டுன்னு சொல்றாங்க, ஒன்னு 2D இன்னொன்னு 3D. முதல்லலாம் வந்து 2D தான் இருந்தது, போட்டோகிராஃப்ஸ் மூலமா, மோஷன் பிக்சர்ஸ் மூலமா, அந்த மாதிரி வரையறது, டிராயிங், பென்சில் டிராயிங் மூலமா வந்து அனிமேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய சாப்ட்வேர்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணிருக்காங்க. கார்ட்டூன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி இப்ப மூவிஸ்க்கு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 20th century வந்ததாங்க இந்த அனிமேஷன், செல் அனிமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெடிஷனல் அனிமேஷன், அதாவது பேப்பர்ல வரையத நான் சொல்ல மாதிரி, முதல்ல மோஷன் பிக்சர் ஆகும், ஒரு வீடியோ ஆகும், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ், 2 minutes, 1 minute, இந்த மாதிரிக்கெல்லாம் கிளிப்பிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பயங்கரமா 2 hours மூவி. சோ இத பத்தி நான் ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட கேக்கறதோட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. சுஸ்மிருதி நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க ஸ்டுடியோஸ்ல. அவங்க என்ன சொன்னாங்க கேப்போவாங்க.

0: We now have Smriti, a student of animation, here with us. She's going to share all the knowledge that she knows and enlighten us. Can you tell us what is 2D and 3D according to you?
1: Well, 2D and 3D is basically animation. இப்போ பாத்தீங்கன்னா 2D animationன்றதுல வந்து ஒரு டைமென்ஷன் இருக்காது. நேரா வந்து இது ஃபிளாட்டா எப்படி நீங்க போட்டோஸ்லாம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் 2D animation. இதுக்கு நாங்க வந்து ஃபிளாஷ் அப்படிங்கற இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம வந்து பாப்புலரா பாக்குறது வந்து இந்த ஈ-கார்ட்ஸ்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க, அந்த தேங்க்ஸ் கிவிங் கார்ட்ஸ், கிறிஸ்மஸ் கார்ட்ஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி அந்த பேர் அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறீங்களா? ஸோ அதில் தான் வந்து 2D அனிமேஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் இருக்கு. ஒரு குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பிக்சர்ஸையும் போட்டு பிக்சர்ஸையும் ட்ரான்சிஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ அப்படியே ஃபேட்இன் ஆகுது, ஃபேட் அவுட் ஆகுது, ஆர் யூ கேன் மேக் லைக் த சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போகிற மாதிரி, அந்த ஸ்டிக் ஃபிகர்ஸில் வந்து யூ கேன் சி த கார்ட்டூன்ஸ் இன் ஆல் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து 2D அனிமேஷனில் பண்ணலாம். 3D அனிமேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ரியல் கேரக்டர், ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் போகிற மாதிரியே நம்ம வந்து பார்க்கலாம். 3D animation வந்து we use Maya, அப்புறமா 3ds Max அப்படிலாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க பாப்புலரா இது எதுல பாக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த ஐசேஜ் மூவிஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அண்ட் வாலி ஈவன் த மூவி விச் ஒன் அனிமேஷன் அவார்ட் வாங்கிச்சுல. ஸோ அந்த மூவிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து 3D தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதுல என்ன பிரச்சனைனா 2D வந்து இட் இஸ் ஈஸி டு மேக், வேற 3D அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொரு ஒரு இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டர் பண்ணி அது பண்றதுக்கே ரொம்ப ஆகும். அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது, டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீங்க 2D பாத்தீங்கன்னா அது கார்ட்டூன், அது ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர் வச்சு அப்படின்றது தெரியும். 3D வந்து மோர் ரியலிஸ்டிக், ஆல்மோஸ்ட் வந்து ஹியூமன். இப்ப வந்து முன்னாடி அந்த காலத்துல அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும் போது அப்படியே ஹீரோ வருவாங்க, அப்படி ஹீரோ போன உடனே நம்மளுக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் யாராவது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்ப வந்து அதுக்கு அதையே வந்து மர்ஜ் பண்ணி அனிமேஷன் அதெல்லாமும் போட்டோம்னா நம்மளுக்கு எது டிஃப்ரெண்டா இருக்குன்றதே தெரியாது. ஃபேமஸா நீங்க ஒன்று பாத்தீங்கன்னா இப்ப இந்த தசாவதாரம்ல வந்து அந்த சுனாமி சீன் ஒன்று வரும் தெரியுமா, அது ஆல்மோஸ்ட் இட் லுக்ஸ் லைக் சுனாமியே வரா மாதிரி இருக்கும். அது என்னன்னா இந்த மாதிரி 3ds Max அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் 2 minutes வீடியோ பண்றதுக்கு இட் டுக் 10 months டு டூ, அண்ட் அது ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் கிட்ட வந்து அதுல ஒர்க் பண்ணிருந்தாங்க.
0: That was very, very interesting. So, could you tell us what are the softwares that, you know, that are mainly used in the industry?
1: Softwares in terms of animation, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2D நான் சொன்ன மாதிரி 2D வந்து ஃப்ளாஷ் இருக்கு. அதுவே வந்து ரெண்டு கம்பெனியோடது இருக்கு, மேக்ரோ மீடியா ஃப்ளாஷ் இருக்கு, அதில் MX அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வருது. அண்ட் அடோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் அண்ட் இது இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யூ யூஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ த கீ பை கீ அனிமேஷன் இருக்கு, ஒரு ஒரு கீ. அது ஆல்மோஸ்ட் வந்து 30 ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செகண்டோட அனிமேஷன். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ வேலை இருக்கும் அதில் அப்படின்றது. ஸோ கீ பை கீ வந்து அப்படி ப்ராசஸஸ் பண்ணுறது, அது ஒரு அனிமேஷன் இருக்கு. இன்னொன்று ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சுட்டு நான் அது வந்து எனக்கு ஒரு 100 ஃப்ரேம் வரைக்கும் ப்ளே பண்ணணும் அந்த மாதிரியும் நான் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பிக்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி வி கேன் டூ தட் அனிமேஷன். வாட் யூ சி லைக் ரீப்ளே பட்டன் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து அந்த இ-கார்ட்லாம் வரும் தெரியுமா, இட் இஸ் லோடிங் பிளேயிங் அதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். வேரஸ் இட் கம்ஸ் to 3D animation. 3D animation வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. லைக் பேசிக்கலாக இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கிடெக்சரல், இப்போ ஆர்கிடெக்சருக்கே போனோம்னா நம்ம அதில் வந்து பில்டிங்ஸ் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி அந்த பில்டிங் பிளான் ஆல் தோஸ் திங்ஸ் காமிக்கிறதுக்கு 3ds Max சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பேசிக்காக ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். யூ ஹாவ் த பாக்ஸ் அந்த மாதிரி, ஸ்கொயர், தென் யூ ஹாவ் சர்க்கிள்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ், ஸ்பியர், அது மாதிரி நிறைய அதுலேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு இன்கார்பரேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இல்லை. அண்ட் ஆல்சோ அதுலேயே வந்து யூ கேன் ட்ரா கர்வ் பண்ணி நிறையா இருக்குது, அது பேர் ஸ்ப்ளைன் டூல்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் இதில் பேசிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக் இது மட்டும் கிரியேட் பண்ண பார்த்தாது, யூ கேன் ஆட் டெக்ஸ்டர்ஸ், கிவ் அ மோர் ரியலிஸ்டிக் இது, அண்ட் ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஒரிஜினல் ரியல் வீடு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதில் லைட் போடலாம், நீங்கள் எப்படி ஒரு வீட்டை வந்து ஷூட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்புறமா லைட்டிங் கொடுக்கலாம், எனக்கு இங்கே தான் ஷேடோ வேணும், அதுதான் வேணும், இந்த மாதிரி வந்து தான் லைட்டிங், அந்த டோன் ஆஃப் லைட்டிங் வேணும். ஸோ அதெல்லாமும் பண்ணலாம். அண்ட் பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் த டைம் கன்சியூமிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரெண்டரிங். ஆல்மோஸ்ட் ஒரு நாள், ரெண்டு நாள், நாலு நாள் கூட ஆகலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா. பிகாஸ் அந்த 30 ஃப்ரேம்ஸ்ன்னும் போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அதில் ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ இட் டேக்ஸ் அ லாங் டைம். நம்பர் ஆஃப் இது வந்து பொறுத்துதான் இருக்கு. அண்ட் அதர் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ், அப்புறம் ஹியூமன் ஃபிகர்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு மாயா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இட் இஸ் சிமிலர் டு திஸ் தான், 3ds Max பார்த்தீங்கன்னா. அண்ட் யூ ஹாவ் நிறைய வெர்ஷன்ஸ் லைக் 9, 2009 அந்த மாதிரி, அதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். அண்ட் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி த ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி வுட் பி பெட்டர். அண்ட் வாட் எல்ஸ், மெட்டீரியல்ஸ் நீங்கள் தான் ஆட் பண்ணணும், ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து தான் எடுத்து போடணும் அண்ட் ரெண்டர் பண்ணணும், அவ்வளோதான்.
0: That was very, very informative. So, are you working on any project right now? Could you just brief us about what project you're working on?
1: Well, I'm actually right now working on a CG film. CG film na computer graphics film. அதில் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸில் சொன்ன இல்லை, லைவ் கேரக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் அப்படி தான், என்னோட படத்தில் வந்து த கேரக்டர்ஸ் ஆர் லைஃப் அண்ட் இட்ஸ் அ ஃபன்னி லவ் ஸ்டோரி விச் ஹேப்பன்ஸ் இன் மூன். ஸோ என்னோட என் கேரக்டர்ஸ் ஆர் லைஃப் அண்ட் த பேக்ரவுண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அது ஒரு கார்டன் பேஸ்ட் ஸ்டோரி. ஸோ அண்ட் இட் ஹேஸ் அ ஏலியன் ஆஸ் அ வில்லன், அதனால ஏலியன் ஐ கிரியேட்டட் வித் மாயா. And the background in 3ds Max அதில் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அது வீடியோவாக ரெண்டர் பண்ணி கொண்டு வந்து கம்பர்ஷன் சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த விஎஃப்எக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ப்ளூ மேட்டில் இருக்கிறத வந்து கீயிங் பண்ணிவிட்டு வியூ மிக்ஸ் இட் வித் த லேயர், பிலோ லேயரில் வந்து இந்த எது பேக்ரவுண்டோ அது நான் அந்த 3ds Max பண்ணி கொண்டு வந்ததில்ல, அதை வச்சு இன்கார்பரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் வெல் ஐ கெஸ்.
0: So could you tell us which is your favorite animated film and why?
1: If it comes to animation movie, I think it will be like a stereotype.

0: typing again with the crowd. I'll go with Ratatouille. It's like amazing. First thing, it deals with food. So the way they cook the cheese sauce and it makes raviola and all those things, and it's so cute that that mouse does so much things. The way it, you know, it doesn't look like something something out of reality. This doesn't, I couldn't differentiate this with something happening for real or something which is very imaginary and a fantasy kind. So it was very, very cute. And throughout the movie you can't see it talking. It doesn't talk anything, but the way it emotes, adoda emotion vandavanga avlo alaga capture panirpaanga adoda faces, adoda expressions were amazing. So it is one movie when I see, you know, I just feel like, oh god, why can't I be that cook? Why can't I be with the Ratatouille? So I think that would be my favorite movie.
1: Neenga vandu, you've given us a lot of information about animation. So could you tell us where exactly video effects come into place?
0: This video effects solradha veda nama adha visual effects appdin solluvom. Visual effects is almost like enna solradhu, ipo na 2D sonna illa, 2D version of anything is visual effects. Ena nama flat ada image paapom and it becomes the background mari vandrom. Neenga nariya ipo ella mukavasi ella padathilume வந்து எங்கெல்லாம் முடியறதோ முடியறதோ இல்லையோ கூட யூஸ் பண்றாங்க. நீங்க அந்த குசேலன் படம் பாத்தீங்கன்னா வந்து வேண்டாத இடத்துல கூட அந்த ஒரு பாண்ட்ல திடீர்னு ஒரு அப்படியே ஒரு டால்பின் குதிச்சு வரும். ஸோ அதெல்லாம் கூட வந்து இட் இஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இட் இஸ் நீங்க அந்த விருமாண்டியில பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு இது போடுவார் இல்லையா, அது அது கூட வந்து இஸ் இன்ட்ரெஸ்டிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் தே. இதுக்கு நான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் திஸ் thing called chroma keying. Chroma keying அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு விஷயம் இவன் எங்கயோ கீழே விழறா அப்படின்னா ஒரு ஹை கேட்டே எரியோ வச்சு ஒரு ப்ளூ மேட்டோ கிரீன் மேட்டோ போட்டு அதுல ஷூட் பண்ணுவோம். அப்புறமா அவரை தனியா கிராப் பண்ணி எடுத்து பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷுவல்ல அது இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால் க்ரோமா கீயிங். அது வந்து கலர் அட்ஜஸ்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ப்ளூவும் கிரீன் மட்டும்தான் யூஸ் பண்றீங்க, வேற எந்த கலருமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா என்னன்னா நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கிற கலர்ஸ் வந்து அது அப்படி நம்ம பின்னாடி போட்டு வச்சுக்கோங்க. கிராப் பண்ணும் போது நீங்க அந்த பின்னாடி இருக்கிறது ரிமூவ் பண்ணும் போது உங்க ஸ்கின் கலர்ல இருக்கிறதும் ரிமூவ் ஆயிடும். ஸ்கின்லயும் அங்கேயும் ஓட்ட ஓட்டையா தெரியும். அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன் இஸ் நாட் த டோன் ஆஃப் ஆர் ஸ்கின். இப்ப ரெட்டோ இல்ல எல்லோவோ ஆரஞ்சோ பிங்கோ எது எடுத்திருந்தாலும் இந்த ஃபிளஷ் டோன் இருக்காதுல, ஸோ அதனால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை இந்த இது பண்ண போனா வி வில் ஷூட் ஃபர்ஸ்ட் அந்த விஎஃப்எக்ஸ் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா வி வில் ஷூட் ஃபர்ஸ்ட் இன் பேக்ரவுண்ட் த ப்ளூ மேட் ஆர் த கிரீன் மேட் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அந்த குட் ஷாட் எடுத்துட்டு கீயிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் நாங்கள். கீயிங் அப்படின்றது எந்த ஏரியா வேணுமோ அது மட்டும் இது பண்ணிட்டு வி ஹவ் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கம்பர்ஷன், அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் ஃபயர் வயர் அப்படின்ற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன பண்ணுவோம், இதை வந்து போட்டு என்ன வேணுமோ அந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து இந்த போட்டோஷாப் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லேயர்ல யூ வில் கீப் த வீடியோ, கீழே வந்து அது பின்னாடி என்ன வரணுமோ அந்த லேயர் பின்ன வச்சுட்டு இதை இடத்துல கீ பண்ணோம்னா அது கரெக்டாக அது போயிடும். போன அப்புறமா எந்த ஏரியாவில் வேணும் அப்படின்றது வச்சோம்னா லைக் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒன்று இருக்கும், முன்னாடி வந்து இவங்கெல்லாம் மூவ் ஆகும். ஸோ அதுதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இப்போ மோஸ்ட்லி வந்து படத்தில் வந்து ஒரிஜினலாக எதுவும் பண்ணுறது கிடையாது. முன்னாடி இல்லை தே ஹேட் அ ட்ரெண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லா படத்துலையும் இருக்கோ இல்லையோ ஒரு டூயட்டை கொண்டு போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வச்சுருவாங்க. இப்போ பட்ஜெட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணுறாங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லேயே பாதி முக்காவாசி படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அனிமேஷனும் வரும், விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கும் வரும். இப்போ என்ன பண்ணலாம், அனிமேஷனே நம்ம பண்ணிட்டு அதையே வந்து விஷுவல் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணி இப்போ லைவ் கேரக்டர்ஸ் ஷூட் பண்ணுவோம்ல அதையும் நீங்கள் அதில் போடலாம். அதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயே பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டோனல் அரேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் கலர் பேலன்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து மார்ஃபிங் தான் இந்த இதோட பிரின்சிபல்.
1: After all the information you've provided, could you just tell us what are the career opportunities in this field?
0: In the field of career opportunities, பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி you can get into character modeling, from you can get into web designer or graphic designer, visualizer அப்படினே ஒன்னு இருக்கு, and you can get into normal designing part of it இருக்கு. VFX னு எடுத்துட்டீங்கன்னா VFX artists அப்படினாலே இருக்காங்க, அவங்க தான் ரோட்டோ அப்படின்லாம் பண்ணுவாங்க, ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்லாம் கூட தெரியாத அளவுக்கு வந்து அழகாக்கி காமிப்பாங்க. அண்ட் டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க இந்த ஸ்கின் கிராஃப்டிங் சிவாஜி பிலிம்ல பாத்திருக்கீங்கல்ல, அவர் வந்து அந்த ஒரு குடை சன்லைட் சாங்ல கூட அவருக்கு வந்து ஹி வில் ஹாவ் ஃபாரினரோட ஸ்கின் டோன். ஸோ தட் இஸ் டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து கிராஃப்டிங் பண்ணி, இல்லை இப்போ வந்து கேரக்டர்ஸ்க்கு எப்படி வேணும் ஸ்கின்னு, இல்லை வந்து இந்த மாதிரி தான் டெக்ஸ்டர் வந்து, ஆர் திஸ் மெட்டீரியல் ஒன்லி நீட்ஸ் டு பி தேர் இந்த இது அப்படின்றது, தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் தென் லைட்டிங் ஆர்டிஸ்ட், எப்படி இங்கே நம்மளுக்கு வந்து லைட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா படத்தில் நார்மலாக, அந்த மாதிரி தே வில் டேக் கேர் ஆஃப் வாட் வேர் ஷுட் பி, என்ன லைட்டிங் எங்கே இருக்கணும், எங்கே ஷேடோ வேணும், வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் இட், அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க. அண்ட் கேமரா ஆர்டிஸ்ட் ஆல்சோ ஆர் தேர், தே வில் ஒன்லி ஃபிக்ஸ் த கேமரா வேர் ஹவு இட் ஷுட் பி, தே வில் விஷுவலைஸ் ஆன் ஹவு த ஹோல் திங் வில் லுக் லைக். அண்ட் த அனிமேட்டர்ஸ், அனிமேட்டர்ஸ் வில் நார்மலாக அனிமேட் பண்ணி, இப்போ நார்மலாக அந்த டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இட் வில் கோ டு த லைட்டிங் ஆர்டிஸ்ட், அவங்க லைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கெட் இன் டு தட். அண்ட் ஈவன் த காக்னிசன்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே லுக் ஃபார், தே ஹாவ் த கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இட்ஸ். அந்த கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெப் டிசைனர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னா, ஏன்னா அந்த பாப்அப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பாப்அப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் அவங்களோட வெப் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, ஆர் தே மைட் ஹாவ் கிளைண்ட்ஸ் ஃபார், இப்போ நீங்கள் பண்ணி கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து அவங்க கண்டென்ட் டெவலப் பண்ணுவாங்க, பட் இது இப்படி தான் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வந்து தே கேன் கெட் இன் டு தாட். அண்ட் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த சுட்டி டிவி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பண்ணுறவங்க, அண்ட் இந்த சன் மியூசிக் அந்த மாதிரி இதுலலாம் வந்து விஎஃப்எக்ஸ் பின்னாடி வந்து ஒரே ஒரு அப்படியே வந்து ஆளெல்லாம் ஐயோ இவங்க முன்னாடி இருந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கும் இருக்கு ஆட்ஸ், ஆட்ஸ் ஹஸ் ஸோ மச் ஸ்கோப். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இட் இஸ் சிந்தசைஸ்ட், அது பார்த்தாலே தெரியும் ரா அப்படியே ஷூட் பண்ணினதை காமிக்க முடியாது. ஸோ அப்படி இந்த சாக்லேட் வெடிக்கிறது ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணு பாப் அவுட் ஆகுது, அப்படியே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டு மேக் இட் விஷுவலி அப்பீலிங், ஏஸ்தட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா அதில் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் ஃபிலிம்ஸ், ஃபிலிம்ஸ் மேஜர் இது கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விஷுவல் ஆர்ட், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் அனிமேட்டர்ஸ் ஆல்சோ, அதில் வந்து எப்படின்னா நீங்கள் எந்த படத்தில் வந்து டைட்டிலிங் இருக்கட்டும், அண்ட் கேரக்டர்ஸ் இப்போ இந்த படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு படம் வேலண்டைன்ஸ் டேயோ இல்லை February 14th அப்படின்னு கூட ஒரு படம் வந்தது, அதில் கேரக்டர்ஸ் வந்து அனிமேட்டட் கேரக்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆட்ல வந்து பில்ஸ்பரி ஆட்ல வந்து அந்த குப்பு ஒன்று ஒன்று வரும், அப்புறம் அந்த சன்ஃபீஸ் ஆட் சாக்கோஸ்ல வந்து அந்த பேர் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்து யூ கேன் கெட் இன் டு தட் இன் டு விஷுவலைசஸ் மோர் ஸ்கோப். இப்போ வந்து என்னன்னா இட்ஸ் அ வெரி பூமிங் இண்டஸ்ட்ரி, ஸோ நல்ல பேர் ஸ்கேல் இருக்கு, அண்ட் பீப்புள் கேன் ஒன்லி திங்க் இஸ் யூ நீட் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் யூ கெட் இன் டு இட், போக போக போக போக யூ வில் ஆல்சோ கேட்ச் அப் வித் வாட் த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ, அண்ட் நீங்களும் யூ கேன் ஷைன் ரியலி ரியலி வெல் இன் திஸ்.
1: Could you tell us what is the criteria to get into the animation industry?
0: Well, if you want to get into the industry, vandu idhukku oru degree venum appadina illa, basically you need to have the knowledge of designing, eppadi vandu design pananum therinjirukkanum, and also you know you need to be creative and think out of the box. You can't be ore monotonous and go online all the time like looking for what is there appadina panna mudiyadhu. Adhepdi indha logos la pandravanga appadi dhaan panvanga, like rendu moonu logo seithu potta oru logo appadina mari kodupanga. So when it comes to animation industry, basically வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேரக்டர் மாடலிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் நம்ம. அதில் வந்து இப்போ இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஸ்டோரி போர்ட் மாதிரி, லைக் வாட் இஸ் த டெக்ஸ்டர், ஆல்மோஸ்ட் முதல்ல வந்து பென்சில் ஸ்கெச் மாதிரி பண்ணுவாங்க, இப்படி தான் எனக்கு வேணும், இது தான் இந்த இடத்துல இதாக பொசிஷனிங், இப்படி தான் இந்த கம்போசிஷன், எப்படி நம்ம நார்மலாக படத்துக்கெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதில் என்னென்னா டீட்டெயிலிங்கும் பண்ணுவோம், ரெண்டர் பண்ணி ரெண்டர் பண்ண மாதிரி வரைஞ்சி அதுக்கு வந்து வாட்டர் கலர்ஸ்லாம் கூட கொடுத்து ஆர் எனி கலர் கொடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு முதல்ல விஷுவலைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூ ஹேவ் டு பி அ விஷுவலைசர், எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு விஷுவலைஸ் பிஃபோர் ஹேண்ட், ஃபோர்காஸ்ட் ஹவு இட் லுக், அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி கிரியேட்டிவ், அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு கீப் நாட் த்ரோயிங் லைக் ஒன்றுத்தையே கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிலாம் இல்லை. ஸோ வந்து நிறைய இங்கே டபாய்க்க முடியாது இந்த இதில். அண்ட் ஆல்சோ யூ நீட் டு லாங் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வில் பி தேர், அண்ட் கம்ப்யூட்டர் knowledge. image, absolutely. Softwares like 3ds Max, Maya, and you have to keep abreast with what is happening, what is the new version come up. So in the mari nariya test panni kuda kathukla, and you have the tutorials irukku, so adhiley nam kathukla and the criteria. And what else you need to have the patience to work, because oru frame ah nam work panumbodhu camera set pananum, neenga da the cameraman, the lighting artist, neenga da the artist move pandrathu ellame pananum. So almost neenga da all in all raja mari andha edathla. So neenga work panumbodhu you need so much patience, because render pandrathu, and also knowledge of color, you should be there, what color will suit here, you have to know very stylish ah eppadi enga edha place pananum அப்படின்ற வந்து அந்த ஒரு நாலேஜ் வேணும் நம்மளுக்கு. சும்மா ஜட்டாங்க நானும் போடுறேன் மெட்டீரியல் கலர் கலரா போட முடியாது. சோ வாட் வில் கோ அப்படின்றது வந்து லைக் செட் டிசைனர் ஒரு ஆர்ட் டைரக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ. சோ யூ நீட் ஹேவ் லைக் யோ ஆஸ் ஐ செட் விஷுவலைசர் அப்படின்னும் போது இதெல்லாம் அதுலயே வந்துடும். சோ இது நீங்க பண்ணணும். அண்ட் கிரைட்டீரியா வேற என்னன்னா, இஃப் யூ ஹாவ் எனி டிப்ளமா ஆர் you know you have some portfolio unga ketta vandu edha neenga munadi panna works apdi irundhadna industry neenga vandu when you get into this you can easily get in like na idu dhaan pannirken apdindrathukku neenga onnu kaamikalam. And also idu vandu it's more of technical apdindradnala idu theoretical ah na vandu inda degree padichirukenga bsc animation padichirken apdindradla oru idu prajanam illa nee enna pannirken apdindrathu dhaan avanga paapanga. So basically neenga ipo inda industry la join panna pora apdina idla vandu web designers andha mari nariya career opportunities irka. Not only animation mode apdi illa, naanga vandu in animation it can be used for ad films la use pannalam, films la use pannalam, illa full rated vandu animation movie da panna porena adhiliyum pannalam. And ipo neenga vandu web banners apdi web pop up idla pathina adla kuda vandu you have 3d characters and 3d la pannalam. And even architecture apdin pona andha edathla kuda idla paakalam. So you have overall knowledge of edhila neenga panna poringa, specialize panna poringa. Animation mode adhiliye evlovo irka, லைட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கேரக்டர் மாடலிங் இருக்காங்க, நான் அனிமேட்டர் வெறுமன அனிமேட் தான் பண்ண போறேன் அதுவும் இருக்கு, மெட்டீரியல் டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்காங்க, அவங்க வந்து டெக்ஸ்சரை மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இட் கோஸ் த்ரூ சோ மச் ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில வர போறீங்கன்னா முதல்ல நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் எது நான் பண்ண போறேன். ஸோ அதுல நீங்க எக்ஸல் பண்றீங்களா பார்த்து அதுக்கேற்ற போர்ட்ஃபோலியோஸ் நீங்க கிரியேட் பண்ணி அண்ட் அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கனாலே போதும், யூ கேன் கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. அதுக்கு வந்து டிகிரி வேணும்னு இல்லை, இஃப் பாசிபிள் யூ கேன் டூ வந்து டிப்ளமா படிச்சீங்கன்னா
1: கத்துக்கலாம்.
2: வாவ், ஒரு ஸ்டூடெண்டே இவ்வளோ பேசுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும்னு நான் யோசிக்கிறேங்க இப்போ உட்காந்து. சரி, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் சாந்தினி. சரி, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டோம், ப்ரொஃபஷனல் கிட்ட லேட்டரா கேட்போம், இப்போ மக்கள் கிட்ட கேட்போம். ஒவ்வொரு அனிமேஷன் மூவி பார்த்த வியூவர்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்ன அனிமேஷன் மூவி பிடிச்சிருக்கு, எதனால அந்த அனிமேஷன் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சாயினிதா நேத்து போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அதை கேட்போம்.
3: This is Shriya here. I have always been fascinated with animated movies. It's always been a fascination for me from my childhood days. Even when I see Cartoon Network and other movies like Cars and Lion King. But then I've always had the opinion that, you know, animation movies have always been only for children. I've always wanted, you know, animation movies for the adults also. That's when Persepolis came in the year 2007. It was not only entertaining, but it actually addressed a lot of issues like war, rape and drugs in a very classy manner, but in a very realistic way.
4: Hi, I'm Kanya. I love Finding Nemo. I like it for many reasons. The very first reason, it is so cute. Second thing, it's colorful, entertaining, and the music is awesome. And most importantly, I love the storyline. In a very simple way, the director has shown us how a parent will go through any length, no matter how difficult it is to protect their child.
5: வணக்கம், என்னோட பேர் அபர்ணா. எனக்கு ஃபேவரட்டான அனிமேஷன் ஃபிலிம் அப்படின்றது வந்து ஜென்ரலாக அனிமேஷன் ஃபிலிம்னாலே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் அவங்க தான் எக்ஸ்பர்டைஸ் நம்ம பிலீவ் பண்ணுறோம். பட் எனக்கு பிடிச்ச அனிமேஷன் பிலிம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி எ பிலிம், ஒரு சாங்ல ஒரு பார்ட்டா வரும். அதாவது முத முதல்ல தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே தே யூஸ்ட் இந்த கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் இன் திஸ் மூவி கால்ட் ராஜராஜ் சின்ன ரோஜா. அது வந்து ரஜினி சார் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு, அதுல ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அதுதான் என்னோட ஃபேவரட் அனிமேஷன் ஃபில்ம். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த பழைய காலத்து டாம் அண்ட் ஜெரி எல்லாம் எப்படி இந்த பேப்பரால அனிமேஷன் பண்ணிருப்பாங்களோ, லைக் கேன்வாஸ்ல வரைஞ்சு தென் மூவ் பண்ணி வச்சு, ஆர் லைக் நார்மல் இருக்குமோ, தட் இஸ் லைக் தி பேசிக் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரியே தே வுட் ஹவ் டன் திஸ் மூவி. சோ திஸ் ரிமைன்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட்.
6: Hi, I'm Diya, and my favorite animated film is Up by Pixar Animations. Up is about a young lad who wishes to travel the world and his life-changing experiences on meeting the love of his life. I like the movie because it shows us that even when we go through hard times and feel like we can never let people into our lives again, we realize that there are so many people out there who are going through the same thing, and that could be a link to connect two people and their emotions, and they can find that love in each other. The movie also has a very happy, colorful, vibrant vibe to it, and it's one movie that can truly tug at the heartstrings of anybody.
7: Hi, I'm Kalpana. Finding Nemo is one of the movies I've enjoyed so much. I didn't imagine that an animated movie would be able to get such a reaction out of me, which dealt with such deep topics of a father's protective love for a son who had a handicap. The relationship between the father, Nemo, and the forgetful fish, Dory, is so hilarious, yet the interplay of the characters and how much they complement each other's character is so heartening. The vibrant colors of the underwater world is truly breathtaking, and the movie leaves you with a good feel in the end.
8: Hi, I'm Maya here. I would pick How to Train Your Dragon as my favorite animated movie. Toothless is a phenomenal creation who honestly had more life and personality than just about anything in animation. His character is developed without any speaking parts whatsoever. It's absolutely touching and realistic as a dragon can be. The way Toothless and Hiccup bond and create their lasting friendship, oh God. The added feature is the climatic battle at the end. Honestly, one of the best action sequences in any film I have seen.
2: என்னங்க மக்கள் பேசினதை கேட்டிங்களா? நிறைய பேர் ஃபைண்டிங் நீமோ, அவதார், இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் அனிமேட்டட் மூவிஸ் தான் பிடிக்கும், அதில் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம குரூப் டிஸ்கஷன் பார்ப்போங்க. அதே அனிமேஷன் வேர்ல்ட் லெவலில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. வாங்க கேட்போம்.
9: Welcome to MOPCRS 107.8. Today we're going to talk about the world of animation, and we have three panelists with us, Nikita Nagesh, Kritika and Shantini. So guys, today you see every movie has little animation here and there. So what is your comment, the animation, I mean Bollywood or Hollywood?
10: Okay, hi, this is Shantini. Animation, if you look at it, it has been growing in all the Hollywood, all the industry, all languages in India and even abroad. It's like special effects agatom ellathilume every movie has animation now. Even or chinna chinna vishayatha kuda erase pananona, if you want to remove something in the movie, in the clip, you use animation or use some animated character in it. So ipo vandu it's like a trend, I should say.
11: Hi, I'm Nikita, and these days animations are like really, really, you know, useful and really interesting. It makes characters more interesting and lively. There was a first animated feature movie which was made. It was an Argentinian movie which was made in 1917, and lots of people, you suppose, even if you've seen a present movie, Endran, where Rajnikant, that was Rajnikant's movie. So major animation was done in that. And even the first Star Wars, I think Star Wars was the first movie which started off with animation those days. And it was a brilliant movie which had lots of effects because it was like the outer space and also. I think Animation has caught up a lot today, and people are getting, you know, lots of them who want to specialize in animation and all, which is amazing and brilliant, but it's a tough job.
12: Yeah, Nikita, you're right. You can see every movie has been animated today. You can see so many animated movie coming in this world today. So, what do you want to say about the epics of the Indian, all epics have been transformed in animation movies? What do you want to comment about it, Kritika?
13: Hi, now the Kritika. ஸ்டார்டிங்ல இருந்து மகாபாரதம் எல்லாமே ஸ்டார்டிங்ல அவங்க ஆக்ட் பண்ணி வந்துச்சு. ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே இப்ப கார்ட்டூன் ஸ்டைல்ல அது வந்து அனிமேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி கணேஷா அப்புறமா ஹனுமான் எல்லாருமே இப்ப வந்து அனிமேட்டட் கேரக்டர்ஸா வருது. ஸோ அது ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அதோட தமிழ்ல வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து அனிமேட் பண்ணது வந்து ராஜா சின்ன ரோஜா, அது ரஜினிகாந்தோட மூவி. அந்த சாங்ல வந்து நிறைய பேர் அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் ரேபிட்ஸ் அத மாதிரி பின்னாடி மங்கி பின்னாடி ஃபாரஸ்ட் இதெல்லாம் என்வரன்மெண்ட் எல்லாமே பக்காவா அனிமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஸ்டார்டிங்ல வந்து பழைய மூவிஸ்னால அனிமேஷன் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, நிறைய மூவிஸ் வந்துச்சு. ஆனால் அதில் வந்து காட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி எடிட்டிங்லேயே அவங்க வந்து நிறைய சீன்ஸ் கட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அனிமேஷன் டெக்னாலஜி வந்ததால் அது அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க. இப்போ வந்து மூவிஸ்லலாம் மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்லலாம் வந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ முன்னேறி இருக்குன்றதெல்லாம் வந்து நாங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம்.
10: மோரோவர் இப்போ கார்ட்டூன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி கார்ட்டூன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா 2D அனிமேஷன் பிகாஸ் தே யூஸ் தி சாஃப்ட்வேர் கால் பென்சில், அதை வச்சு தான் தே டூ இட். வி ஆக்சுவலி லேர்ன் இட் இன் காலேஜ். ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு லைக் ட்ரா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் யூ ஹாவ் டு லைக் ட்ரா. ஒரு ஒரு தடவையும் மறுபடியும் இப்போ இந்த ஆக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒவ்வொரு இப்போ கை இப்படி தூக்குறோம்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் யூ ஹாவ் டு லைக் ட்ரா. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் 2D 2D அனிமேஷன் பண்ணி தே டூ கார்ட்டூன்ஸ். முதல்ல ராமாயணம் இந்த எபிக்ஸ் எல்லாமே முதல்ல கார்ட்டூன்ல தானே வந்தது, அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ அனிமேட்டட் 3D கன்வெர்ட் பண்ணி தே ஸ்டார்ட் டூயிங் இட்.
13: ஸ்டார்டிங்லதான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ண கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால வந்துட்டே இருக்கு.
10: ஆமா, பாலிவுட் ஹாஸ் மோர் ஆஃப் இட் என்ன சொல்லணும். மோரோவர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா தேர் லாட் ஆஃப் மூவிஸ் இப்போ அப்கமிங் மூவிஸில் அனிமேஷன் இல்லாமல் அனிமேட்டட் கேரக்டர் ஒன்று இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது மோஸ்ட்லி இந்த டாக்டர் சங்கர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவர் ஏதாவது ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா மூவிஸ்லையுமே ஹியூட் ஹவ் யூஸ்ட். அதே மாதிரி ஆட்ஸ்லேயும் இப்போ வருது அனிமேஷன். ஸோ இட்ஸ் லைக் இப்போ நாங்களே எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் டு டூ அனிமேட் அனிமேட் கேரக்டர்ஸ் அனிமேட் என்விரான்மெண்ட் வி ஹவ் டு கீ திங்ஸ். கீங்கிறது வந்து இட்ஸ் லைக் யூ ஷூட் இட் இன் ப்ளூ மேட் இதில் பார்த்துருப்பீங்க எந்திரன் மேக்கிங்ல யூ மஸ்ட் ஹவ் சீன். அதில் வந்து பின்னாடி வந்து கிரீன் மேட் இல்லை ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிட்டு தே ஹவ் தே வில் கீ இட். அதுக்கப்புறமா அது பின்னாடி வந்து யூ கிரியேட் என்விரான்மெண்ட்.
11: ஸோ வேர்ஸ் இஃப் யூ சி இந்திரன் ஹேஸ் மோஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் அனிமேட்டட் லைக் ஹாஃப் ஆஃப் தெம் ஹாஃப் ஆஃப் இட் வாஸ் டன் இன் ப்ளூ மேட் ஆர் கிரீன் மேட். அண்ட் லைக் வேர்ஸ் த ட்ரெயின் சீன் அண்ட் வென் ரஜினிகாந்த்ஸ் ஹெட் டர்ன்ஸ் வென் ஹீஸ் அ ரோபோ டு நோ இஃப் ஹீஸ் அ ரியல் ரோபோ அனோ. ஸோ ஐ திங்க் த மெஜாரிட்டி ஆஃப் த மூவி வாஸ் அனிமேஷன் மோர் தென் ஆக்டிங். இட்ஸ் லைக் ஹாஃப் அனிமேஷன். பட் இவன் இங்கிலீஷ் மூவிஸ் இஃப் யூ சி ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அண்ட் அவதார் அண்ட் வாட் மோ யா ஸோ டாய் ஸ்டோரி ஆல் தீஸ் ஆர் ரியலி நைஸ் தி வெல் டன் அனிமேஷன். பட் ஐ திங்க் the Tamil industry has to still pick up on the animation because it's not that well portrayed as how it is in English or in Hindi also is even not that well picked up. I think they're still average, but whereas English, I mean Hollywood movies are comparatively better, amazing I must say, because Alice in Wonderland, the animation of that movie was brilliant because you couldn't make out the difference between the real character and the animated character because they sung together very well and you know it was very well done, a brilliant job. And the even Johnny Depp, he looked like, you know, he looked like an animated creature but he wasn't because his makeup was so well done, it looked like as if it was animated or real, you couldn't make out. So it's that's how it needs to be done. And now I think because we are still picking up on animation, I think we have done pretty decent job, but I think we need to improve on it.
13: Yeah, but ipo vandu India ku vandu reach anadhu konjam late ah anala starting la vandu normally Shankar movie robot kuda Shankar movie da ana starting la ovvoru movie la vandu start முதல்வன் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்டோரி பேஸ்ட். பட் அதுக்கப்புறமா காதலன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான், காதலன்ல முக்கலா சாங்ல வந்து லாஸ்ட்ல ஒரு பெட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ மேட் அது வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அவர் ஒவ்வொரு மூவிஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு அனிமேஷன் ஒவ்வொரு ஒரு டெக்னிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வந்து எந்திரனில் வந்து செம்மையாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அனிமேஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணியிருக்கார். ஆனாலும் நார்மலி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் மூவின்னு சொல்லி வர்றது குறைவு. இப்ப ஹனுமான் அதுதான் இப்ப வந்து வந்திருக்கு. ஆனாலும் மூவிஸ்ல வந்து அவ்வளவு பெருசா வரவே இல்லை. மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வச்சு இப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் கூடுதலா வருது.
2: மோரோவர் இப்போ வந்து இந்த மாயா பஜார் இந்த மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தான் இதெல்லாம் வந்து பழைய தமிழ் மூவிஸ் வேர் யூ வேர் 3D கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு யூ சிட் அண்ட் லைக் வாட்ச் இன் தி தியேட்டர். அதுக்குன்னே அப்போ ஒரு கிரேஸ் இருந்தது 1980s 1990s வந்து அதுக்குன்னே ஒரு கிரேஸ் இருந்தது அந்த மாதிரி போய் 3D மூவிஸ்ல போய் பார்க்கணும். ஆமா மைடியர் குட்டிச்சாத்தான் அப்புறம் வந்து இது இப்ப மாயா பஜார் இன்னொன்னு அதோட செகண்ட் பார்ட் கூட இப்ப வந்திருக்கு. சோ இட்ஸ் லைக் கிரேஸ் அந்த 3D கிளாஸ் போட்டு பாக்குறது. ஈவன் அவதார் வந்தப்போ பாலிவுட் இங்கிலீஷ் மூவில வந்து இட்ஸ் லைக் வெரி பிக் 3D பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கிளாஸ் போட்டு பாக்குறதுலதான் நிறைய குட்டீஸ்க்கு ரொம்ப கிரேஸ் ஆனது.
11: அது வந்து அனிமேஷன் ஈவன் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் எஜுகேஷன் லைக் யூனோ ஃபார் சில்ட்ரன் இட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் இட் மேக்ஸ் பீப்புள் இட் அட்ராக்ட்ஸ் young children so that it's more you know you can use it even as you know for studying as well as it's more like attractive creative so people will love it a lot and these kids will even love it more because it's fascinating it's like Wonderland whereas if you see Cinderella and if you
13: Harry
11: see
13: Harry Potter you know
11: Harry Potter yeah but it's for little more like this it's teenage but I'm talking about little children who really are just getting into studies so when you see them if you play Cinderella story Cinderella you know Cinderella Beauty and the Beast and all so that movie is more those
12: yeah Nikita very true the animators are making the movie more interesting especially for the younger generation they can portray things very interestingly in a very different manner so I think and then the new softwares have come in the market which can really make the things more interesting more fascinating to the kids.
2: So there are even tutorials available in internet.
12: Yeah, very.
2: அது வந்து CD ல கூட யூ கெட் இட். சோ வந்து ஈவன் ஐ ஹாவ் 3DS மேக்ஸ் இந்த அந்த சாஃப்ட்வேர் வி யூஸ் அப்புறம் வந்து மாயா வி யூஸ் மாயாஸ் லைக் வெரி வெரி காஸ்ட்லின்னு சொல்றாங்க பட் தென் இன்டர்நெட்லயே யூ கெட் டியூட்டோரியல்ஸ் நவ. இப்போ ஏதாவது சின்ன டூல் பார் இஃப் யூ டோன்ட் நோ அதை வந்து எப்படி ஒர்க் பண்றது இல்லை அந்த சாஃப்ட்வேரே தெரியாது அப்படின்னும் போது யூ கேன் லைக் கோ செக் டு வேரியஸ் வெப்சைட்ஸ் தட் அவைலபிள் இன்டர்நெட் அதில் போயிட்டு யூ கேன் லைக் கிளிக் ஆன் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட்ல ட்ரா பண்றதுலேருந்து தே வில் லைக் டீச் யூ. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஈஸி நவ் டு லேர்ன் அனிமேஷன் ஆல்சோ ஐ ஃபீல்
12: and the scope in the animation industry is becoming increasing day by day. Many students in the colleges they want to take their subject as an animation and they want to become an animator in future. And the softwares which have come in the market like Maya, 3DS and many others have made this stuff easier for the person to learn.
2: And After Effects thing is on a mari After Effects thing in our software.
12: Yeah, which made the things more interesting and appealing.
2: Even Premiere Pro le you can do keying and all. Edit panni you can even key in Premiere Pro.
13: Premiere Pro means ஒவ்வொரு இதுலேயும் அனிமேட்டர் மீன்ஸ் அது சாஃப்ட்வேர்ஸ்ல கூட மீன்ஸ் புது புது வெர்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படி.
2: ஆமா you should must be ரொம்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லனா
13: எக்ஸாக்ட்லி
2: even the software will not work after some 1 year kapra if you again still work on the same version of the software it will not work you must keep updating indha mari irukum nariya tools pusa irukum even na sonnala pathinga pencil vandu 2D animation it doesn't have that much tools it just have 6-7 tools you have to like draw for each frame ana vandu 3DS Max it's not like that and Maya is not like that it's like bit easy 3D is like bit easy
13: starting la maya na adu periya or idha irundhuchu but ipo na maya
2: na even I know
13: evlo evlo the institutes irukku naanga anga poi padichikalam avlo simple aichu so idhiley theriyum naanga vandu means evlo munna irukku nu solli ungalku vandu animation padikkanum na okay over over place ungalku option nere ipo college kuda polalam illatte institute vandu side la kuda pannalam nere options irukku.
12: So listeners, you're listening to MOPCRS 107.8 and today we are talking about animation world. So In the earlier time, the animation was a little difficult. We need to use little different tools. But now the animation has become so easy with so many softwares which has been launched. So what about your comment about the softwares in the animation industry?
10: Okay, yeah. Minnarila, they used editing as one of the animation. They like, or Tamil padathula pathina, didin or aal vandu illa or amman varangana, if God comes, he'll like appear very big. Sadana, or frame ko he'll like appear very big. It's like they edit over frame ko, like they magnify the person, they magnify the person, reframe it, and then they stick it together. It's like andagathula, it's like very, very difficult. Ipo vandu you have andagathula vandu editing therinjavangala vandu animators, ipo vandu software therinjavangala animators and editors nu solnom. Ena ella software therinjuchuna I am editor appdi dhaan solvaanga.
13: Ena andha kalathula neriya double acting la pannirukanga. So appadina paadi frame cut pannittu oru character irukku, adhu mini frame la vandu marichu marichu ovvoru oru character um paadi paadi la appdi ரொம்ப கஷ்டம் அது. அந்த
10: பட் வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த காலத்துல அவங்க பண்றதுக்குலாம் நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லுவோம், ஏன்னா அப்ப டெக்னாலஜி எதுவுமே இல்ல. பட் ஸ்டில் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நவகிரகன்னு ஒரு படம், அதுல வந்து ஃபுல்லா சிவாஜி கணேசன், நைன் சிவாஜி கணேசன் வருவாரு. சோ ஒருத்தரும் ஒரு ஒரு கெட்டப்ல இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு, இன்னொருத்தர் ரொம்ப பெரியவா இருப்பாரு, ஒருத்தர் மாடரேட் ஏஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வருவாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க, ஒரு ஒரு பேர் மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் தே ஹாவ் டு லைக் ஆக்ட், அதுவும் ஒரே டேக்ல முடிக்கணும். ஏன்னா வந்து ரீல் வந்து இப்ப சப்போஸ் வேற மாதிரி ரீல் வந்து தப்பாயிருச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல போய் கரெக்டா அந்த எடிட்டர் வந்து கட் பண்ண முடியாது நடுவுல. ஆனா இப்ப வந்து இட்ஸ் லைக் ஈஸி, கம்ப்யூட்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டு லைக் சக் இட், அப்புறம் ரீல் அது மறுபடியும்
13: வந்துட்டே பண்ணிடலாம். ஆனா ரொம்ப டெக்னிக்கலா அது பண்ணணும். ஓகே, அதாவது பிழைச்சிருச்சுன்னா போச்சு, அந்த திரும்ப அந்த ரோலே சரி அவ்வளவுதான், திரும்ப அதை நாங்க டேக் எடுக்கணும். அதோட இது இருக்குல்ல அந்த பழைய சாங் ஒன்னு ரொம்ப பழுசாது, கல்யாண சமையல் சாதம், அதுல வந்து பெரிய ஒரு தட்டுல 100 லட்டு இருக்கும், அப்படியே அடுக்கி வச்சுட்டு அவர் ஒவ்வொன்றும் அப்படி உறிஞ்சுற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பாரு, அப்படியே எல்லாமே உள்ள போற மாதிரி, அது ஒவ்வொரு ஒரு ஃப்ரேம்லயுமே கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு ஒரு லட்டா தூக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு ஃபுல்லா அதை எடுத்திருப்பாங்க. கடைசியா அது வந்து ஒரு ஃப்ளோல போகும்போது அது ஃபுல்லா அப்படியே அவர் உறிஞ்சுற மாதிரியே இருக்கும் உண்மையாவே. ஸோ அந்த காலத்தில் பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடிட்டிங் மூலமாக தான், ஆனால் அனிமேஷன் ஒன்றுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த காலத்தில் சும்மா நாங்கள் சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து சும்மா தட்டிட்டு சிம்பிளாக பண்ணிட்டு போகிறோம். உண்மையாக அவங்களுக்கு செம கிரேட்
10: உண்மையிலே. தே ஹாவ் டு பிளான் பண்ணணும் பயங்கரமா. இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷார்ட் அவர் வந்து இப்போ ஒரு லட்டு வருதுன்னா அது வந்து நூல் வச்சு கட்டி தே ஹாவ் டு லைக் பிக் இட் அப், உள்ள போடணும், அந்த வாய்க்குள்ள போடுற வரைக்கும் தே ஹாவ் டு லைக் பர்ஃபெக்ட்லி ஷார்ட் இட். அது மாதிரி ஒவ்வொரு லட்டும் தே ஹாவ் டு லைக் ஷார்ட் ஷார்ட் ஷார்ட், அது எல்லாத்தையும் ஃபாஸ்டா போடும் போது ஆடியன்ஸ் கண்ணுக்கு வந்து இட்ஸ் லைக் வெரி ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி.
12: Things are made much more easier than those days, because these days they have for everything, there's one person, like for VFX one person, then for animation one person, for drawing one person, and for editing one person, where the editor does only editing and he gives it to the other people, you know, to the animator, so that they go frame by frame to sit and animate it. So work is distributed and it's easier for people to work on. But those days, I think one person had to do all the work, which took a lot of time. And
10: they'll simultaneously work for 4-5 projects.
12: Yeah, so it's not one project that they work. They work for multiple projects. Mm-hmm. Whereas here, they work for multiple projects as well as the work is easier. So basically, and they have their own time slot. So accordingly, they'll finish and they'll do.
10: And moreover, drawing வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் அனிமேஷன்ல. அண்ட் யூ மஸ்ட் நோ டு ஆக்ட். ஹாலிவுட் மூவிஸ்லாம் ஈவன் அவதார்லாம் வந்து எப்படி எடுத்தாங்கன்னு ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாகவே அந்த கேரக்டர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தே மேட் தெம் ஆக்ட். ஃபேஸில் வந்து தே ஹேட் க்ரியே 3 கேமராஸ் இட் சீம்ஸ். காதுலேருந்து தே ஹேட் அ கேமரா அண்ட் ஃபோர்ஹெட்லேருந்து தே ஹேட் அ கேமரா டு ஷூட் தேர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை ஷார்ட் பண்ணி அவங்க ஃபேஸில் அந்த மார்க் அந்த டாட் கூட தே ட்ரூ இட். அதுக்கு மேல வந்து அந்த ஃபேஸ் வந்து எப்படி கொஞ்சம் லைட்டா தான் மாடிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த ஹீரோனோட ஃபேஸ் வந்து ஆக்சுவலா ஃபேஸ் அந்த மாதிரிதான் இருக்கும், பட் தென் கொஞ்சம் லைட்டா அந்த வில்லேஜ்ல ஜங்கிள்ல வாழ்ற பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து லைட்டா மாத்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒவ்வொரு ஷார்ட்டும் தே ஹாவ் லைக் அந்த ஹெலிகாப்டர்ல போற சீன்ஸ் அது எல்லாமே பயங்கரமா தேவ் ஷார்ட். ஸோ ஐ ஜஸ்ட் சா த வீடியோ, ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங். இவ்வளோ ஒர்க் இருக்கா, வி ஜஸ்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டிசைன். we just starting need not plan நம்ம அப்படியே போலாம் பட் தென் ஸ்டோரி போர்ட் இஸ் லைக் வெரி மச் நீடட்னு சொல்லணும் யூ ஹாவ் டு லைக் ட்ரா ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஒரு சின்ன கை தூக்குறதுனா கூட யூ ஷுட் லைக் ட்ரா அண்ட் சி அப்பதான் யூல் நோ த அவுட்புட் எப்படி வரும் ஒரு ஃப்ரேம்
13: அதுல பார்க்கும் போது ஓகே இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு ஓகே நாங்க இப்படி மாத்தினா என்னன்னு சொல்லி திரும்ப அதை ரீடு பண்ணி அதுல தப்பு எல்லாமே கண்டுபிடிச்சு சரியா பண்ணலாம் நல்ல பிளானிங் வந்து ஸ்டோரி போர்டில் தான்
12: So listeners, we have come to the end of this discussion. So panelists, would you like to give any comments or opinions about the animation to our listeners?
10: So what I would like to say is, ella field me there are good and bad things. Not only in media industry, not only in animation industry. Ella field me you have good and bad things. So it's like, நிறைய பேர் வந்து தேர் கம்மிங் டு ஆக்ட் நவ் அவங்களுக்குலாம் வந்து ஐ ஃபீல் தே ஹாவ் லெஸ் ஸ்கோப் இன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி பட் தென் வேர் எஸ் டிசைனர்ஸ் அனிமேஷன் ஆர்டிஸ்ட்லாம் தே ஹாவ் ஹையர் ஸ்கோப் தேர் பேயிங் லைக் சோ மச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து தே லைக் கோயிங் அண்ட் ஸ்டடிங் அப்ராட் அதுக்கப்புறம் தான் கம்மிங் அண்ட் ஒர்க்கிங் ஹியர் ஸோ இட்ஸ் லைக் தேர் கெட்டிங் சோ மச் ஆஃப் பிளென்டி ஆஃப் எக்ஸ்பென்சிவ் மணி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இட்ஸ் லைக் அனிமேஷன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து

0: he's putting it, the style of it, everything, how he's moving his face, how he's moving, everything we need to notice. So it's very difficult actually for an animator to do all these things. It takes a lot of time. This movie has been done by Pixar. Pixar is always good at animated movie. The other movies like A Bug's Life, Finding Nemo. Finding Nemo is wonderful movie. Incredibles, and there's nothing to say about all this. Like, it's too good. And you know, you can see everything. It has been detailed analysis of the inside part of the character and the outside and mind of the audience. Like, you know, proper analysis has been done here. And usually if you look at an animated movie, this film is very lengthy. If for 2 hours an animated movie doesn't go, but this movie didn't suffer the length problem. It is very lengthy and it is very interesting and an excellent job. I mean, it's too good. Thank you.
1: Hello, my name is Varun Chablani and my favorite animated film is Shrek 2 by Pixar Animations. This is a story which is a continuation of its prequel, that is Shrek 1, about this big ogre called Shrek and his princess Fiona, along with some of the friends which he makes, Donkey and the cat. This movie was a groundbreaking and a record-breaking movie because firstly, it has brilliant animations, its dubbing is awesome, it has wonderful twists and turns here and there. The ending is superb, and overall it makes for a perfect family theater gathering on a lazy Sunday evening. And this is what makes Shrek my favorite animated movie. Thanks.
2: மக்கள் பேசினதை கேட்டிங்களா, நிறைய பேர் ஃபைண்டிங் நீமோ, அவதார், இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் அனிமேட்டட் மூவிஸ் தான் பிடிக்கும், அதில் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் அஜய் சாந்தினி. அனிமேஷனுங்கிறது இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலேயும் இருக்குங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா மோஷன் பிக்சர் அந்த மாதிரி 2D-லாம் பண்ணியிருக்காங்க, ட்ராயிங்ஸ்லேயே வந்து எப்படி அனிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நிறையா பேப்பரில் படிச்சிருக்கோம், நிறையா இன்டர்நெட்டில் பார்த்துருக்கோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போது அனிமேஷன், எடிட்டிங், கிராஃபிக்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்படின்னு பேச வராரு, கேட்போம்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் வந்திருப்பவர் வந்து ஃபிலிம் எடிட்டர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இவர் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே வந்து இவரோட எடிட்டிங்ல இருக்கும். சார், உங்களோட ஒர்க் பத்தி சொல்லுங்க சார்.
4: ஒருக்குன்னா இப்போ ஃபிலிம் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் முன்னமே தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் பேஸ்டா இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பேஸ்டா ஆனவன் என்னன்னாக்கா, நீ வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் எல்லாமே வந்து ஈஸியா வந்து காம்போசிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் பாத்தீங்கன்னா நீங்க அனிமேஷன் எடுத்துட்டீங்கன்னா, முன்ன வந்து அனிமேஷன் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. அனிமேஷன் பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து நீங்க ஒரு பிக்சர் வச்சு அதை டிரா பண்ணி அதை ஷூட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமா பண்ணி அந்த மாதிரி வந்து அனிமேஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையும் கூட அது வந்து. டிஜிட்டல் மீடியம் வரைஞ்சிக்கலாம் கூட, ஒரு தப்பு பண்ணா கூட அதை வந்து உடனே சரி பண்ணி அதை வேற மாதிரி பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறனால அனிமேஷன் வந்து 2D அனிமேஷன் வந்து சும்மா இந்த கார்ட்டூன் பாக்குறீங்க. சோ கார்ட்டூன்ல இப்போ வந்து கிராபிக்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னமும் வந்து மேனுவலா படம் டிரா பண்ணி தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமா வரைஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்துடுச்சு. சோ அதே மாதிரி 3D அனிமேஷன், இப்போ 3D அனிமேஷன் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குது. போலார் எக்ஸ்பிரஸ் வந்து, அவதார் படம் வந்தது. இப்போ சில படங்கள் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க 3D அனிமேஷன் யூஸ் பண்ணி வந்துருக்குது. ஸோ இந்த போலார் எக்ஸ்பிரஸ் உதாரணத்துக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு ட்ரெயின் வந்து நார்த் போலுக்கும் ஐ திங்க் சவுத் போலுக்கும் அந்த ட்ரெயின் போகுது. ஸோ அந்த போற விஷயத்த வந்து அதுல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 3D அனிமேஷன்லேயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி படம் மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமான ஒரு சினிமாவிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 3D அனிமேஷனை வந்து மேல காம்போசிட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்போசிட்டிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் வந்து கீழே கலண்டு டேபிள் மேல விழணும் அப்படின்ற ஒரு சீன் இருக்குன்னாக்கா, நம்ம வந்து முன்ன என்ன பண்ணுவாங்க, டேபிள் வந்து கழட்டி கரெக்டா விடணும். இப்ப என்னன்னா, இந்த வீடியோ வந்து டேபிள் இல்லாம வீடியோ ஷூட் பண்ணிடுவாங்க. சோ அந்த 3D சாப்ட்வேர்ல வந்து என்னன்னா, அந்த ஃபேன் கிரியேட் ஆகி கரெக்டா கீழே விழற மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணனாக்க இந்த வீடியோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட்ல ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணமோ அதோட இந்த 3D இமேஜை வந்து காம்போசிட் பண்ண முடியும். காம்போசிட் பண்ண ரியலா வந்து ஒரு ஃபேன் உடஞ்சி விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து அனிமேஷன் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அனிமேஷன் வந்து தனியாக பண்ணிட்டு அதை காம்போசிட் பண்ண வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதில் வரும். இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணுறது அனிமேஷன் மட்டும் ஃபேன் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேன் வந்து கீழே விழுந்தவனே இப்போ ஃபேன் வந்து டேபிள் விழுது, டேபிளில் விழுந்தவனே ஒரு சின்ன ஒரு நெருப்பு பறக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3D அனிமேஷன்ல மோஸ்ட்லி கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஃபேன் கீழே உடஞ்சி விழுந்த மாதிரி கொடுத்துட்டுனாக்கா அதை காம்போசிட் பண்ணுறதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அவ்வளோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, கம்பஷன் இருக்குது, அந்த மாதிரி ஃபிலிம் ஒர்க் பண்ணுற பார்த்து ரொம்ப லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஃபேன் கீழே உடஞ்சி அந்த டேபிளில் மோதும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நெருப்பு போகிற மாதிரி ஒரு பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல போய் அந்த மவுஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேன் கரெக்டாக டேபிளில் மீட் ஆகிற இடத்துல வந்து லேசாக ஒரு கோடு எடுத்து விட்டாச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் பொறி பறக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் எல்லாமே வந்து கம்பைண்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. முன்னம் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டும் தனியாக இருக்கும். எடிட்டிங்ல தனி, விஷுவல் எஃபெக்ட்ஸ் தனி, கிராஃபிக்ஸ்ல தனி, அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து வீடியோ டிஜிட்டல் அப்படின்னு மீடியா வந்ததுனால ஒரு எடிட்டர் வந்து எல்லா வேலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்.
3: இப்போ வந்து டபுள் ஆக்டிங் எல்லாமே பண்றதுலாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ப்ளூ மேட் அதெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. எத்தனையோ இப்போ மீன்ஸ் கமல்ஹாசன் மூவிலேயே மீன்ஸ் 9க்கு மேற்பட்ட இது கூட பண்ணலாம். மீன்ஸ் அதுல 9 கேரக்டர்ஸ் தான், பட் அதுக்கப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் கூட பண்ற அளவுக்கு இருக்கு. பட் பழைய எடிட்டிங் பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்ப வந்து அனிமேஷன் வரவே இல்லை, ஆனா அப்ப கூட நிறைய படத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்.
4: ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்ப என்னன்னாக்கா எடிட்டிங்ற ஒரு விஷயத்த வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா வெறுமனே விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி விஷயம் தான் எடிட்டிங்ல இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எடிட்டிங்ற ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். டெக்னிக்கல் அந்த மாதிரி கிடையாது எடிட்டிங்ன்றது. எடிட்டிங்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு படம் எடுத்துகிட்டு வராங்க, அதில் எந்த போர்ஷன் வேணும் வேணாம், அது எப்படி கண்டென்ஸ் பண்ணலாம், இப்போ எது வேணும் எது வேணாம், எது எப்படி கண்டென்ஸ் பண்ணலான்ற நினைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் எடிட்டிங். இப்போ அதே மாதிரி எடிட்டிங் நீ பழைய படம் எடிட்டிங் புது படம் எடிட்டிங்ன்ற கான்செப்ட் என்றைக்குமே ஒன்று தான். இப்போ எடிட்டிங்ல வந்து டெக்னாலஜி வந்தனாக்கா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாமே பண்ணுறது வந்து எடிட்டிங்கில் பண்ணுறது கிடையாது. இப்போ வீடியோன்ற ஒரு ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் எடிட்டிங்ல வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலத்து கேமராலே பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம சிவாஜி கணேசன் படம் நவராத்திரியா ஏதோ சினிமா, அந்த நவராத்திரி படத்தில் பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஷூட் பண்ணக்கப்புறம் பண்ணுறது கிடையாது. ஷூட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சைடு ஒபேக் பிளாக், நீங்கள் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ நீங்கள் பிளாக்கை க்ளோஸ் பண்ணி எத்தனை வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணாலும் திரும்ப ஆன் பண்ணனாக்க அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 9 மாஸ்க் வச்சு ஒபேக் பண்ணி அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் இப்போ வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோட்டலாக கட் பண்ணி வேற ஒரு ஊரில் பேசுகிற மாதிரி நம்ம காம்போசிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப்டர் இந்த மாதிரி ரோட்டோஸ்கோப்பின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த ரோட்டோஸ்கோப்பி டெக்னாலஜி என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஷூட் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து வெளியில் ஒரு காரிடாரில் உட்காந்துட்டு இருக்கீங்க, வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே கரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வேணாம், இதே வந்து நமக்கு வந்து ஒரு கேஞ்சஸ் ரிவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த ரோட்டோஸ்கோபிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டீங்க காரிடாரில் ஒரு சிமெண்ட் இதில் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு மரத்தை பின்னாடி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கிறது. ஸோ பழைய படங்கள் புது படங்கள் கம்பேர் பண்ண விஷயம், அப்போ வந்து அப்போ அவங்க என்ன பாசிபிலிட்டிஸ் டெக்னாலஜி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இமேஜஸ் கிராஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக பேசுகிறோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க.
3: ஸோ இப்போ மீன்ஸ் இப்போ வந்து இந்தியன் மூவிஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: எங்கே ஸ்டார்டிங்லேருந்து இருக்குன்றீங்க?
3: மூவிஸில் சார்.
4: ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த காலத்தில் இந்த விட்டலாச்சாரியான்னு சொல்லி படங்கள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப பழைய 60 வருஷம் முன்னாடி உள்ள படங்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா பேய் பறக்கிறது, கால் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அனிமேஷன் அப்போ கிடையாது, அப்போ அனிமேஷன் படம் அப்போ கிடையாது. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அனிமேஷன் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு அவ்வளோதான். மற்றபடி அப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்ம மேஜராக யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து. இப்போ அவங்க என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு வீடு, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, ஒரு 10 மாடி பில்டிங் இருக்குது, 10 மாடி பில்டிங் வந்து நீங்க அப்படியே வந்து பில்டிங் காமிக்கணும், ஆறு கீழே உடஞ்சி விழுவணும், அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 3D வந்து 10 மாடி கட்டிடுவாங்க, ஈஸியா கட்டிட்டு அதுக்கப்புறம் உடஞ்சி விழும்போது அதுல இருந்து புகையா டஸ்ட் வரும், அதுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் இருக்கு, பிளக்கின் இருக்கு, யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பில்டிங் உடையிற மாதிரி இப்ப காமிச்சிடறாங்க. ஸோ முன்னவ என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங் ஒரு ரியல் பில்டிங் எவ்வளவு விட்த்ல இருக்கு, ஹைட்ல இருக்கோ அதே பெர்ஸ்பெக்டிவ்க்கோ சின்னதா செய்வாங்க, மினியேச்சர் செய்வாங்க. ஸோ மினியேச்சர் செஞ்சு அதை உடச்சி விடுவாங்க. ஸோ அதான் அந்த அந்த காலத்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதான். இப்போ அது வேற மாதிரி இருக்குது அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இங்கிலீஷ் படங்கள் பிகைண்ட் தி சீன்ஸ் மூவிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் உடையதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஃபெக்ட் வரணும்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை விட ஒரு தின்னான ஒரு விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறோமோ மேசிவ் பில்டிங்லாம் அதில் பண்ணிடுறாங்க, பண்ணி ஒரு ஒரு போர்வையில் வச்சிடுறாங்க, வச்சு அதை நீங்கள் வீடியோ நல்லா அதுக்குன்னு சில கேமராஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த போர்வை எடுத்த உடனே அப்படியே ஒவ்வொன்றா உடஞ்சி விழுது, உடஞ்சி விழும்போது ரியலாக உடஞ்சி விழுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. சோ அது மினியேச்சர்னு ஒன்னு இருக்குது, அது இன்னும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு தான்
3: இருக்காங்க. சார் இப்போ வந்து அனிமேஷனுக்கும் எடிட்டிங்கும் எப்படி இந்த காலகட்டத்தில் ஸ்கோப் இருக்கு?
4: ஸ்கோப் பாத்தீங்க எல்லாமே வந்து வேலை செய்யறத வச்சுதாங்க. எடிட்டிங் ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அளவு, அதாவது நீங்க ஒரு கம்பெனியில இப்போ அனிமேஷன் பாத்தீங்கன்னா வீடியோ கேமிங்றது இப்போ வந்துட்டு இருக்குது, வீடியோ கேம் ப்ரோக்ராமிங், வீடியோ கேம் அனிமேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் டிவி வர்ற மாதிரி இன்னும் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் வந்து நெட்டில் வரும், சாரி அந்த கேபிள் டிவி மாதிரி ஒரு கேபிளில் வந்து வீட்டுக்கு விட்டு கேபிள் கொடுத்துருவாங்க, அதில் வீடியோ கேம் வந்துட்டுருக்கோம், வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வரும்போது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் படித்தவங்க வந்து ப்ரோக்ராமிங் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ டிவி வந்து இப்போ டிவி இருக்கனால நிறைய பேர் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அனிமேஷன் சேனல் வந்த மாதிரி வந்தாலும் வரலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த அனிமேஷன் வரும் வீட்டுக்கு, நீங்க விளையாடிக்கலாம், காசு கொடுத்துன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும். இதுல நல்லது கெட்டது நீங்க எதுவுமே சொல்லவே முடியாதுங்க. டெக்னாலஜி போகும்போது சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும், மாறும்போது அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்க அடாப்ட் பண்ணலனாக்கா நம்ம காணாமல் போயிடும். இருக்கிறத வந்து மேக்சிமம் வந்து சர்வைவல் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 60 வயசு தான் வச்சுக்கோச்சுவோம். இந்த இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வரும்போது அடாப்ட் பண்ண முடியல, இது வேணாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தானாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது, பின்னாடி தள்ளி போயிடும். இப்போ டெக்னாலஜி புதுசாக கம்ப்யூட்டர் வந்திருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பார்த்து பயந்தேன், நான் வந்து படித்து முடிச்சுட்டு எடிட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா மேனுவல் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சொல்லுவேன், கம்ப்யூட்டர் பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏன்னா ஸ்டார்ட் டவுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் கம்ப்யூட்டர் எப்போ தொட்டது பார்த்தேனாக்கா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், ஒரு 8 இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தேனாக்கா நான் ஒரு 8-9 வருஷமாக தான் வந்து கம்ப்யூட்டரில் பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் கம்ப்யூட்டர் பழகாமல் தான் என்ன இருப்பேன், இப்போ அவங்க கூட உள்ள பேசியிருக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் டச் பண்ணுற ஏஜ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் டச் பண்ணிட்டு வரீங்க, இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் வச்சிருக்கீங்க. நான் எனக்கு படிக்கும்போது கம்ப்யூட்டர் தொடலை, படித்து முடித்தோன்னு ஒரு 10 வருஷம் தொடலை, ஒரு 30-32 வயசுல தான் வந்து கம்ப்யூட்டர் டச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணலன்னா என்ன ஆயிருப்போம். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து நல்லதாக கெட்டான்னு எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. நம்ம குளோபல் வார்மிங் பேசுகிறோம், அதை மாதிரி தான் குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏசி இருக்குது தான் இருக்குது, ராக்கெட் லான்ச் பண்ண ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, ட்ரெயினு போயிட்டுருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது.
3: சார் இப்போ நீங்கள் வந்து மேனுவல் எடிட்டிங் பற்றி சொன்னீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார்.
4: மேனுவல் எடிட்டிங் நீங்கள் அதுவும் டிஃபர் ஆகும் வீடியோக்கும் ஃபிலிமுக்கும். ஸோ வீடியோன்னு வந்துட்டாலே வந்து எலக்ட்ரானிக் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் தான் உங்களுக்கு வந்து. வீடியோவில் மேனுவல் எடிட்டிங் என்னன்னாக்கா வெட்டி ஓட்டுறதுலாம் கிடையாது, கேசட்டில் இருக்கும். எலக்ட்ரானிக் சிக்னல் வந்து ஒரு சோர்ஸ் இன்னொரு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது ஃபிலிமில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் வந்து மேனுவலாக வெட்டி ஓட்டணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நுழையிறாரு, அடுத்து வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்காடுறானாக்கா ஃபஸ்ட்டு ஷாட் இருக்கும், ஃபஸ்ட்டு ஷாட்டில் நுழையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த இடத்துல சிசட்டு லிட்டரலாக சிசட்டு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே வந்து உட்கார்ற ஷாட் இருக்கும், அதுலேயும் கரெக்டாக சிசட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ பாசிட்டிவ்லேருந்து சாரி ஷூட் பண்ண நெகட்டிவ், நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவ் ஒரு பிரிண்ட் போட்டுருவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் தான் எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க. பாசிட்டிவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ்ல என்ன வீடியோ இருக்கு விஷுவல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ்ல அகைன் தே ஹேவ் டு கட். ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபிலிமில் வந்து நம்ம எட்ஜ் நம்பர் இருக்கும், எட்ஜ் நம்பர் ரோல் நம்பர்லாம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நெகட்டிவ்ல திரும்ப கட் பண்ணி
3: பாசிட்டிவ் வந்து ஒரு ரஃப்பா வச்சு.
4: ஆமா, நம்ம வந்து வொர்க்கிங் பிரிண்ட் பாசிட்டிவ் ஃபிலிம்ன்றது அது நெகட்டிவ் பத்திரமா இருக்கும், நெகட்டிவ் ரஃப்பா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலா அக்கார்டிங் டு த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் கட் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கட் பண்ணி ஒரு பிளேடு இருக்கும், பிளேடு அதை சுரண்டி அதில் ஒரு பேஸ்ட் ஃபிலிம் சிமெண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணி அப்புறமா அதை ஒட்டுவாங்க. இன்னைக்கு அந்த ப்ராசஸ் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. என்ன டிஜிட்டல் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு பாதி படங்களுக்கு மேலே பார்த்தனாக்கா அந்த டெக்னாலஜி தான் போயிட்டு இருக்குது.
3: இப்போ நம்ம கேட்டுருக்குறது எம்ஓபி சமுதாய வானொலி. சார், அனிமேஷன் எடிட்டிங் பற்றி அதுக்கான அதுக்கு உண்டான கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார்.
4: அனிமேஷன் கோர்ஸ் பாதிப்பு நிறைய இடங்கள்ல வந்து இமேஜ் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அது 1 இயர் 6 மந்த்ஸ்னு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க சொல்லி கொடுக்கறத விட சொல்லி கொடுக்கறத வந்து பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான் அனிமேஷன் சொல்லி கொடுக்குற. அனிமேஷன் வந்து எங்களவு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதான் நீங்க 90% வரும். ஸோ அதே மாதிரி எடிட்டிங்கும், எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஒண்ணுமே இல்லைங்க. சாஃப்ட்வேர்னு ஈஸியா சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண எவ்வளவு நாள் ஆகுது? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம்ன்றதான். இப்ப எடிட்டிங் சொல்றாங்க, வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரியும். இந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா 3-4 ஆப்ஷன் தான். ஒரு ஷார்ட் எங்கிருந்து செலக்ட் பண்றோம், எங்க முடிக்கிறோம், அதை தூக்கி எங்க கொண்டு வந்து போடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் சாஃப்ட்வேர் கத்துக்கிறது. அதுக்கப்புறம் எடிட்டிங்கிற விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதே வரும். ஸோ எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது, ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு மேல நம்ம ப்ராக்டிஸ் பண்றதை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து எங்க ட்ரைனிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 1 வாரம் போனா கூட போதும். ஏன்னா இப்போ இன்டர்நெட் இருக்குது, டியூட்டோரியல் இருக்குது, எல்லாமே நீங்கள் வீட்டிலே தெரிஞ்சிக்க முடியும். முன்னே வந்து எல்லாம் சென்டருக்கு போய் போய் கற்றுக்கணும் அவசியம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதனால எப்போ யாரும் எப்போ வேணால் கற்றுக்கலாம்.
3: ஆமாம் சார், சொல்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நாங்கள் வந்து எடிட்டிங் எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா சார்?
4: கண்டிப்பா.
3: சரி நேர்களை, இப்போ வந்து இறுதி கட்டத்துக்கே வந்தாச்சு. இந்த பிஸி ஷெடியூல்ல கூட நம்மளுக்காக இங்க வந்து இன்டர்வியூ கொடுத்த கிருஷ்ணகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு விடைபெறுவது கீர்த்திகா. வணக்கம்.
2: எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறோம். அனிமேஷனுங்கிறது இப்போ வேணால் இந்தியாவில் வந்து ரொம்ப லோவர் லெவலில் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கும் மற்ற எல்லா நாடுகள் ரேஞ்சுக்கும் இந்தியா வந்து பயங்கரமான ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக இது கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தயாரித்து வழங்கியது சாய் அனிதா, தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியா. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
5: Hakuna Matata. What a wonderful phrase. Hakuna Matata.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர் கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, இந்த நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
7: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்கியோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பாக்க

0: எங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
1: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீ யாக்கு?
0: எனக்கும் தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
2: யாராவது ஆக்குங்களேன், கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளியே நிறுத்திடுவாங்க.
0: இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்.

0: இன்னும் ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
1: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில தண்ணி போட்டாச்சா?
0: ஆக்கிட்டேன்.
1: லஞ்ச்
0: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: வச்சிட்டேம்மா.
0: சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
1: ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
0: செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்டுல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் நீயாக்கு நானாக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசத்து பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்து புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன் லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா,
3: ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
4: வைஷ்ணவி,
5: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
6: ஹாய்.
1: ஓகே சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்சனோட தொடங்க போறேன் நான். உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
7: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
8: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, ஒர்க்கிங் விமன்.
9: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
10: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: எப்படி சொல்றீங்க?
10: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
10: My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்ல மேய்ட் இருக்காங்களா?
10: ஆமா.
1: Okay, what about கீர்த்தனா?
11: எங்க வீட்ல மேய்ட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
12: இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேய்ட் இல்லையா?
12: இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
11: 5:30.
1: ஓகே,
10: சேம் டைம் 5:30 ஒரு 4:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
11: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
10: சேம், அதே மாதிரி.
1: அப்போ நீங்க வீட்ல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம், உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
12: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
4: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
12: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
4: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது,
1: ஓகே,
4: அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்ல மேய்ட் இல்லன்னு.
12: ஆமா, எல்லா
1: வீட்ல இருக்க எல்லா வேலையும் அம்மா தான்
12: செய்வாங்க. ஆமா,
1: அதை தவிர சமைக்கிறது, பின்ன நீங்க வந்தீங்கனா பரிமாறிறது,
4: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீட ஃபுல்லா க்ளீன் பண்றதெல்லாம் கூட
1: ஓகே அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
4: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சி யூ ரைட் ஆஃப்டர் தி பிரேக்.
13: என்ன பண்ணுவாங்க?
14: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க.

0: வீட்ல இருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்வொர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப் எம் 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்து பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம், உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
1: அந்த வகையில பார்த்தோன்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு. இப்போ அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை,
0: யூஸ் பண்றீங்க
1: அப்படி எல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். சோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
0: அம்மாவை பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
2: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வீட்டுக்கு போர்ச்சே, இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவை திறந்துட்டு போனோன்றச்சே, அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
0: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: I'm so used to my mom not being there at home.
0: Okay.
3: Nalla irukum, jolly ah irukum, music kekkalam louda, padam paakkalam, friends koopla veetla.
0: Veliyala povingala amma?
3: Ah, velila poven, adiyella. Suppose amma veetla irundhaangna na avanga kuda velila poven, ana 1 week mele irundhuchna enakku bore, enakku bore bore
0: bore adichiruma?
3: Aama. I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno, adhi ella.
0: Solunga Kirtana, neenga enna solringa? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
4: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
0: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
3: ஆஹா, சான்ஸே இல்ல.
4: ஆஹா, இல்ல, எந்தும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
0: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
5: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்?
6: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
5: ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்போ ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்?
6: ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கறதா பெட்டர்னு சொல்றேன்.
5: ஏன் மேடம்?
6: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
5: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
6: பத்தாதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
5: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட
6: அப்படின்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரேன்.
5: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
6: தேங்க்யூ
5: மேடம்.
0: வெல்கம் பேக். இது MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசணும். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட். ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
1: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அது விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாம எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
0: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடு தான், அதுவே போச்சுன்னு சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம்.
2: சத்தியமா சொல்றேன், அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2-3 நாள்லாம் போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி நான் போன் பண்ணுவேன், ஒரு 5-6 வாட்டி அம்மா போன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ 2-3 நாளுக்கு மேலே என்னால இருக்க முடியாது.
0: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
1: நான் ஏதோ கத்து குடுத்துருக்காங்க.
0: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
1: இல்ல, எங்க அண்ணா அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒபினியன் சொல்லலாம். உங்க ஒபினியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
7: காலை 5 மணிக்கு
8: அம்மா பால்,
7: காலை 8 மணிக்கு
8: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
9: பை மா.
8: பை.
7: காலை 10 மணிக்கு
9: மிஸ் உஷா, can I have you in the cabin?
8: Yes sir, coming.
7: மாலை 6 மணிக்கு
8: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
7: இரவு 8 மணிக்கு
8: சரி, தோசை சுடட்டா? நானு
7: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டட்டாமா?
8: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
7: இரவு 10:30 மணிக்கு
8: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனோம்.
1: குட் நைட் மா.
10: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக், ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம், உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமே பழக்கமாயிருச்சு, நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூஆர் இண்டிபெண்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
0: நீங்க சமைப்பீங்களா?
1: ஆமா,
0: வெரி குட்.
1: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் குடுப்பேன், ஸ்வீட் குடுப்பேன், பால்கோவா குடுப்பேன், அந்த மாதிரி.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கு, எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
1: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
0: ஓகே, வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
2: நான் ஷாரன் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன், சாப்பாடு வைப்பேன், சாதம் வைப்பேன், அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க அந்த குக்கிங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மேட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
0: வெரி குட், வெரி குட்.
2: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
0: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
3: ஹலோ, இது எம்ஓபி எஃப்எம் 107.8
4: எஃப்எம்.
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
4: நல்லா இருக்கமா.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பிரேமா.
3: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
4: வர்க்கிங், வர்க்கிங் உமன்மா.
3: ஓகே ஓகே ஓகே. அப்ப ஒரு வர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
4: ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
3: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
4: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
3: அது கரெக்ட் மேடம்.
4: கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா?
3: எஸ் மேடம்.
4: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
3: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
4: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான்
0: பிரேமா ரவி, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலாம் நினைச்சேன். உங்க அம்மாங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க, ஷாரன் அண்ட் கீர்த்தனா?
1: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், வி கேன் ஸ்பெண்ட் மோர், we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, it'll be her room will be a bit more cool. பட் பிகாஸ் போத் மை மாம் அண்ட் டேட் ஆர் ஒர்க்கிங் வி ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் தி ஏசி விச் ஹேஸ் தி ரிமோட் கண்ட்ரோல் ஐ மீன் விச் ஹேஸ் அட் ஃபோன் ஃபெசிலிட்டி வி கேன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் யுவர் ஏசி அண்ட் இட் ஸ்விட்சஸ் ஆன் இட்ஸ் ஓன்
0: செம்மங்க கலக்கிட்டீங்க.
1: சோ அதனால வி ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் தட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் தட் ஐ மீன் தட்
0: ஹோல்ட் ஆன் ஷரண்
5: செகண்ட் ஹேண்ட் வாங்கினா அது நாங்க கூட வாங்க முடியும்.

0: வாங்கலையே. யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் மதர் டு கெட் டு ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. நோ
1: சீ, நான் அது காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் எப்படி இங்க காலேஜ்ல இருந்து ஏசி எல்லாம் தூக்கிட்டு வர்றது?
0: இங்க பாரு, ஏசி எல்லாம் நோ ஒன்ஸ் ஆஸ்கிங் டு கேரி ஃப்ரம் யுவர் காலேஜ். நீங்க கட்டாயமா யூ ஹேவ் யுவர் போன் வித் யூ வென் எவர் யூ கோ டு காலேஜ் அண்ட் யூ கம் பேக். நீ ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஐ டெக்ஸ்ட் யுவர் ஏசி அண்ட் தி ஏசி வில் ஸ்விட்ச் ஆன் அண்ட் இட் வில் பீ ரெடி ஒன்ஸ் யூ கோ பேக் ஹோம்.
1: எனக்கு எல்லாத்தையும் அம்மா தான்
2: பண்றாங்க. வைஷ்ணவி, என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?
3: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
0: நான் கேட்கறேன். இல்ல வைஷ்ணவி, பாரு, ஐ மீன் யுவர் ஃபாதர் கேனாட் டு ஆல் தி வர்க், கேனாட் பி வர்க்கிங் ஆல் தி டைம். திஸ் டெஃபினெட்லி ஹி வில் வாண்ட் டு ரிட்டையர் ஆஃப்டர் அ பாயிண்ட். And
1: yeah, that point நீங்க இப்ப பாருங்க, இப்ப உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, so you miss நீங்க உங்க அம்மா அப்பா see money வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, ஐ மீன் இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாஸ் லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்து நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் அம்மாக்கு தெரியும்.
2: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவியும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
0: Yeah, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Yeppome, we'll watch TV together. I mean, me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes definitely there.
3: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா நீங்க கேட்க மாட்டீங்களா என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
0: கட்டாயமா கேப்பேன், கட்டாயமா கேப்பேன்.
3: அதுல தெரியுது நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
4: இல்ல, எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க், சோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்தா மாதிரியும்.
2: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் எம்ஓபி 107.8 FM.
5: ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
6: ஹலோ மேடம், ஸ்ரீஜா என் பேரு.
5: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
6: கேட்டுட்டு இருக்கேங்க.
5: ஆ ஓகே, நீங்க வந்து வர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்? நீங்க வந்து வர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டா நினைக்கிறீங்க?
6: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட்.
5: ஏன் மேடம்?
6: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
5: நீங்க வேலைக்கு போறீங்க ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க?
6: அதனாலதான் சொல்றேன், அது போயிட்டு வர கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் தூங்கிருப்பாங்க, அவங்க ஹோம் ஒர்க் யோசனாவா இல்லையான்னு தெரியல.
5: ஓ சரி சரி,
6: இப்ப வீட்ல இருந்துச்சுன்னா அந்த கவலை இருக்காது பாத்தீங்களா?
5: அது சரி. ஆனா
6: அது இல்லாம எந்த குழந்தைகளும் வீடு பூட்டி இருக்குதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஸ்கூல் விட்டு வரும்போது.
5: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க,
6: வரும்போது அம்மா வீட்டுல இருக்கணும்.
5: அது சரி மேம், கரெக்டா
6: சொன்னீங்க, அதுக்காக தான்
5: சொல்றேன். பட் இப்போ காசு வீட்டுல பணம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மேம்
6: அது அத்தியாவசியம்னா போய்தான் மேடம் ஆகணும், ரொம்ப ஆடம்பரத்துக்காக எல்லாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு மேனேஜ் பண்ணும், அது வந்து அந்த உமனோட டேலண்ட பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
5: அது சரி,
6: அதனால இல்ல தரிசி இல்ல தரிசியா தான் இருக்கணும்.
5: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
6: லைன்ல இருக்கேன் மேடம்.
5: இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க, ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
6: அது ஏன் பசங்க இருக்கிறாங்க, ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா அவங்க கட்சியில அம்மா இருக்காங்க, நீங்க மட்டும் இல்லையே, ஏன் ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
5: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம், நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்றீங்க மேடம். வெரி குட் மேடம்,
6: ஹோம் மேக்கர் இருக்கிறது தான் பெஸ்ட்.
5: Very good, madam. Thank you so much for calling, madam. Keep listening.
6: Thank you, madam. Thank you.
5: Okay.
3: Welcome back, guys. The Vadam Vivadam show in MOP Community FM 107.8. Now, unga Ajay Priyanka, unga kitta pesi truka. Inniki namloda topic pathinga na, working moms better illa homemakers better. இப்போ நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா கிட்ட பேசணும். மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்னதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்பவே சென்சிபிளாக பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லைனா ஏங்குறாங்க, வீடு பூட்டியிருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும், என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்கே இருக்கேன்ற அந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்கே நம்ம காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
1: நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படி எல்லாம் வந்துருவாங்க. அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது. அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துன்னா மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது. சோ அந்த டைம்க்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்க அம்மா கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். சோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைம்க்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்தது. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. சோ
3: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோமேக்கர் சைட்ல இருந்து ரொம்ப அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னதான் உங்க ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டில இருந்தாதான் உடனே கிளம்பி வர முடியும். ஆஃபீஸ்ல இருந்தா பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேரன் என்னமோ நம்ம சைட நம்ம ஒர்க்கிங் விமன் சைட்ல இருந்து பேசணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்கலாம், ஷேரன் சொல்லுங்க.
0: ஐஸ்வர்யா, நான் ஐஸ்வர்யா ஓட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் ஃபெப் 14 திஸ் இயர். ஓகே, அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷி குடன் கம் இம்மீடியட்லி. அஸ் சூன் அஸ் ஷி காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மீடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆஃபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
3: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து. சொல்லுங்க ஐஸ்வர்யா.
1: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க, சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்ட் அது மாதிரி நிறைய ஃபீல்ட் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன் ஹவர் முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது அவங்களுக்கு ஜாப் போயிடும். திருப்பி பொண்ணை பார்த்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
3: ஓகே, கீர்த்தனா சொல்லுங்க.
4: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
3: நேரத்துல
4: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
3: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ்

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒபீனியன் சொல்லலாம். உங்க ஒபீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்? இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது வரல. ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கத்தையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் விமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ வில் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலஞ்ச் இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா
1: இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
2: Provided I have financial independence, yes.
1: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மேடம். ஜோரா போயிட்டு இருக்க இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வரது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட், ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க. தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா? உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் சைட்ல கேட்கலாம். உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: ஏன் என்னோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பார்த்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
0: ப்ரொடக்டிவா பண்ணிட்டு. ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லுவாரு. அம்மாக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. சோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறது இல்ல அப்படின்னு.
0: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
5: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ எங்க அண்ணா பிறந்த, அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்டு அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. சோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்டிலேயே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. சோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்டிலேயே இருக்கேன், அது அப்பா ஓகேன்னு தரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
4: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது,

0: உங்க அம்மாவால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
1: போக மாட்டோம். சிம்பிளான ஒரு ஆன்சர்.
2: ஆமா, அதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு, நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
1: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஒன் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஓல்ட் பர்த்டே ஒன் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் த நைட் ஒன்லி. சோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ.
2: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க வேணா வைக்கணும், காலையிலதான் வைக்கிறாங்க.
3: கிரக பிரவேசம் காத்தால இருக்கும். கிரக பிரவேசம் எல்லாம்
2: இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம், ஐ மீன் நிறைய டைமிங் வர்றது வந்து 10 o'clock, அது 11 o'clock, இதுல எப்படி வர முடியும்?
1: நீங்க பாருங்க, போக மாட்டோம்.
2: கட்டாயமா போலல எப்படி?
3: 1 hour 2 hours
0: இல்ல. ஷரண் அண்ட் கீர்த்தனா, இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு வர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள். உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
1: ஃபர்ஸ்ட் செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா. அது
2: படி ஏற முடியலனா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும்.
1: அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, புரியுதா? மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம்
2: இருக்கு.
0: வீட்டுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்கலனா நீங்க போக முடியுமா போக முடியாதா? நீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்காதனால உங்க ஃபேமிலில இருந்து யாருமே போலனா Isn't that a problem?
3: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்க அம்மால போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க.
0: ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவால வர முடியலன்னா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா வர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
3: ஓகே,
0: அப்போ அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷீ இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோஷியலைசிங்.
2: போக முடியல அப்பா போறாங்கன்னா, சோ அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
1: ஓகே ஐஸ்வர்யா, சி ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் won't come so often.
2: Yeah.
1: Then oh, at least sort of once in 6 months,
2: yeah,
1: or once in
2: 5 months.
1: So if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not
3: easy
1: like they have
3: the permission kadikum.
1: Easy permission kadikum.
3: 6 months ku namba oru thadava dhaan kekrom. So easy permission kadikum.
2: Illa 6 months ku oru thadava function varum. 6 months ku eppo vaachu odam seri illam varalam. So appa leave potrupinga. So andha leave indha leave அது கம்பன்சேட் ஆகாது இல்லையா? அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூட்டேஷன் போயிடும்.
1: ஷோரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
3: ஷுவரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
0: வாதம் விவாதம் at MOP CRS 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க. ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்களை மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்க ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன் தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் எ ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாவுக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, ஓகே பத்தியா, நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கும் போது, டாக்டரா இருக்கும் போது, டீச்சரா இருக்கும் போது அவங்க பாக்குற விஷன்ல வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்ல வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்றப்போ வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் மேக்கர் அவங்க அம்மா இருக்கும் போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நான் ஒர்க் பண்ணும் போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில பாக்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஃபுட்ல மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு தவிச்சு போறாங்கன்னு இப்ப அந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த கால்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஷல் ஐ கோ அஹெட்?
0: எஸ் மேம், சொல்லுங்க மேம்.
1: ஓகே, ஸோ வந்து பிரியங்கா, நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதனாலதான் இந்த இன்சிடென்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. ஸோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க, அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வான்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஸோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான், அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்ப வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பாக்கும்போது அது ஃபுல்லா ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றதை பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டை வந்து அவன் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வென் அவர் வந்து எனக்கும் எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம் பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விச் திங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்டு கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவன் தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பில்லாத ஒரு அம்மானு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு போன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது we feel very very guilty as well as vandha and 4 hours vandu with the pain the child irukumbodhu it's very painful for us actually. So it will indha maadhiri vandha nariya ammakalukku vandu nadakkum. I know so many mothers actually crutch la vandu 3 maasa kuzhandha 4 maasa kuzhandha ella vittittu povanga. So apdi irukumbodhu vandu oru oru time vandu actually especially vandu infant vidumbodhu it's very painful for a mother, you know, and the breastfeeding பண்ற சில பேரண்ட்ஸ் மதர் எல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு இப்ப மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனா அதெல்லாமும் மீறி வந்து விமன் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு, ஆனா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைகளோட பேசுற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைம் வந்து குவாலிட்டி டைம் மாத்துறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட். ஆனா அதே ஒர்க்கிங் பண்ற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் டைம் வித் சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ற டைம் வந்து ஏன்னா கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாம ஃபில் பண்ணி அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்டி கான்சியஸ் ஃபார் த ஒர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தேன் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டில் இருந்ததுதான் உடனே அந்த போன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் தான், இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ கஷ்டங்கள் வலிகள் இருக்கும் வேதனை இருக்கும், பட் மை சின்சியர் அட்வைஸ் லைக் குவாண்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைம் வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா எங்க ஒர்க் பண்ற அம்மா, இனி உங்க அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க எங்க ஒர்க் பண்றாங்கிறதா எல்கேஜில இருந்தே ஒரு குவெஸ்டினா இருக்கு. ஸோ உங்க அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கிற ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்க அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
2: ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம் அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
2: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்ல இருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதில்ல. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன் கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் பெஸ்ட்னு பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க
3: கீர்த்தனா? கேளு, நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
2: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்டிலேயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு you will go out and explore the world.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்டு, அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வயசு ஆகுற வரைக்கும் ஆகுது, நான் கண்டிப்பா வேலைக்கு போக
3: மாட்டேன். சொல்றீங்க
4: அப்போ ஐ சூஸ் சச் அ ஒர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்டு ஆல்சோ.
5: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
3: அதாவது என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பார்ப்பேன். சி, இன்னும் என் குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்போ வச்சு பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கு.

0: ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போவாங்க. ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என்கிட்டே இருக்கும். ஐ கேன் பிராக்டிஸ். அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
1: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி. நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம். அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம், அவங்க குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா, அதுதான் என்னோட கேள்வி.
0: கண்டிப்பா பண்றாங்க.
2: இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல இல்ல. ஏன்னா நீங்க பாத்திரம் தேய்ப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சமையல் பண்ணுவீங்க,
0: வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க.
3: எல்லா வேலையும் பண்றச்சே குழந்தையும் கூடவே தான் இருக்காங்க. சோ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுமா? சரி, குழந்தைங்க டிவி
2: குழந்தை ஸ்கூல் போக மாட்டாங்க.
3: சேனல் பாக்குறா, அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
2: பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன், யூ வில் திங்க், ஐ மீன், ஈவன் தோ யுவர் சைல்ட் வாட்சஸ் டிவி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், யூ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு வாட்ச் யுவர் சீரியல் அண்ட் எவ்ரி திங். தட்ஸ் ஹவ் வேல வெட்டி யூ ஆல் வில் பிகம்.
0: சி, அதில் இப்போ நிறைய இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தைய இல்ல யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்ல இருந்தே ஜாப் பண்ற மாதிரி அவங்க கூட பண்றாங்க.
4: சரி, ஆனா இப்போ
2: அதுக்கு ஜாப் வேணும்.
4: சரி, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கீங்க. உங்க அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போலாம்.
0: என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும், வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு
2: அப்புறமேட்டெல்லாம் பேசாம அப்படிலாம் இருக்கும். ஓகே, சி ஐஸ்வர்யா, நால ஷீஸ் ஏபிள் டு வாட்ச் வாட் ஐம் ஐ மீன் செக் வாட் ஐம் வாட்சிங். ஷீஸ் ஏபிள் டு மானிட்டர் வெதர் த டிவி ஷோ ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா. அப்படி பார்த்தா ஐ மீன் இவன் தோ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் பாண்டிங் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா? I mean, do you share stuff? I mean, because sometimes the child won't realize, because, I mean, since the mom is there all the time, the child, he or she will not realize the importance of her being there.
1: Correct point, Sharon. Sharon, என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதேமாரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ், ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு வந்தவொடனே 1 hour or 2 hours தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றது. அந்த 1 hour or 2 hours வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
0: அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்துல நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடய ரேப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி.
2: Most of the time, no, the children won't even give respect after a point.
0: Yeah,
2: romba chellama irundana, for sure homemakers are all of them are chell, they'll romba passive.
0: Yeah, I accept that. Yeah,
2: okay. Then the child doesn't even learn to respect elders.
0: How's
2: definitely
0: it is ulta, actually adu vandu thirupi vandrunu.
1: அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
4: சொல்லுங்க. ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெளியில, வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தென்
0: அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேரு தே ஹாவ் ஒர்க் ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. ஹோம் மேக்கரா
2: இருந்தா ஐஸ்வர்யா, ஒன் செகண்ட், இஃப் யூ சீ யுவர் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், நீங்க கட்டாயமா யூ வில் ஆல்சோ வாண்ட் டு ஒர்க் லைக் யுவர் பேரண்ட்ஸ். இஃப் யூ சீ யுவர் மாம் குக்கிங், சீ சைல்ட்ஹுட், சின்ன வயசுல வாட் எவர் அ மாம் டஸ் வி காப்பி. அவங்க இஃப் ஷீஸ் குக்கிங் இன் த கிச்சன், வீ வில் டேக் வெசல்ஸ் ஃப்ரம் த கிச்சன் அண்ட் சிட் இன் அவர் பெட்ரூம் அண்ட் ஆக்ட் லைக் வி ஆர் குக்கிங். அப்படிதான் பண்ணும். ஆனா இஃப் யூ சீ அவர் மதர் கோயிங் டு ஒர்க், நாங்க ஹேண்ட் பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
3: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுறதுதான்.
2: இல்ல அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு, யா, just because the parent, just because they see, if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
0: நல்லா
3: பண்ணி சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லன்னு சொல்ல முடியாது,
2: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
3: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
2: See, a homemaker in the, see, in the end, no, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself.
0: அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியா, எங்க அம்மா வந்து ஹவுஸ் வைஃப்.
2: ஆனா யூ ஆர் சீயிங் தட் யூ கோயிங் டு யூ ஆர் பிளானிங் டு வர்க் ரைட் ஆஃப்டர் யுவர் சைல்ட் கோஸ் அப் டு 1.5
0: ஐ டோல்ட் யூ தி ஆன்சர் ஃபார் தட் ரைட். என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
3: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃபுளுன்ஸ் ஆகும்.
0: கேரக்டரும் இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃபுளு, அண்ணா அம்மாவை மட்டும் இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க.
3: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க.
4: Girls will look only at their moms.
0: No, girls will look at their dad.
2: அப்பா is going to do some lift carry, carrying a weight business, you also carry or what?
0: No, it's not like that. If he makes him study,
2: you look at generally your mother. Generally, it's always like
0: that. But you mean to say like, you mean everyone is a homemaker unga veetla ellaru amma paathu varanga. சோ இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான் கேக்க
2: வந்தேன். ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
1: ஓகே ஓகே.
3: அப்ப மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா?
2: ஆமா.
1: ஓகே.
3: அது எப்படி இப்ப நாங்களா இருக்கோமே?
1: ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கணும் நினைச்சேன் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக
4: கூடாதுன்னு?
1: நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும்னு நாலு பேரும்
4: நினைக்கிறீங்களா?
1: ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
4: ஆமா,
2: வேலை செய்யணும்,
4: வேலை செய்யணும், வேலை செய்யணும்,
0: வீட்டுல இருக்கணும்.
4: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
0: வீட்டுல இருந்தா வெட்டியா?
1: இதுக்கு வந்து
0: வீட்டுல இருந்தா
4: வெட்டியாஷன். Then you are not a homemaker, you are working.
0: No, no.
4: Still from your house you are working.
1: Okay, yeah. idukku iruka ore idukku or particular solution irukku nama solla mudiyadhu because this is a problem that especially our country has been facing for the past decade. Nama solla koodiya ore vishayam enna na working padicha padipa vandu veenaakku koodadhu. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. Financial stability is very important. Burden வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். So working is very important. On the other hand, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும் அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி.
3: தேங்க்யூ
1: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஷேரன் அண்ட் கீர்த்தனா.
2: தேங்க்யூ.
3: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவில் ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்றதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் இது சாத்தியமா? இதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம்.
5: படிச்ச படிப்பை வீணாக்க யாரும் தயாரா இல்ல. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாதப்போ, எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வேலை பழு அதிகமா இருக்கிறதுனால 24 மணி நேரமும் எல்லாரும் வேலையை பத்தியே சிந்திக்கிறாங்க. உடல் உழைப்புங்கிறது வந்து சுத்தமா யாருக்கும் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு டிவியை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கூட நம்ம போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்டை யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் சமையலுக்காக இருக்கட்டும், மாடிப்படி ஏறுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுது, நம்ம உடல் பயிற்சி அப்படிங்கறது வந்து நம்ம உடலுக்கு சுத்தமா கொடுக்கறது இல்ல. அப்புறம் இருக்கிற நம்மளுடைய திறமையை வந்து காமிக்கிறதுக்காகவும் போட்டியில வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பல்வேறு விதமா நம்ம யோசிச்சு யோசிச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல வந்து 12 மணி நேரத்துல 15 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல தான் நம்ம வந்து போய் அது நிக்குது. அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கூட நம்மள வந்து சரியா நம்மளால கவனிச்சுக்க முடியல. காலையில அவசரமா தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, கையிலேயே தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, மத்தியானம் வந்து 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை வந்து சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பிடுறது, ராத்திரி 9 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய உணவை வந்து 12 மணிக்கும் 1 மணிக்கும் போறது. இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அப்ப கண்ட நேரத்துல காஃபி டீன் சாப்பிடுறது. சோ இந்த உணவு பழக்கங்கிற அந்த பழக்க வழக்கங்கிறது வந்து சுத்தமா நம்ம கிட்ட வந்து இல்லாமையே போயிடுச்சு. இதனால என்ன விளைவுகள் வருது, பிறந்த குழந்தைக்கு கூட டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனைகள் வருது. 20 வயசுல ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, 40 வயசுல முதுகு வலின்னு சொல்றாங்க. நமக்கு முந்தின ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 வயசு 80 வயசுல கூட வந்து கூடைய தூக்கிட்டு ரோட்ல வந்து விக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட நம்மளுடைய குழந்தைங்கள எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்களுக்கு வந்து அது அந்த நிலைமை வந்து முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு கிரட்சை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், சரியான உடற்பயிற்சியோ சரியான உணவு உட்கொள்ளாததுதான் முக்கியமான காரணம். இதனாலேயே அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல் நிலையும் உணவு கட்டுப்பாடும் இல்லாததுனால பல்வேறு விதமான மருந்துகளுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை வந்து நம்மளுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய பல்வேறு இந்த யோகா ஆசிரியர்களும் சரி, அந்த கலையை பத்தி நிறைய நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா வந்து மருந்துக்கு அடிமையாகாம நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகக்கலை, இது மூலமா வந்து தங்கள் உடல்நிலையை மட்டும் பாதுகாக்காம தங்களுடைய திறமையை நல்ல நிரூபிக்கிறதுக்காக பல்வேறு யோகக்கலை நிபுணர்கள் இதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. ஸோ அந்த வகையில தொழில் முனைவர் சந்திரா சுவாமிநாதன், டாக்டர் சந்திரா சுவாமிநாதன், இவங்க வந்து யூஎஸ்ஏல போய் வந்து டயட்டீஷியன், அதுல வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்ரேட் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த உணவுத்துறை மட்டும் இல்லாம யோகக்கலையும் இவங்க வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதோட மட்டும் இல்லாம பிராணிக் ஹீலிங் நிபுணரும் இவங்க. இந்த தொழில இருக்கிற இவங்களை வந்து நம்ம அரங்கில் கூட்டிருக்கோம். இவங்க கிட்ட வந்து இதோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த துறையில என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க போறோம். உங்க சார்பா நாங்க அவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பயனடைஞ்ச பல்வேறு டிப்ஸுகளை கொடுப்போம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க வந்து யூஎஸ்ஏல போய் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா வந்து ஒரு அந்த நாட்டிலேயோ இல்ல நம்ம நாட்டிலேயோ ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி வந்து இந்த தொழில இறங்கணும், இதை வந்து ஒரு முழு நேர தொழிலா ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது, அதுக்கான முயற்சி எப்படி நீங்க ஈடுபட்டீங்க?
1: போது ஒன்றுமே தெரியாமல் தான் பிறந்திருக்காங்க. நம்ம உடம்பை வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சர்டன் திங்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம உடம்பை நம்ம விட்டுடுறோம், அதுமே தானே வளர்ந்துக்கிட்டோம் தானே சாப்பிட்டோன்னு அப்படின்னு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க எல்லாரும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் டு ஃபீல் தட் தேர் பாடி வாட் தே ஆர் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த அவேர்னஸை கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி பண்ணினா எப்படி வச்சுக்கலாம், எப்படி உடம்பு வராமல் பார்த்துக்கலாம், உடம்பு தொல்லைகள் ஓடாமல் உபாதைகள் வராமல் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வந்து சொல்லி கொடுக்கும்போது இங்கே பார்க்கும்போது இங்கே நிறையா பேர் வராங்க. கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், மருந்து கிடைக்கிறது சாப்பிட்லாம், பட் ஆனால் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிலம ஒரு நாளைக்கு வந்துடுறது எல்லாருக்கும். ஸோ அதனால வேற ஏதாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வேணுமா,
0: மருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கா கூட அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாராலையுமே
1: அதுதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்ஸ் மணி வைஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அந்த உபாதை சி எல்லா மருந்து எல்லாருக்கும் ஒத்துக்குங்க சொல்லவும் முடியாது. ஸோ அதனால அவங்க அதையும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து வியாதியே வராமல் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, வியாதி வந்துட்டாலும் எப்படி அது கிளியர் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாரும். சி இப்ப எனக்கு வந்திருக்க நிறைய கிளைண்ட்ஸ் வரா பார்த்தாக்க பிரிவென்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன், வருமுன் காப்போம். அது வந்துடுத்துனாக்க அது எப்படி நீ கியூர் பண்ணிக்கலாங்கிறதுக்கும் நான் தெரபிட்டிக் யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது அலாங் வித் தட் பிராணி ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன்.
0: நீங்க எங்க மேடம் யோகா கத்துக்கிட்டீங்க?
1: பாம்பே.
0: பாம்பேல கத்துக்கிட்டீங்க. இந்த யோகா கலை வந்து முதல்ல வந்து இதன் முழுநேர பணியா முழுநேர இதை தொழிலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. சோ அதுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி ஈடுபட்டீங்க, எப்படி யோகால இருந்து நீங்க உணவு துறையில வந்து நீங்க நிபுணரா இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு இந்த துறையில?
1: சி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூ ஆர் வாட் யூ ஈட், அது ஒரு சப்ஜெக்ட். அது பண்றதுக்கு உடம்பு வாகு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எஸ் ஐ சைட் ஏர்லியர் நம்ம உடம்பு வரா பாத்துக்கிறதுக்கு இருக்கணும். இதை நினைச்சு பார்த்தோமோ யோகா தான் பெஸ்ட் வே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா ப்ரீத் பண்றோமோ நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மள, அதுவே நம்ம சரியா பண்றது
0: இல்லைங்க.
1: பிராணாயம் சோ நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹை ஆகும் போது பாதி ப்ரீதிங் விட்டுடுறோம் நம்ம, ஆக்சுவலி செஸ்ட் ப்ரீதிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நம்ம. அதனால தான் வி என்கவுண்டர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நான் ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள், உன் உடம்ப உங்க உடம்ப எப்படி நீங்க பாத்துக்கலாம் த்ரூ யோகா, யூ ப்ரிவென்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. இது வந்து ஏன்னாக்க ஃபுல் டைம் யோகா எப்படி வருதுன்னாக்க யோகா பண்ணினா தான் உங்களோட சாப்பாடு கட்டுப்பாடு வர முடியும். கிரீட் ஃபார் சர்டன் திங்ஸ் வில் பி ப்ரிவென்டட் த்ரூ யோகா ஒன்லி. நீங்கள் சாப்பிட்றதை இதை இது நிறுத்திக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு பேலட்டபிள் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு. என்ன சாப்பிட்ணும் எப்படி பண்ணிக்கணும் அதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு யோகாவை டியூன் பண்ணிக்கும், யோகா மைண்ட் செட் பண்ணும், பாடி வில் கோஆப்ரேட் அலாங் வித் தட். ஸோ இது பண்ணினா தான் நீங்கள் என்ன சாப்பிட்றலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அது இதுக்கு தான் யோகா நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பீப்புள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டா யோகா பண்ணினாக்க அவங்கள சாப்பாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க தெரியாமல் தட்டில் வச்சுன்னு சாப்பிட்றாங்க அப்படிலான்னு சொல்லி அந்த அவேர்னஸ் இல்லாமல் என்ன சாப்பிட்றோம் தட்டை பார்த்து சாப்பிட முடியும். நான் இன்னைக்கு இது சாப்பிட்றேன்னா இது ஐம் என்ஜாயிங் திஸ் ஃபுடுங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி. ஸோ எனக்கு என்னன்னாக்க உங்கள் முன்னாடி என்னென்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா நியூட்ரியன்ஸும் வேணுங்கிற அளவுக்கு பாடிக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க சாப்பிடணும்.
0: இப்போ ஒரு டயட்டீஷியன் கிட்ட போனாலே அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சத்துள்ள உணவுகள் அப்படிங்கிற வகையில வந்து கொடுப்பாங்க, அது நம்மளால அஃபோர்டபிலிட்டி அதாவது நம்மளால அதை வந்து வாங்கி சாப்பிட முடியுமா. டயட்டீஷியன் அப்படின்னாலே வந்து ஜூஸ் எழுதி கொடுப்பாங்க. ஒரு சராசரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தினமும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுள்ள சத்துள்ள உணவுகளை வந்து கொடுக்க முடியுமா, அவங்க நம்மளால அஃபோர்டபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. சோ நீங்க அந்த வகையில வந்து உங்க கிளையன்ட்ஸ்க்கு ஏதாவது மாற்று கொடுக்கறீங்களா, ஏதாவது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே டைட்டிங் கொடுக்கறீங்களா?
1: ஆமா, அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ நான் சொல்றது என்னக்க நீ வந்து இதுதான் சாப்பிடணும் சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி
0: உதாரணமா ஏதாவது சொல்லுங்க.
1: முதல் மாதிரி எப்படி கீரை வகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது, இப்ப நம்ம சென்னையில பார்த்தாலும் எல்லா வித கீரையும் கிடைக்கிறது, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி. சோ இட் யூ ப்ரிவென்ட் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். அது மாதிரி பால் தயிர் இசி சிம்பிள் திங்ஸ் உங்களால என்ன முடியுமோ அதான். வெஜிடபிள்ஸ்ல எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு, அது இங்க கிடைக்கிறது. எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அதை போய் சொல்லி தருவேன். நான் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா போக மாட்டேன், நீங்க இதுதான் சாப்பிடணும், நட்ஸ் சாப்பிட்டா நல்லது, உன்னாலும் முடிஞ்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, முடியலனாக்க அது வந்து அதே கால்சியம் நீங்க வந்து இதுல சாப்பிடுங்க, பால் தேயில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நான் டயட் ப்ரோக்ராம் பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா நான் சொல்லிடுவோம், உங்க உடம்பையும் ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணிடுங்க. டியூன் பண்றது யோகா, அப்புறம் டயட்டு. That will help you. Both together, your body can be, you know, உங்களுக்கு ஏத்த மாதிரி உற்பத்திக்காக பாடி போகும். உங்களால அப்ப ஸ்ட்ரெஸ் லெவலையும் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கிற சக்தி உங்களுக்கே இருக்கும். அதை நான் குரூம் பண்ணுவேன். அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுவேன். ஸோ என்னால் எல்லாம் பண்ணிக்க முடியும், எனக்கு இது சாப்பிட்டா நல்லது, அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஐடியா.
0: ஒருத்தர் வந்து யோகா கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க வரணும், எத்தனை மாதங்களா இல்லை நாட்களா? இப்போ வந்து பேப்பரை திறந்தீங்கன்னா யோகா ஒரு வாரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு போடுறாங்க, விளம்பரங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு எத்தனை நாள் வந்து குறைந்தபட்சம் வந்து அவங்க யோகா கலையை கற்றுக்கிட்டு அவங்க செய்ய முடியும்?
1: சி, ஆக்சுவலி நான் சொல்லித்தரது 8 கிளாஸ் தான் சொல்லித்தருவேன். அவங்க கற்றுப்பாங்க. என்னோடது வந்து ரெண்டு விதமான யோகா, தெரப்பிட்டிக் யோகா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் முதுகு வலின்னு வராங்க, அவங்கள்ட்ட போய் நான் சில செவி ஆசனம் சொல்லித்தரக்கூடாது. ஏன்னா அவங்க முதுகு வலியை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டினரி யோகாவுக்கு போனோம். அவங்க அதை நான் சரியா பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அவங்க வந்து என்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி அவங்க 6 மந்த்ஸும் கத்துக்கலாம். பட் அவங்க இன்னும் கத்தின்றே போகலாம். என்கிட்ட பண்ண பண்ண இன்னும் அவங்களுக்கு நல்லா குரூம் ஆகிட்டே போகும் பாடி, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸும் உள்ளுக்குள்ள வரும். அதனால யூ கேன் லேர்ன் இட் இன் 1 மந்த், யூ கேன் லேர்ன் இட் இன் 6 மந்த், யூ கேன் ஹவ் டு கீப் ஆன் டூயிங் யோகா. நிறுத்தக்கூடாது, ஒரு தரம் கத்திட்டோம் எவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கூடாது, பண்ணிட்டு இருக்கணும்.
0: அப்ப வர்றவங்களுடைய உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி சொல்லி தரேன்.
1: இப்ப அவங்களுக்கு தலைவலி மைக்ரேன் ஹெடேக்னு வராங்க, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு பிராணாயம் கொடுத்து அவங்க பாடியை கிளீன் பண்ணுவேன். அவங்களோட ஆரா செக் பண்ணிக்கணும், அவங்களோட பிராணா லெவலை செக் பண்ணிக்க, எனர்ஜி லெவல் செக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தான் ஆசனம் வருமா அவங்களுக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆசனமாக தான் பண்ணணும், ஸ்லோவாக தான் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துடணும், அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணணும். டக்கானு போய் டக்குன்னு உட்கார.
0: ஸோ இப்போ ஒருத்தர் வந்து யோகா கலையில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலைக்கு ஏற்றதா
1: மாதிரி
0: மாதிரியான ஆசனங்கள் அவங்களுக்கு சூட் ஆகுங்கிறத வந்து நம்ம யோசிச்சு அந்த கலையை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி
1: அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லித்தரணும்.
0: நம்ம அதில் வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப
1: இப்போ இப்ப 4 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஷோல்டர் பெயின், ஒருத்தருக்கு இது, நக்கா. சோ யூ கேன் நாட் ஹேண்டில்
0: எல்லாருக்கும் ஒரே கலை ஒரே ஆசனங்களை சொல்லி கொடுக்க முடியாது.

0: அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத யோகா கலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி வச்சு அவங்க ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. எக்ஸசைஸ்க்கும் எக்ஸசைசஸ் வந்து நிறைய வந்து ஜிம் எல்லாம் இருக்கு, அதுக்கும் யோகாக்கும் என்ன மேடம் வித்தியாசம்?
1: எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நீங்க கை காலை உதறிண்டு நடக்கும் போது கான்சென்ட்ரேஷன் வராது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க யோகா பண்ணும்போது பாடி அண்ட் த மைண்ட் இஸ் யோகா. நீங்க மைண்ட் அப்ளை பண்ணணும், பிரீதிங் கரெக்டா வருதான்னு பாக்கணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யோகா. ஸோ நீங்க அது பண்ணினாதான் உங்களால் யோகா பர்ஃபெக்டா இருக்கும். போஸ்டர், யோகா போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க உங்க பாடி க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து நீங்க உங்க தியானம் வேற எங்கேயான் இருக்கலாம், நீங்க எதா நினைச்சுட்டு நடக்கலாம், எதா நினைச்சுட்டு ஓடலாம். பட் ஆனா யோகாவில் அப்படி கிடையாது. நீங்க இது பண்ணணும், இந்த ஆசனா பண்ணணும்னாக்க அதுல நீங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஆசனம் நல்லா வரும். அதுக்கு வேண்டிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ, சி யோகால என்ன நடக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கிளீனிங் நடக்கிறது, தே ஆர் கெட்டிங் எனர்ஜைஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து வி ஆர் எலிமினேட்டிங் த ப்ராப்ளம் ஃப்ரம் த ரூட். எல்லா ப்ராப்ளமும் ரூட்லயே போய் இப்போ யோகா பண்ணிட்டே இருந்தீங்கனாக்க டெஃபினெட்லி யூல் ஃபீல் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்போ உங்களை இன்டேக் ஆல்சோ நீங்க வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் இதுதான் சாப்பிடணும், எனக்கு என்ன பேலட்டபிளா இருக்கோ, வாட் இஸ் யூனோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த கிரீன் வெஜிடபிள்ஸ் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ், அந்த மாதிரி தான் சாப்பிடணும் நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசை கிரியேட் யோகா கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் இன் ஹாப்பினஸ், மோர் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த்.
0: இப்போ வந்து இந்த யோகா வந்து கத்துக்கிட்டு ஒரு ட்ரைனிங்கோ ட்ரைனிங் செஷனோ இல்லை உங்களை மாதிரி ஒரு ட்ரெய்னர் ஆகி ஒரு வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ற டிப்ஸ் என்ன மேடம்?
1: கத்துக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம்.
0: அது ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
1: சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சி இஸ் மோர் தென் சர்டிஃபிகேட், இட் இஸ் யூனோ ஆக்சுவலி உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸை பார்த்தே வருவா உங்கள்கிட்ட.
0: உடல் பயிற்சிக்கு
1: சர்டிபிகேட்ஸ்ங்க போஸ்டர் பார்த்தே உங்கள்ட்ட ஆள் வருவாங்க. அதனால நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சொல்லி தரத பொறுத்து அவங்க புடிச்சுக்கிறத பொறுத்து.
0: அதுக்கு என்ன மேடம் மூலதனம் வேணும்? என்ன
1: ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தா போதும், நாலு மேட் இருந்தா போதும்.
0: இவன் வந்து ரூம் கூட தேவையில்லை, ஏன்னா
1: மொட்டமாடி கூட பண்ணலாம். ஆனா நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கோ, யோகால ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் ரொம்ப குரூப்ஸ்ல போகாதீங்க, குரூப்ஸ்ல போய் உங்களால சொல்லி தர முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மல் எல்லாரும் சி நான் யூ ஹாட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் த ப்ரொஃபஷன், அதுதான் யோகா. சும்மா இது வந்து நான் வந்து ஏன் அங்க விட்டுட்டு இங்க வந்தேங்கிறத பணம் பண்றது இஸ் நாட் மெயின் திங்கா இருக்கக்கூடாது. பணத்தோட உடம்பையும் நம்ம கவனிக்கணும், உன்னத்தோட உடம்ப நம்ம விளையாடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லி தரதில்ல, அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கணும். நான் இன்னைக்கு கத்துனேன், இதை நல்லா பண்ணினேன் பண்ணாங்க, அதுல உங்களுக்கு அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. அட் த சேம் டைம் யூல் ஆல்சோ ஏர்ன் யுவர் மணி.
0: இல்ல அது வந்து ஒரு ஒருத்தருக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய அவங்க போய் அந்த செய்தியை பரப்பினாலே
1: பரப்பினாலே போது பல்வேறு பீப்பிள் வருவாங்க உங்கள்ட்ட, ஆர்டினரி உங்கள்ட்ட தானே வருவாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ண வேண்டாம், இவங்களோட உடம்பு நீங்க கியூர் பண்ணீங்கன்னா இவங்களோட ஸ்பான்டிலிட்டிஸ் கியூர் ஆயிடுத்து, இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிடுத்து இப்படின்னு சொன்னாக்க இவங்க போய் மத்தவர்கள் சொல்லுவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத். அந்த பப்ளிசிட்டி உங்களுக்கு நிறைய.
0: ஒரு ஜிம் வைக்கணும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 1000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இவ்வளவு இடம் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இவ்வளவு முதலீடு வேணும். ஆனா வந்து யோகா வந்து எதுவுமே தெரியல, இடம் கூட மொட்டமாடி
1: கிடைச்சா போதும்.
0: சோ இது வந்து இந்த தொழில் வாய்ப்பு வந்து நிச்சயமா வந்து நேர்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். யோகா கலைங்கிறது வந்து கத்துக்கிறதுனால தன்னுடைய உடலும் சீராகிறதோட இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குழந்தைகள், எத்தனையோ அவங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் இந்த கலையை வந்து சொல்லி கொடுக்கறது மூலம் அமைச்சருடைய உடல்நிலையை வந்து அவங்க சந்தோஷப்படுத்தலாம். அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன நிம்மதி கொடுத்த சந்தோஷத்தோட அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுல வந்து நிறைய முதலீடும் இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு நல்ல
1: பிளஸ் பாயிண்ட்
0: நீங்க சொன்ன மாதிரி. இப்ப வந்து இந்த யோக கலையில வந்து குழந்தைகள் வந்து எத்தனை வயசுலேருந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. ஸோ எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யோகாக்கலை சொல்லிக் கொடுக்கலாம்?
1: சி, யோகாக்கலை ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி. இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 அண்ட் இட் தே வில் பிக் இட் அப் வெரி ஃபாஸ்ட்.
0: அஞ்சு வயசுலேருந்து
1: அஞ்சுலேருந்து பண்ணலாம். நாலு வயசுல பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா குழந்தைகள் பார்த்து பார்த்து கற்றுக்கிறாங்க, அம்மா அப்பா பண்ணும்போது அவங்களும் கற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வரும் அவங்களுக்கு ஆசனம், போக போக ஈஸியாக ஆசனம் வந்துடும்.
0: நான் பார்த்துருக்கேன் மேடம், பெரும்பாலும்

0: குழந்தைங்க வந்து உட்காடுறப்ப வந்து அவங்க காலை மடிச்சு உட்காருவாங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பாருங்க சின்ன குழந்தைங்களா எப்பயும் வஜ்ராசனத்துல உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து
1: பாருங்க, குழந்தை பொறுக்கும் போதே இங்க பாருங்க எவ்வளவு ஆசனம், வஜ்ராசனம். அதுகள் படுத்துக்கும் போது மல்லாந்து படுத்துறது ஆனந்த ஆசனம். நீங்க நடக்கும் போது ஒரு ஆசனம் இருக்கு உங்களுக்கு, உங்க பாடி மூவ்மெண்ட்ஸ் ஒரு ஆசனம் லெவல்ல போறது. அதனாலதான் குழந்தைகள் ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிடுவாங்க. குழந்தைல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சா நீங்க நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் வியாதி வர வரைக்கும்.
0: இந்த குழந்தைங்க கத்துக்கிறது
1: மைண்ட் பிரெயின் பிரெயின் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ல வந்து அவளுக்கு பாவம் படிக்கணும். அந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து யோகா இஸ் த பெஸ்ட் வே. அது அவங்க கத்துக்கவும் கத்துப்பாங்க, ஃபாஸ்டா கத்துப்பாங்க. சின்ன வயசுல நீங்க போட்டியா பிரெயின் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எல்லா ஆசனாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றதுதான் ஆசனாஸ்.
0: இந்த குழந்தைங்களுக்கும் இதுல இருக்கிறதுனால நிறைய வந்து இதுல நல்ல தொழில் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எல்லா காலேஜஸ் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் பிளே ஸ்கூல்ஸ் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யோகா கத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்கறதன் மூலம் ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஒரு உங்களுடைய காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் செலவிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு யோகா ஆசிரியர்களாகலாம். வீட்டிலேயே கூட வந்து பல குழந்தைகளை ஒரு 10 குழந்தைங்களை ஒரு மாசத்துக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாம அவங்க வந்து மாத்திரைகள்லாம் இப்ப வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு போறாங்க. அதுக்கான உடல் ஸ்டாமினா யோகா மூலம் வருங்கிறீங்க. இது வந்து உண்மையிலே வந்து அந்த பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோகா வந்து உதவுது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல டானிக் மாதிரியான விஷயம்தான். மேடம், யோகான்னு இப்ப சொன்னீங்க, உணவு நிபுணர்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த உணவுல வந்து இப்ப வந்து நிறைய வந்து சர்க்கரை வியாதி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடாதாங்கிறாங்க, அதை சாப்பிடாதான்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் எப்படிதான் நம்ம வந்து கன்சியூம் பண்றது? ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து வேலை பாக்குறோம் நம்ம. அப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கேலரிஸ் நிறுத்தி நிறுத்தி நம்மளால சாப்பிட முடியாது. இத்தனை கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு மேல வந்து கிராம்ஸ் யூஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சராசரியை வந்து ஒரு சாதாரண மனிதங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் எப்படி வந்து உருவாக்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: See, the most important thing, நீங்க வந்து இதை கஷ்டமே பட வேண்டாம். நீங்க காத்தால சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் செய்ய இன்டர்வல்ஸ் இருக்கு. நீ உங்களை ஆக்டிவிட்டி லெவலில் பாருங்க. நான் போயிட்டு ஆஃபீஸில் உட்காருப்பாரேன், தென் செடென்டரி ஒர்க்குனாக்கா நான் எவ்வளோ சாப்பிட்ணும், வயிறு நிறைய சாப்பிட்டு போய் உட்காரக்கூடாது. அதனால என்ன செய்யணும், பாதி வயிறு தான் சாப்பிட்ணும், பாதி வயிறுக்கு தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. அனதர் திங், இதுதான் சாப்பிட்ணும் கிடையாது. காரத்தால் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால நிறைய சீரியல் சாப்பிடணும், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். அது மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இட்லி, அது மாதிரி ஓட்ஸ், எது கிடைக்கிறது அது இதுதான் சாப்பிட்ணும் நெசசரி. நம்மளுக்கு கிடைக்கிறது இட்லி நிறைய
0: கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட்
1: கார்போஹைட்ரேட் வேணும்.
0: அதிகமா வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு கூட நல்ல நியூட்ரிஷனலா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் எடுக்கிற
1: மாதிரி இட்லி. ஆமா, இட்லி இஸ் ஃபுல்லி நியூட்ரிஷியஸ். உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்கிறது, வாழைப்பழம் கிடைக்கிறது, அது சீப்பு தானே, அது கூட சாப்பிடலாம். நீங்க ஒரு பழம் சாப்பிடணும் கருத்தல்ல, ஒரு இது
0: ஆப்பிள் தான் போடணும்,
1: ஆப்பிள் நெசசிட்டி இல்ல. நீங்க இது நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும் நெசசிட்டி கிடையாது. கிடைச்சா நட்ஸ் சாப்பிடணும், கிடைக்கலன்னா நீங்க வாழைப்பழத்திலயும் சாப்பிடலாம், அதே இட்லிலயும் சாப்பிடலாம். சோ காஃபி டீ இது உங்களுக்கு மோர் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உடனே ரிலாக்ஸ் பண்ணாதீங்க, உடனே ஒரு 5 நிமிஷம் நடங்க, உட்காரக்கூடாது உடனே. ஸோ வெயிட் எப்படி கெயின் ஆகுதுனாக்கா உட்காரக்கூடாது. ரொம்ப நேரம் உட்காரதுனால தான் வெயிட் கெயின் நிறைய இருக்கு. அதனால நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி ரிமோட்ல வந்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் படுத்துறோம்,
0: கரெக்ட்.
1: அதனால அது என்னன்னா பாடி ஸ்லக்கிஷ் ஆயிடுறது. அதனால நீங்க என்ன செய்ய கார்த்தால பழகிக்கணும், அதுக்கு தான் யோகா வருது,
0: கரெக்ட்.
1: அந்த உடம்பை ஆக்டிவா பண்றதுக்கு தான் யோகா. பிராணாயம் அண்ட் asanas is helping you to eat what you are supposed to eat.
0: மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க,
1: இந்த
0: மாதிரி கஞ்சி வகைகள்ல
1: கஞ்சி
0: வகைகள்ஸ் எல்லாம்
1: கான்ஃப்ளெக்ஸ் இல்ல, ராகி மால்ட், ராகி இருக்கே, கோதுமை கஞ்சி, கோதுமை ரவா கஞ்சி. நீங்க இது நான் சொன்னேன், நீங்க எக்ஸ்பென்சிவ் சாப்பிட்டாதான் உடம்புன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, உங்க பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆப்டர்நூனுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நீங்க வந்து உங்களால கோதுமை கிடைக்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க. கீரை வகைகள் கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கிறது இங்க, நல்ல எல்லா வெஜிடபிள் கத்திரிக்காய்ல முட்டைக்கோஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிறது. இது எல்லாமே இட்ஸ் நோ வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ நீங்கள் எது சாப்பிட்லாம், அது மாதிரி ஈவினிங் வந்து எகெயின் நீங்கள் வந்து சாப்பிடும்போது குறைச்சலாக சாப்பிடணும், ஏன்னா பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மணி 11 மணிக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்ற டைம் வந்து ஷுட் பி பிஃபோர் 8 o'clock, டின்னர் ஷுட் பி பிஃபோர் அண்ட் ஷுட் பி லைட் ஆல்சோ. அதுக்கு எப்போது நீங்கள் வந்து லைட்டாக சாப்பிடுங்க, ஹெவியாக சாப்பிட்றாதீங்க எகெயின். அது அப்பயே எகெயின் நீங்கள் இந்த மூங்கு வந்து இருக்கேன், இந்த பச்சை பயிர் இது இது போட்டிருக்கேன் அதை மாதிரி அதெல்லாம் போட்டு முளைவிட்ட பயிர் இதெல்லாம் காத்தாலையும் சாப்பிட்லாம், காத்தாலும் சாயங்காலம் சாலட் சாப்பிட்லாம், வெங்காயம் நிறையா கிடைக்கிறது, அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கிறது, இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணி சாப்பிட்லாம், எகெயின் 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் எதுவெல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 மீல்கூட சாப்பிட்லாம், இதுதான் சாப்பிடணும். ஒரே மீலாக ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் டயட்டு.
0: இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறாங்க குழந்தைங்கள, அதை வந்து அவாய்ட் பண்ணி அதே
1: இது அம்மாவோட வேலை, பேரண்ட்ஸோட வேலை. அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம பாத்து இட்ஸ் நாட் தி சாப்பிட்டா கெடுது சொல்லல, கண்டினியூஸா சாப்பிட முடியாது.
0: அவங்களுக்கு அம்மாக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வசதியா இருக்கு,
1: வசதியை பத்தி
0: பண்றாங்க.
1: ஆமா கரெக்ட், நீங்க வசதி இருக்கு, நீங்க சொன்ன மணி பவர் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க, ஃபார் சர்டன் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அது ஒத்துக்காது.
0: அதனால நம்ம பார்த்தோம்னா சைல்டு ஒபிசிட்டி கூட ரொம்ப
1: ஜாஸ்தியாவே இருக்கு இந்தியாவில, ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவில ஜாஸ்தியா வேண்டிய சி, ஐ ஹேட் எ கிளைண்ட் 13 இயர்ஸ்லயே கொலஸ்ட்ரால் எல்லாம் வர ஆரம்பிச்சு விடுத்து. அது எதனால வருது, ஜங்க் ஃபுட்னால தான் வருது. ஆக்டிவிட்டி லெவல் குழந்தைகளுக்கும் குறைஞ்சிருக்கும், அதுல வந்து கார்த்தால் இருந்துட்டு இப்ப எல்லாருமே என்ன சொல்றா, குழந்தைகளை கார்த்தால் இருந்துட்டு யோகா எக்ஸசைஸ் இது போட்டு கொஞ்சம் மாடரேட் டயட், நல்ல டயட் ஃபுல்லா, ஏன்னா குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும். அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் ஆல் தி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் டு த பாடி, இது இட்ஸ் எசென்ஷியல். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும். இது அம்மாக்கள் நம்ம வீட்டு வெளில தான், இதை வந்து நீங்கள் வெளில போய் கிடைக்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஓகே, நீங்கள் வெளில போகிறீங்க ஹாம்பர்கர் சாப்பிட்லாம், அது தினத்துக்கு சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு ஒத்து, ஏன்னா ஒயிட் பிரெட் மைதா அது ஒத்துக்காது. அதே நீங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் பண்ணலாமே, அதை நீங்களே வீட்டிலே பண்ணி அந்த பீஸாவை கொடுக்கலாம். அது கத்துட்டீங்கன்னாக்கா அந்த ரெசிபிஸா எப்படி பீஸா பண்றது பண்ணினீங்கன்னா அந்த பீஸா நீங்களே பண்ணி கொடுக்கலாம். அதையும் கோதுமாவில் பண்ணி கொடுக்கலாம், மைதால தான் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அது மாதிரி நீங்க நூடுல்ஸ் நீங்களே வீட்டு பண்ணி கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை இது சாப்பிட்டு, அது சாப்பிடணும்னு ஆசைப்படுற குழந்தைக்கு நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹைஜீன் நல்லா பார்த்துப்பேன், நீங்க குவான்டிட்டி எல்லாம் நல்லா போட்டு கரெக்டா போட்டு கொடுப்பேன். அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸசைஸ் சாப்பிடாது குழந்தைகள், குறைச்சலாம் சாப்பிடும் அப்ப. சோ அதனால வீட்லயே கொஞ்சம் தரமான சாப்பாடை கொடுத்தீங்கனாக்க குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமே, ஒரு வியாதியும் வராது குழந்தைகளுக்கெல்லாம்.
0: இப்போ வந்து யோகா பத்தி சொன்னீங்க, உணவு பத்தி சொன்னீங்க, டயட்டீஷியன் பத்தி சொன்னீங்க, பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்றீங்க. பிராணிக் ஹீலிங்னா என்ன?
1: பிராணிக் ஹீலிங் இஸ் இங்க பாருங்க, நம்மளுக்கு 3 செக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யோகா, தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். செகண்ட் இஸ் டயட், தட் இஸ் இஃப் யூ ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்தனா அதை எப்படி டயட் மூலம் கியூர் பண்ணு. தேர்ட், ஆக்சுவல் ஹீலிங் பிரகாரம் அந்த வியாதியை எப்படி எடுக்கிறது. இப்போ முதுகுவலி லோவர் பேக் பெயின் வராங்க, அவங்களை அறியாமல் வந்துருத்து அந்த வியாதி, அது எதனால வருதுன்னு அதையும் சொல்கிறேன். டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் பாடியில் நிறைய இன்க்ரீஸ் ஆனாக்க உங்களோட ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது. அதை ஹீலிங் பிரகாரம் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு வந்து பாடி அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது உங்களுக்கு. இது என்னன்னாக்க ப்ராணி ஹீலிங்ஸ் ரிலேட்டட் டு எகெயின் யோகா. யோகாலையும் சக்ராஸ் ஸ்பீக், இங்கேயும் சக்ராஸ் இருக்குது. ப்ராணி ஹீலிங்கில் வி ஓன்ட் டச் த பர்சன், டச் பண்ணாம இல்லையா, அவள் ஆறாவது செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆறா செக் பண்ணும்போது இதுல ஸ்கேனிங் இருக்கு, லைக் அலோபதி ஸ்கேனிங் மாதிரி இங்க பிராணி ஹீலிங்ல ஸ்கேனிங் இருக்கு. ஸ்கேனிங்ல பார்க்கும்போது உங்க பாடியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் பேக் பெயின் வச்சுங்க, அதுகிட்ட போகும்போது வி கேன் சி பிராணா டிப்ளீஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர். அதை பார்க்கும்போது அதை நீங்க கரெக்ட் பண்ணணும், அந்த அங்கே இருக்கிற சக்ராவை ஆக்டிவேட் பண்ணணும். வெதர் வந்து இஸ் கன்ஜஸ்டடா, இது டிப்ளீட்டடான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய கலர். ஐ மே வெல் அட்வான்ஸ்ட் ஹீலர், ஸோ ஐ யூஸ் இட் வித் கலர், ஃபாஸ்டர் மெத்தட் கலர். நீங்கள் பேசிக் கிளீன் பண்ணலாம், ரொம்ப நேரம் கிளியர் குட்டி வில் டேக் போட்டு சே 20 மினிட்ஸ்னாக்க அதில் கலரில் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக நடக்கும். அடுத்தது கிறிஸ்டல் ஹீலிங், சர்டன் ஏரியா கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில ஏரியா கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில பேருக்கு கிறிஸ்டல் பண்ண லைக் ப்ரெக்னென்ட் லேடிக்கு பண்ணக்கூடாது, அதனால சில ஏரியாக்கெல்லாம் பண்ணக்கூடாது கிறிஸ்டல். பட் சில ஏரியா கிறிஸ்டலில் பெயின் வேகமாக வந்துடும், லைக் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வேகமாக வரும். ஸோ அதனால என்னன்னாக்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரா செக் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை நீங்க எலிமினேட் பண்ணணும். அதுதான் பிராணி ஹீலிங்.
0: வந்த கலையா இல்ல
1: இந்தியால இருந்து வெளில போச்சு. ஆக்சுவலி யோகா அண்ட் பிராணி ஹீலிங் போத் வென் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட் இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் அவுட் சைட். எல்லா வேர்ல்டு முழுக்க இது ஃபேமஸ் ஆயிடுச்சு.
0: அங்கிருந்து திருப்பி
1: நம்மளுக்கு வந்துருக்கு. இப்ப திருப்பி நம்மளுக்கு அவேர்னஸ் என்ன சொன்னேன், நானே வந்தது இங்க அவேர்னஸ் குடுக்கறதுக்குன்னா வந்து. ஆக்சுவலி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் என்ன விட நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்கறாங்க எல்லாமே. எனக்கும் பிடிச்சிருக்கு. ஐ ஆல்சோ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் மை செல்ஃப். சோ என்னோட இது வந்து என்னோட, நான் வந்து தமிழ்நாடு பொண்ணு. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தானே நாங்க பிறந்தோம். அதனால என்னோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா. சோ அதனால ஐ வாண்ட் டு கிவ் தி அவேர்னஸ் டு தி பீப்பிள் அண்ட் தி பீப்பிள் ஆர் லேர்னிங் ஹியர். தட்ஸ் வெரி நைஸ் இல்லையா. அதனால தான் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்பிள் ஆல்சோ.
0: நீங்க வந்து பிராணிக் ஹீலிங் மூலமா வந்து கிளைன்ட்ஸ்க்கு வந்து அந்த கியூர் பண்றீங்க.
1: கியூர் பண்றேன்.
0: பிராணிக் ஹீலிங் சொல்லியும் கொடுக்கறீங்களா?
1: பிராணிக் ஹீலிங் சொல்லுங்க. ஆமா, இஷ்டப்பட்டவங்க கத்துக்கிறாங்க. இல்லனா ஹீலிங் பண்ணிட்டு உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க யோகாவுக்கு போயிடுறாங்க.
0: கரெக்ட். யோகா
1: ஏன்னா யோகா இஸ் ப்ரிவென்ஷன். நாங்க வந்து பிராணி ஹீலிங் ப்ராப்ளத்தை எடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஐ டோல்ட் யூ தெரபிட்டிக் யோகா கொடுத்துட்டு உடனே ஆர்டினரி யோகா கத்துன்னு போயிடுறாங்க. அதனால லைஃப் முழுக்க அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது.
0: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு அதே வந்து ஒரு தொழிலா செய்ய
1: பண்ணலாம்.
0: அதுக்கு வந்து என்ன மேடம், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு?
1: பயிற்சி இல்ல, அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அவங்க அவங்களோட ஆரோக்கியம், அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அவங்க கொஞ்சம் யோகா இதெல்லாம் பண்ணி அவங்க உடம்ப நல்லா செய்யணும். உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியா இருந்தாலும் நீங்க மத்தவாளுக்கு பண்ண முடியும்.
0: கரெக்ட்.
1: நீங்க சிக்கா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும் மத்தவாளுக்கு. அது பிராணி ஹீலிங்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கணும். நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுப்போம். நம்மளோட சக்கரவை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சோ அதெல்லாம் பண்ணினாக்க ஈஸியா முன்னுத்துறக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம்.
0: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து அதுக்கும் வந்து ஏதாவது சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
1: உண்டு.
0: அந்த சர்டிபிகேட்ஸ் கத்துட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் வாங்கி அவங்க பிராணிக் ஹீலிங் கன்சல்டன்ட்
1: போட்டு
0: கவுன்சிலர்
1: கத்துக்கலாம். பிராணிக் ஹீலிங்ல சைக்கோ தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா பீப்புள் எல்லாரும் வந்து விசி உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீலிங் ப்ராசஸ் உடனே வரணும் ஆசைப்பட மாட்டாங்க. இது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். எனக்கு வந்து ஈஸியா ஒரு மருந்துல போற பெயின் போ இதுல எப்படி போகும்னு ஒரு டவுட் வர்றதுனால அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி நல்லா சொல்லி தரணும் அவங்களுக்கு. அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
0: அந்த நம்பிக்கை அவங்களுக்கு
1: நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா
0: அவங்க வந்து நம்பினாதான். மருந்தா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட வந்து நம்ம எதுக்கு போறோம், நம்ம வந்து சாப்பிடற மருந்து நிச்சயமா கியூர் ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா மருந்து வந்து கண்ணுக்கு தெரியுது, இதுல கண்ணுக்கு தெரியல.
1: பிராணி ஹீலிங் இட்செல்ஃப் இஸ் a faith healing. அது பேரே faith healing. அந்த faith இருந்தாதான் உங்களுக்கு கேன்சர் 10% கிடைக்கும்.
0: அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க
1: இத ஹீலிங் பண்றோம். நாங்க சொல்லுவோம் அவங்கள்ட்ட, இவர் ஹீலர் தான் சொல்லணும்.
0: மேடம், உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இப்ப வந்து பிராணிக் ஹீலிங்க்கு வருவாங்க. நீங்க அந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கியூர் ஆன ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன்.
1: ஐ கேன் கோட் ஒன்லி 2-3 பீப்பிள். நிறைய பேர் வந்துட்டு
0: இருக்காங்க.
1: ஒரு லேடி வந்தாங்க, ஆர்த்ரைட்டிஸ் வந்தாங்க. ஒரு 10 சிட்டிங்ஸ் எல்லாம் அவங்க கியூர் ஆயிடுச்சு ஆர்த்ரைட்டிஸ். அவங்களுக்கு உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டு எப்பயானு வந்ததுன்னா பெயின் இன்னைக்கு அவங்க நல்லா நடக்கிறாங்க.
0: அன்னைக்கு
1: வந்து
0: வர வேண்டாம்,
1: அவங்களே அவங்களே பண்ணிக்கலாம், அவங்களே ஹீல் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் சொல்லி கொடு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மரத்துல கீழே வந்து கையை இது பண்ணிட்டார். ஒரு இன்னும் ஹீஸ் அ போட்டோகிராஃபர், ஒன்னும் அதே ஜேர்னலிஸ்ட். அவர் கீழே விழுந்ததுல அவர் கையை வலதுகையில இது இன்னும் எல்போல ப்ராப்ளம் வந்துடுத்தோம். சோ ஹீலிங் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெயின் வரல.
0: போட்டோகிராஃபர்
1: பண்ணிக்கணும்னா கூட அவங்க என்ன சொல்லி யாரு வந்தாலும் சரி ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க கத்துக்கணும்னாக்க உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துருவோம். எப்பயானு பை மிஸ்டேக் ஹீலிங் வந்து ப்ராப்ளம் வந்துடுத்துனாக்க வரவே வராது. வந்துடுத்துனாக்க அவங்களே ஹீல் பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் ஏ பிராணிகள் ரன் பண்ணல, அவங்களே கத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துருவாங்க. வரும்போது பிராணி ஹீலிங்கோட அதையும் சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணா உங்களுக்கு இந்த வராது, இந்த பிராணாயம் பண்ணா வராதுன்னு அதுல எம்பசிஸ் பண்றேன் நிறையா. சோ அவங்க பிராணாயம் கத்துக்கிறாங்க. லிட்டில் பிட் ஆசனம் ரிலேட்டட் தெரபிட்டிக் ஆசனம் சொன்னேன்னா ரிலேட்டட் ஆசனாஸ் கத்துக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் சைமல்டேனியஸா.
0: மேடம், இப்ப பிராணி ஹீலிங் வர்றவங்க நேரடியா உங்க இடத்துக்கு தான் வரணுமா, இல்ல வந்து இப்ப வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைகள் இருக்கா? ஏன்னா இதுல வந்து ஹீலிங்ல வந்து மருந்து எதுவுமே இல்ல, பை சக்ராஸ் மூலமா தான் நீங்க சொன்னீங்க, வைப்ரேஷன்ஸ் சொன்னீங்க. சோ அது பத்தி சொல்லுங்க.
1: பிராணி ஹீலிங் வந்து உங்கள்கிட்ட நேர்ல வரலாம், இப்ப வர முடியாதவங்க டெலிபோன்லயும் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ட் ஹீலிங்னு ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன பார்க்கவே வேண்டாம், அவங்க பேர் எடுத்து நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பவிஷர்லாம் உலகத்துல எனக்கு இருக்காங்க. நான் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு மூணு கிளைண்ட்டுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பேக் பெயின் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு. இத மாதிரி என்னன்னா அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கேமரா இருக்கு, என்கிட்ட கேமரா இருக்கு, தே கம் டு வெப்சைட் ஆன்லைன்ல ஆன்லைன்ல வருவாங்க, என்ன பாப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்க ஹீலிங் நடக்கும்போது கேட்டுப்பேன் எப்படி நடந்து பெயின் இறங்கிட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க என்ன. அதனால ஒண்ணு நீங்க நேர்ல பாத்துக்கலாம், நேர்ல வரலாம், இல்ல ஓவர் தி டெலிபோன் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஆர் டிஸ்டன்ட் ஹீலிங் நீங்க டெலிஃபோன் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா ஹீலிங் அவங்க பேரை எடுத்து நாங்கள் ஹீல் பண்ணுவோம், அதுலேயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க எங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வெப்சைட்ல வந்தாங்கனாக்கா ஆன்லைன்ல தே கெட் ஆன்சர் இமீடியட்லி. ஹீலிங் கேன் டேக் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம்.
0: இப்போ வந்து பிராணிக் ஹீலிங் கலையை கத்துக்கிட்டா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை, ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆன்லைன்ல கூட அவங்க வந்து
1: பண்ணிக்கலாம்,
0: கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான செய்தி. நேர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து 1 hour வந்து 10 rupees 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க ப்ரௌசிங் சென்டர். ஸோ அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு தொழில் தொடங்கறதுக்கு வந்து இந்த பிராணிக் ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வெறும் தொழில் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொண்டு செய்யற ஒரு இணைஞ்ச தொழிலாகவும் இருக்கும் வரும். மேடம், இவ்வளவு நேரம் நம்ம அரங்கத்திற்கு வந்து பல்வேறு செய்திகளை வந்து நீங்க சொன்னீங்க, யோகா, பிராணிக் ஹீலிங், டயட்டீஷியன் பத்தி எல்லாம் சொன்னீங்க.

0: துறையில வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன, எது எதுல கவனமா இருக்கணும், எது எது அவங்க செய்யக்கூடாது, எது எதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கையாளணும், அந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் க்ரூம் பண்ணிக்கணும். அந்த இன்வால்வ்மெண்ட் இன் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க ஃபுல் ஹார்ட்டடா இது வந்து நீங்க சொன்னோட நல்ல மனசோட செய்யுங்க, உங்களுக்கு அது டெஃபினட்டா நல்ல ஆன்சர் கிடைக்கும், நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆக்சுவலி அது பண்ண பண்ண பண்ண ஸோ அதனால நீங்க இன்வால்வ்மெண்ட் வில் பி 10% இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து இதை தொழில் ரீதியா நீங்க செய்யும் போதும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அனதர் திங் இஸ் நீங்க உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப வேண்டவும் வேண்டாம். ஸோ அதனால நீங்க நன்னா கொஞ்சம் இடத்துல கூட இதை பண்ணலாம் கொஞ்சம் தான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கிறது, மூணுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாக்க. அதே மாதிரி நீங்க சாப்பாடு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் நீங்க பண்ணணும்.
0: கரெக்டா அதை கொஞ்சம் கத்துக்கணும்.
1: அதுக்கு வந்து
0: கொஞ்சம் படிக்கலாம். எல்லாருக்கும் வரத்துக்கு அவங்களை பத்தி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய உணவு பழக்கம்
1: அவங்க வழக்க பழக்க
0: சில தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு
1: டயட் ஹேபிட் தெரிஞ்சுட்டா தான் நீங்க டயட் பிளான் பண்ணி தர முடியும். அதனால தெரிஞ்சுட்டு அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் அது வெரி வெரி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஈஸியா உங்களுக்கு பிளான் பண்ணி
0: பண்ண முடியும்.
1: இது மூணுதே நீங்க நல்லா நீங்களே தரவா இருந்தீங்கனாக்க நீங்க நல்லா சொல்லியும் தர முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராணிக் ஹீலிங் யோகாக்கு வந்து நீங்க கத்துனதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உங்க பாடி நல்லா க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேராலும் எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போலாம் உலகத்துல, யாருக்கு வேணாலும் சொல்லி தரலாம். நீங்க எங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லியும் தரலாம். இந்த எல்லா ப்ராஃபிட் அதுல இருக்கு உங்களுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. நீங்க உங்களுக்கு அதுல ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையாது. அதுதான் பிராணி ஹீலிங் அண்ட் யோகா அண்ட் டயட்.
0: ஆமா, இந்த கலையை கத்துக்கிறது மூலம் தானும் ஒரு கலையை கத்துட்டு தன்னோட உடல்நிலையை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு பல பேருக்கும் வந்து தொண்டு செய்யறது இருக்கு. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிக மூலதனம் தேவையில்லை, அதிகமான நேரமும் பிறருடைய நம்பிக்கைக்காக வந்து நம்ம பாத்திரமாயி அவங்களை பத்தி வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி அவங்களை பத்தி முழு இன்வால்மெண்டோட செய்யற அந்த அட்டிடியூடு வந்து அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன்ல வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து நிச்சயமா வந்து எல்லா தொழில்துறையில எல்லாருமே வந்து அந்த அட்டிடியூட் இருக்கிறவங்க தான் தொழில்துறைக்கே வர முடியும். ஸோ இப்போ இந்த துறை வந்து நிச்சயமா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. யோகா பத்தியும் பிராணிக் ஹீலிங் பத்தியும் உணவு கட்டுப்பாட்டு வழக்கங்கள் வந்து அதிகமா கவர்மெண்ட்டும் செலவு பண்றாங்க, டாக்டர்ஸும் அதை பத்தி டயட்டீஷியன்ஸ் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புதுசா வந்து டயட்டீஷியன் ஆகணுங்க கூட இந்த கோர்ஸ்
1: சொல்றாங்க. யோகா கத்துங்க,
0: எல்லா டாக்டர்ஸும் யோகா போங்க, எக்ஸசைஸ்
1: பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இஸ் யோகா பிராணாயம் ரெண்டுமே ஹெல்ப் பண்றது.
0: சோ டாக்டர்களுடைய கான்டாக்ட் மூலமாகவும் அப்புறம் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள்ல யார் யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களெல்லாம் நீங்க அவங்கக்கிட்ட வந்து அன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் அவங்க சொன்ன பல்வேறு டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவி இருக்கும். இதுல வந்து பலர் வந்து இந்த யோக கலையை வந்து கத்துக்கிட்டு தனக்கு வந்து தனக்காக மட்டும் இல்லாம அது ஒரு தொழிலாகவும் செய்ய முன் வருவாங்க.

0: அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். மேடம், நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நேரு சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேருக்களே. அடுத்த வாரம் வேற ஒரு தொழில்துறையில் இருக்கிற ஒரு நிபுணரை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: ராகுல் நம்பியார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் பார்ட் ஆஃப் த கிரீன் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அண்ட் லவ் அவர் பிளேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங், அப்போ தான் எங்களுக்கு வந்து வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வில் வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அதுவே வந்துச்சுன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் திங்ஸ்னா யூ வில் ஸ்டாப் டூயிங் த ராங் திங்ஸ். யூ நோ, த்ரோயிங் பிளாஸ்டிக் ஆன் த ரோட் ஆர் சம்திங். அது இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுள்ளாயி உள்ளுள்ளாயி குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான். கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
7: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். ஆஸ் யூஷுவல் அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகலியா வந்துட்டேன்.
1: அண்ட் நான் உங்க மீனாட்சியும் இங்க இருக்கேன்.
0: மீனாட்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஸோ எல்லாரும் கோவப்படுங்க அவங்க பார்த்து. அண்ட் நம்ம இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா மீனாட்சி, நிறைய கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கோம்.
1: ஆமா, அதாவது என்னென்ன படிக்கலாம்னு பேசியிருக்கோம், வீட்டை எப்படி பாத்துக்கிறதுன்னு பேசியிருக்கோம்,
0: டூரிசம் பத்தி பேசியிருக்கோம்.
1: டூரிசம் பத்தி பேசினா, டூரிசம் பத்தி நம்ம சென்னையில மட்டும் பத்தி பேசினோம்.
0: ஆமா, நிறைய சேவிங்ஸ் டெபிட்ஸ் பத்தி பேசிருக்கோம், இன்டீரியர்ஸ் பத்தி பேசிருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து பேச போறோம். ஹோம் மேனேஜ்மெண்ட்ல என்னடா சோஷியல் இஷ்யூன்னு எல்லாருமே நினைப்பாங்க.
1: சோ இது வந்து ஒரு இஷ்யூ வேர் நம்ம எல்லாரும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் வந்து கேன் டேக் கேர் ஆஃப் அந்த மாதிரி இஷ்யூ.
0: அண்ட் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யறதுனால இவ்வளவு பெரிய பிரதிபலிப்பு இந்த வந்து உலகத்துல இருக்க போகுது அப்படிங்கறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். சோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம்.
1: சோ அதாவது பேசிக்கா சொல்ல போனா எப்படி ஈகோ
0: என்ன ஒரு பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா குளோபல் வார்மிங்.
1: ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு இதோட கான்செப்ட் என்னன்னு தெரியாது. பட் எவ்ரிவன் எல்லாருமே தே ஸ்பீக் ஆஃப் குளோபல் வார்மிங், குளோபல் வார்மிங் அப்படின்னு.
0: அதாவது குளோபல் வார்மிங் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, சூரியனோட வெப்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்பம் வந்து நிறைய ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஸ் மலைகள்லாம் இருக்கும், அந்த மலைகளை உருக்கி அது வந்து தண்ணியாக அந்த தண்ணி லெவல் வந்து ரைஸ் ஆகி நீர் நிலம் இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது. இதுதான் வந்து குளோபல் வார்மிங் ஜெனரலா சொல்லலாம். இந்த சூரியனோட வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: நம்ம செய்யற வேண்டாத பொல்லாத வேலைகள் தான் நினைக்கிறேன்.
0: அண்ட் அது எதை அழிக்குதுன்னா, ஓசோன் லேயர் அழிக்குது. அந்த ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆக டிப்ளீட் ஆக, அதாவது அழிஞ்சு போக ஓட்ட விழுறது வந்து ஸ்ட்ரெயிட்டா சன்னோட ரேஸ் வருது. அந்த இப்ப சொல்றாங்கல்ல சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுக்கோங்க, யூவி ப்ரொடெக்டிவ் அப்படிலாம் சொல்றதுலாம் இதுக்காக தான். நம்ம இந்த சைடு வந்து அதை அழிச்சிட்டு இந்த சைடு வந்து நம்மள சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்னைக்குமே சரியாகாது, அதுதான் உண்மையான விஷயம்.
1: ஆமா, அதாவது இப்போ பாதிப்பு அடைந்தது, பாதிப்பு ஆயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறமும் வந்து நம்ம அதை இன்னும் வளர விடாம நம்ம எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஆஸ் எ சிட்டிசன் நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லையா அகல்யா?
0: ஆமா, இந்த ஃபுல் ஷோவும் இன்னைக்கு அதுக்குதான் டெடிகேட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஹோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர்மி கம்போசிங் பத்தி எல்லாம் பேசிருக்காங்க. என்னென்ன மாறுதல் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஜெனரலா பேச போறோம். அண்ட் இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம கிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேச போறாங்க கூட. அண்ட் மோஸ்ட்லி காலர்ஸ் வருவாங்க. சோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கலாம்.
1: சோ நேயர்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு
0: நினைக்கிறேன். Coming to the topic.
1: ஆமா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேருக்கு வந்து செடி வளர்க்குற பழக்கமோ இல்ல மரம் நடுற பழக்கமோ இருக்கு?
0: அண்ட் நம்ம முன்னாடி குளோபல் வார்மிங் பேசிருக்கோம்ல, இதுக்கு காரணமே என்னன்னா நம்ம செடி வளர்க்கறது இல்ல, இருக்கிறதே வெட்டிடுறோம்.
1: கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு பிளாட் வேணும் எல்லாருக்கும், அதுல கார் பார்க் வேணும், சோ எல்லாத்தையும் வெட்டிடுறோம் நம்ம.
0: அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நான் போரூர்ல இருக்கேன், இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா வந்து காடு மாதிரி இருந்ததுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு செடி ஒரு மரத்தை கூட நீங்க பாக்க முடியாது.
1: ஆனா அது வந்து நம்மளோட வந்து ஒரு நேஷனல் ஹைவே லீடிங் டு பெங்களூர், பட் ஸ்டில் அந்த ரோடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்கு. இப்போ கிளீன் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஆனா ஒரு மரம் கூட கிடையாது, அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு கூட நிழல் கிடையாது அந்த ரோட்ல.
0: அண்ட் சாதாரணமா நீங்க கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போறீங்க வச்சுக்கோங்களா, வெயில பார்க் பண்ணிட்டு போறீங்கன்னா உள்ள வரும்போது உங்களுக்கு ஏற்படும் பாருங்க அந்த உஷ்ணம் உடம்புல, அது அவ்வளவு அதிகமா இருக்கும், அவ்வளவு கெடுதியும் கூட. அண்ட் வந்த உடனே வந்து ஏசி ஆன் பண்ணிடுவாங்க, கார்க்குள்ள வந்த உடனே இல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏசி ஆன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம்னா, நீங்க அந்த ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்க காத்துல
1: நம்ம கூல் ஆகணும்.
0: கரெக்ட், உள்ள இருக்க காத்தை வந்து வெளியில தள்ளிடணும், ஏன்னா அது அவ்வளவு சூடா இருக்கு இல்லைங்களா, நீங்க ஏசி யூஸ் பண்றீங்கன்னா கூட. அதுக்கப்புறம் வந்து நீங்க டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சில்ட்ரன்ஸ்ல இருக்கலாம். நீங்க அதுலயே இருக்கும்போது ஆஸ் யூஸ்வல் இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, கார்பன் மோனாக்சைடு வந்து அந்த ஏசி வழியா இருந்து மயக்கம் வந்துருது எல்லாருக்கும். அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் மயக்கம் வந்து அவங்க எல்லாம் நிறைய இறந்துட்டாங்க கூட.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிட்டிலேயே நடந்திருக்கு, நிறைய நியூஸ்ல எல்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஆமா, ஏசி போட்டுட்டு தூங்கிட்ட உடனே ஏதோ கரண்ட் ஃபிளக்சுவேஷன்னால கார்பன் மோனாக்சைடு வந்து உள்ள வந்துட்டு இருக்கு, எல்லாரும் இறந்துட்டாங்க, தீ பிடிச்சிருக்கு. அது கூட தெரியாத அளவுக்கு தூக்கம் சொல்ல முடியாது, மயக்கத்திலேயே ஒரு இறந்துடுறாங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுதலான விஷயம்.
1: ஓகே,
0: அண்ட் ஏசிங்கிறதே வந்து ஜென்ரலா கெட்ட விஷயம் தான், பட் நம்ம எல்லாம் பழகி.
1: அதாவது மக்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ லக்ஸரியா இருக்க முடியுமோ, ஏன்னா இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வந்து பைசாங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ லக்ஸரியா இருக்க முடியுமோ அவ்வளோ லக்ஸரியா இருக்கிறதுக்காக தி ஒர்க் அண்ட் தி ஏர்ன் அண்ட் தி லிவ். ஆனா இதால நம்ம வந்து நம்மளோட அன்றாட தினம் வந்து சஃபிஸ்டிகேட்டடா நல்லா சொகுசா இருக்கோமே தவிர, இதா இதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது.
0: அண்ட் முக்கியமா நம்ம எல்லாம் சுயநலமா நம்ம ஜென்ரேஷன் மட்டும் நான் பிறந்தேன் நான் வாழ்ந்தேன் நான் இருந்துட்டேன்னா அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு
1: நினைக்கிறோம். நமக்கு அப்புறம் வரப்போறவங்களும் நம்மளோட பிள்ளைங்க தானேங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
0: ரொம்ப கண்டிப்பா, அதாவது 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மள மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்கணும்னா மரம் நடுறதுங்கிறது ரொம்ப அவசியம், செடி வளர்க்கறதுங்கிறது ரொம்ப அவசியம். சோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நம்ம இதை கொண்டு போறோம் இல்லைங்களா?
1: எஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நீங்க மரம் நடுறத பத்தி பேசுறோம். இப்போ பார்த்த அப்படின்னா இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. நியூஸ் பேப்பர் பார்த்தேன்னா ஒரு மரம் நடுறத அவ்வளவு பெரிய விஷயமா வந்து போட்டோ பிடிச்சி வந்து போடுறாங்க.
0: இந்த மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து மரம் நட்டு வச்சாங்க.
1: ஏன்னா இது வந்து அதாவது மக்கள் வந்து ரொம்ப ரேரா செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறதுனால இதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஆனா இது வந்து சராசரியா ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு கடமையா எடுத்துக்கணும்.
0: ஆமா, அவங்க வாழ்க்கையில வந்து மரம் வளர்க்கறதுங்கிறது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி.
1: எக்ஸாக்ட்லி
0: இல்லைங்களா? அண்ட் இது எப்ப வந்து ஆரம்பிக்கலன்னா இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி இந்த ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
1: அவங்க போறதுனாலஸ் அப்படின நம்ம வந்து சொல்றாங்க சில பேர். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படினா, அதாவது இந்த ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் என்டர் ஆற வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாத்தியா, அத வந்து சும்மா வீட்ல உட்கார்ந்து திரும்ப ஏசிய போட்டு டிவியை போட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி இப்படி வந்து இன்னும் வந்து நம்ம ஓசோன் லேயர் எல்லாம் பாதிப்பு உண்டாக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they go out and do some work. அது என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தனா, ஈகோ ஃப்ரெண்ட்லியா என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை இந்த பசங்க செய்றாங்க. இதுல முக்கியமா எல்லாரும் ஆப்ட் பண்றது என்ன பார்த்தனா, ட்ரீ பிளான்டிங் வந்து they're doing it. அண்ட் வந்து இந்த அவங்க மரம் நடுறது மட்டும் அல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. சோ they run a campaign, அதாவது மரம் நடுங்க எல்லாரும் மரம் வளருங்க அப்படின்னு சொல்லி வந்து they are running a campaign. சோ இந்த கேப் ஃபில்லிங் டைம்ல இவங்க பண்ற ஒரு செயல் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது.
0: அது வந்து கேப் ஃபில்லர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா நம்ம? ஓகே, இது வந்து ஜென்ரலா நிறைய பேர் எப்படி செய்யறாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு அது வந்து ஒரு செடியை நட்டு அது வந்து ஓரளவுக்கு வர வரைக்கும் அதை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது தானாவே வந்து என்ன ஒரு நல்ல வளத்துக்கு வந்துட்டு உடனே அதை நீங்க பாத்துக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் அது உங்களை பாத்துக்கோ, அதுக்கப்புறம் அது கிட்ட இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும். அந்த மாதிரி கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடியா நடுறது, சிலர் வந்து ரோஜா நடுவாங்க, சிலர் வந்து அந்த ஜாஸ்மின் பூ பிடிச்ச, அது பெண்கள் வந்து பொதுவா வந்து இந்த பூ விதைகளை போட்டுதான் வந்து பூக்களை வளர்ப்பாங்க. இது இல்லாம பழம் இதெல்லாமும் இருக்கு. சில இடத்துல வந்து வெளியில போய் காய்கறியை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட்லயே வந்து காய்கறி போட்டு ஃபார்ம் பண்ணோம்.
1: நமக்கே தெரியும், நம்ம இந்த உரமோ ஆர்டிபிஷியல் மெனியூர் யூஸ் பண்ணல, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணல. சோ வந்து நேச்சுரலா ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விற்கிற விலை பாத்தீங்கன்னா
0: ரொம்ப அதிகம். அதாவது நீங்க பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க, நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ஒரு விலை வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா,
1: இல்ல ஈவன் கீரை கூட வந்து தேசிய ஆர்கானிக் ஃபார்மிங் கீரைன்னு வந்து இப்ப நீ காலையில பெசனல்ல வாக்கிங் போற மக்கள் கிட்ட இட் இஸ் அ வெரி குட் பிசினஸ் ஆக்சுவலா ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு தே ஆர் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். சாதாரண காய்கறி தான் விற்கிறாங்க, பட் தென் அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அது அந்த டயத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட், அண்ட் பீப்புள் ஆர் வில்லிங் டு பை தட். இதையே நம்மளே வீட்டுல வளர்த்து நம்மளே நம்ம பார்வையில வளர்ந்த ஒரு செடியை நம்மளே எடுத்து ஏன் சாப்பிடக்கூடாது?
0: அண்ட் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க பேசுறீங்களா, பண்ற முக்காவாசி பேர் யார் தெரியுமா? எம்ப்ளாயிஸ், அதுவும் ஐடி எம்ப்ளாயிஸ் தான். அவங்க வந்து வீட்டுல இருக்க சும்மா இருக்கிற நேரத்தை இது ஒரு ஹாபி மாதிரி எடுத்துட்டு வீட்லயே வந்து அந்த கேபேஜ் அண்ட் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனக்கு போக மிச்சம் இருக்கிறது வந்து பெசன்கர் பீச் ஆண்ட போட்டு அதுவும் நல்ல ஒரு பாயிஷான கார்ல தான் வச்சு விற்பாங்க.
1: ஆமா,
0: பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்குள்ள செஞ்சுக்க முடியற ஒரு விஷயம். அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளாலையும் தாராளமா செய்ய முடியும், ஆனா நமக்கு மனசு இல்லை.
1: மனசு இல்லைங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நேரம் எப்பவுமே அது வராது. நேரம் வந்து நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணுமே தவிர நேரம் வந்து நமக்கு வந்து இதோ நான் நேரம் வந்திருக்கேன் என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு போதும் சொல்லவே சொல்லாது இல்லையா?
0: அண்ட் இன்னொருத்தர் இன்னொரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது என்னன்னா இடம் இல்லை அப்படின்னு. இடமும் அதே மாதிரிதான், நீங்க இல்லை இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இருக்கவே இருக்காதுதான். ஜென்ரலா ஒரு ஃபிளாட்ல இருக்கவங்க வந்து அந்த ஃபார்மிங் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கார்டனிங் பண்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து சில ரெமெடிஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஹவுஸ் கார்டனிங்ல வந்து
1: இது வந்து ஐ திங்க் இட்ஸ் எ வெரி நைஸ் டாபிக். இப்போ பார்த்தேன்னா இந்த சில புத்தகங்கள் மேகசீன்ஸ் எல்லாம் வருது பார்த்தியா, அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எழுதுறாங்க. அதான் இதெல்லாம் வந்து சராசரியா நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ணாதனால ஒரு சில பேர் பண்றது நமக்கு எல்லாம் பெரிய நியூஸா இருக்கு.
0: கரெக்ட்.
1: ஸோ தே டூ ஹவுஸ் ஐ மீன் ஹவுஸ் ஃபார்மிங், அதாவது எங்கெங்க பண்றாங்க, கிச்சன்ல பண்றாங்க,
0: கிச்சன்ல பண்ணும்போது கிச்சன் கார்டனிங் ஆயிடுது, அது மொட்டை மாடியில பண்ணும்போது ரூஃப் டாப் கார்டனிங்,
1: ரூஃப் டாப் கார்டனிங் ஆர் டெரஸ் கார்டனிங் சொல்றாங்க. பால்கனில செடி வளர்க்குறாங்க.
0: ஆமா,
1: எங்க இடம் கிடைக்குதோ எவ்வளவு இடம் இருக்கு அதுக்காக நீங்க பால்கனில மரம் வளங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பால்கனில என்ன மாதிரி செடிகள் வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம்.
0: அண்ட் கிச்சன்ல நீங்க வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து சாதாரணமா கீழே போடும்போது அந்த செடி வந்து இடிச்சு விழறதுக்கு அதை வந்து சரியா வளர்க்க முடியாம போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரூஃப் இருக்கு இல்லைங்களா, உங்க கிச்சன் ஷெட் இருக்கு இல்லையா, அது மேலேயே தொங்க விடுற மாதிரி நிறைய இருக்கு.
1: ஆமா,
0: அப்படி அப்படி கூட நீங்க செடியை வளர்க்கலாம். நீங்க ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து காலையில மட்டும் நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு.
1: ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிச்சன்ல இருக்க ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் மேடையில ஒரு சின்ன தொட்டியில மல்லி கொத்தமல்லி இலை இருக்கும், இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா புதினா வச்சிருப்பாங்க, இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா இந்த புனங்க நிக்கிற சிறுக்கி சின்ன சின்னதா இருக்கும் பத்தி, அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் இடம் தேவை கிடையாது, அதெல்லாம் வளர்ப்பாங்க. சோ சமைக்கும் போது அங்க இருந்து ரெண்டு கொத்தமல்லி கிள்ளி சமையல போட்டுருவாங்க.
0: நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையோட சாப்பிடலாம். நம்ம சாப்பிடுறது கூட
1: பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் கூட வளர்ப்பாங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுக்கு.
0: மஷ்ரூம் வளர்க்கறது இப்ப ஒரு பிசினஸ் கூட ஆயிடுச்சு
1: கண்டிப்பா.
0: அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் கார்டனிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், டாபிக்ல இருந்து அப்படியே டைவர்ட் ஆகிட்டோம். அண்ட் கிச்சன் கார்டனிங், கிச்சன் கார்டனிங் மாதிரியே ரூஃப் டாப் கார்டனிங்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு வந்து ரூஃப் இருக்கும், அதாவது ஃபிளாட்ல இல்லாதவங்களுக்குலாம் மேலே போகும்போதே வந்து அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹேர்லாம் ஜாஸ்தி வரும், அந்த இடத்துல செடி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா, என்னோட செவரில் கிராக் விட்டுடும் அப்படின்லாம் நிறைய பேர் பயப்படுறது உண்டு. பட் அது நீங்க ஒன்று மரம் வளர்க்க போறது, நீங்க செடி வளர்க்க போறீங்க. ஸோ ஒரு நாலஞ்சு தொட்டி மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு, சிலர் வந்து ரூஃப் இருக்கு இல்லையா அந்த டெரஸ்லயே வந்து மண் போட்டு மெல்லோன் போட்டு
1: வச்சு,
0: ஆமா லான் எல்லாம் வச்சு, அது ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா. நீங்க பாக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெரஸ்ல போய் பாக்கும்போது இங்கதான் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், சுத்தி வந்து அப்படியே அந்த கிராஸா இருக்கும், நடுவில் நடுல வந்து ஃபிளார் பாட்ஸ் இருக்கும், மேல ஊஞ்சல் போட்டு, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அந்த இடம்.
1: நமக்கான ஒரு சின்ன பார்க், நம்மளே பண்ணிக்கிற மாதிரி
0: கண்டிப்பா அது வந்து நம்ம வீட்லயே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாவது நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல நம்ம ரூம் ஒரு நம்ம ரூம் சொல்லிட்டு இருக்கலாம், இல்ல சாதாரணமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம
1: நிறைய பேர் பார்த்தேனா பார்க்குக்கு எல்லாம் போக மாட்டாங்க, ஏன்னா பிரைவசி இல்ல அப்படிம்பாங்க. சோ இது வந்து உங்களுக்கு வந்து திஸ் சால்வ்ஸ் many problem, பிரைவசி, பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் வந்து நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு பிரிவென்ட் குளோபல் வார்மிங். சோ இது மூணுமே ஆயிடுதுல.
0: அண்ட் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்க செடி மரம் கிட்ட எல்லாம் பேசினா குறையும்னு சொல்வாங்க, அது உண்மையான விஷயம். அத தே டு ரெஸ்பாண்ட், மரமும் சரி செடியும் சரி, அவங்க அந்த விஷயம் அவங்களுக்கு கூட ஒரு ஸ்டிமுலைன்ட் இருக்கும், அந்த செடி மரத்துக்கு கூட இருக்கும். அதுவும் வந்து நீங்க பேசும்போது அதை கேட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம யாரும் அதை செய்யறது இல்லை, அது நிறைய பேருக்கு சொன்னா பெரிய காமெடியா இருக்கு
1: கண்டிப்பா. அண்ட் இப்போ இதை பத்திலாம் பேசும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி பேசணும், அதாவது உருவாக்குறத பத்தி பேசணும். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி சமைக்கிறோம், இதுல வருது வேஸ்ட். சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்,
0: அதை வந்து கம்போசிங் பண்ணலாம் ஆக்சுவலா இல்லைங்களா. இப்போ வந்து ஜென்ரலா விடுறது என்ன, தக்காளி தோல், வெங்காயம் தோல், வெண்டைக்காயில இருந்து மிஞ்சி போன தோல், முட்டை ஓடு, இதெல்லாம் வந்து சாதாரணமா இன்ஃபேக்ட் அந்த கறி மீன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முள்ளெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒரு மென்யூர் செய்யலாம். சாதாரணமா வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இல்லாம நேச்சுரல் மென்யூர், அதாவது ஆர்கானிக் மென்யூர் அப்படின்னு பேசுறோம். ஆர்கானிக்கா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் மென்யூர்ல இருந்தா கிடைக்கும் இல்லைங்களா. எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடாமல் நீங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க அதை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே ஒரு மென்யூர் தான்
1: கண்டிப்பாக.
0: அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து கம்போஸ்டிங் பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது ஒரு பின்ல வந்து கொஞ்ச நாள் போட்டு மூடி வச்சிங்கன்னா, ஓகே அழுகின நாத்தும் இதெல்லாம் வரும் ஒத்துக்கிறேன், ஆனால் வீட்டு உள்ளே வைக்க வேணாமே, வீட்டுக்கு வெளியே வைக்கலாமே, அங்கே எங்கேயாவது வச்சு கொஞ்சம் அந்த ஒரு அழுகின போன ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து அதை சரியாக வந்து மென்யூர் மாதிரி ஆக்கி, அதை உரம் மாதிரி ஆக்கி அதை உங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா க்ரோத்தும் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு விஷயத்த வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
1: ஸோ இதே இதை நீங்கள் வந்து எனக்கு இப்படி வந்து குழி தோண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கூட வந்து சாதாரண வெங்காயத்தூள் இதெல்லாம் கொண்டு போய் செடி தூர்லையாவது கொட்டலாம், அதை பையில போட்டு காலையில் குப்பை கரண்ட் அந்த பிளாஸ்டிக் பையில போட்டு அது குப்பை கரண்ட்டை கொடுக்கறதுக்கு அந்த செடி தூரில் கொண்டு போய் போட்டு அதுவே காலப்போக்கில் மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடும்.
0: ஆமாம், அதுவும் நிறைய பேர் டீ தூள்லாம் கூட அப்படியே வேஸ்ட்டாக போடுவாங்க, அது கூட செடிக்கு போடலாம் தெரியுமா. டீ தூள், ஈடு, உங்களால் கன்சியூம் பண்ண முடியாத எதையுமே வந்து நீங்கள் செடிக்கு போடலாம், பிளாஸ்டிக் ரப்பர் தவறு.
1: ஆமா, அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி பத்தி பேசும்போது இந்த பிளாஸ்டிக் கவரோட யூசேஜும் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு.
0: ஐயோ அது அதிகம், அதாவது நீங்க எங்க போனீங்கனாலும் பிளாஸ்டிக் கவர் கேட்டு வாங்குற நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா, அண்ட் என்னதான் வந்து ஒரு சில கடைகள் வந்து பேப்பர் பேக் கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேர் மாறவே கிடையாது.
0: அண்ட் நிறைய பேர் மாறவே கிடையாதுங்கிறதுக்கு காரணம் வந்து பிளாஸ்டிக்கோட டியூரபிலிட்டி வந்து ஜாஸ்தி, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் டியூரபிலிட்டி எது எதுக்கெல்லாம் தேவைங்கிறத மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும்.
1: அந்த டியூரபிலிட்டியால பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டேங்கிறோம்.
0: அண்ட் சாதாரணமா நீங்க இப்ப எங்கேயாவது வெளியில அவுட் டூரிங் போறீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் கிஷ்கிந்தா சைட்ல ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது ஒரு இடமே வந்து அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிருக்கு, பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ஃபுல்லா. அது வந்து கம்போஸும் பண்ண முடியல, அது வந்து அப்படியே ட்ரையா அந்த மண்ணிலே ஒட்டிட்டு இருக்கும். மழை பெஞ்சாலும் சிங்க் ஆகாது, மழை தண்ணி உள்ள போகாது.
1: ஆமா,
0: அதான் சில இடத்துல வந்து ரோடுக்கு தண்ணி வந்துருச்சுலாம் நம்ம சொல்றோம், இப்படி எல்லாம் இருந்தா மண்ணுக்குள்ள தண்ணி போகாது
1: போகாது. அப்புறம் நமக்கு வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் கூடல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேற இருக்கும்.
0: ஆமா.
1: அண்ட் இப்ப பாத்தீங்க சில ஊர்கள்ல வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஃபுல்லா பேன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இறந்து போனது ஒரு யானை, அதால வந்து ஸ்டாப் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பேக் யூசேஜ். இங்க மனுஷனே இறந்து போனாலும் நிறைய பேர் கவலைப்படாம இன்னும் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு ஆபரேஷன் நடந்ததா ஒரு மாட்டுக்கு ஃபுல்லா எடுக்கும் போது வந்து பிளாஸ்டிக் கவராது முழுங்கி இருந்திருக்கா.
1: ஓகே,
0: சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாடு புல்லுதான் சாப்பிடும், பிளாஸ்டிக்கும் சாப்பிடுது. நம்ம ஒரு மாடு
1: மாடு எல்லாம் கழிவுறது எல்லா மாடு எல்லாம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த டாபிக் எதை பத்தி பேசலாங்க இல்லையா?
0: இப்ப இந்த பிளாஸ்டிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை ஃபர்தர் கம்போஸ் பண்ண முடியாது, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பேசலாம். பேப்பர் பேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், பேப்பர் பேக்ஸ்
1: பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்,
0: கரெக்ட். ஆனா பேப்பர் பேக்ஸ் வந்து செய்யறது கஷ்டம், செய்யறது கூட நிறைய பேர் தயங்குவாங்க. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பேப்பர் பேக்
1: வேணாங்க. மார்க்கெட் போகும்போது நீங்களே ஒரு கூடையை தூக்கிட்டு போங்க, இல்ல ஏற்கனவே வாங்கின பிளாஸ்டிக் பேக்க தூக்கிட்டு போங்க. அங்க போய் புது
0: நம்ம ஆளுங்க வந்து ஸ்டைலா நடந்து போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு
1: சில
0: கவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், டெம்ப்டிங்கா தான் இருக்கும், ஆனா அதெல்லாம் வாங்க கூடாது, தப்புதான். அண்ட் ஓகே, இப்போ வந்து கவர்ஸ் பத்தி பேசணும். அடுத்து ஜூட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லியா நிறைய பேக்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஜூட்டே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஜூட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு நிறைய பேருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சரி அண்ட் யூஸ் பண்றதுக்கும் சரி. இது வந்து டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி. பேப்பர் வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஜூட் அப்படி கிடையாது, காலேஜ் பேக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா அழகா வந்திருக்கு.
1: அதுல எவ்வளவு வேலைப்பாடு பண்ணி எவ்வளவு அழகா வருது தெரியுமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது?
0: காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, பட் உங்களோட தரத்தை பாருங்க. பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வருமா?
1: ஆமா,
0: ஜூட்டா நீங்க வருஷக்கணக்குல யூஸ் பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அடுத்தது பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சோ இந்த பிளாஸ்டிக் பேக் பேசும்போது வந்து தண்ணி மழை பெஞ்ச தண்ணி கூட சிங்க் ஆகல அப்படின்னு பேசுறோம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அதை தொடர்ந்து
1: முன்னாடி நம்ம பேசுறது வந்து மொட்டை மாடியில செடி வளர்க்கறத பத்தியும் பேசணும். சோ இதெல்லாம் வளர்க்கறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? சோ இப்போ வந்து வெயில் காலம் முடியிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு ஒரு அரை மாசம் ஒரு மாசம் வெயில் காலம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த மழை தண்ணிய என்ன பண்ணுவாங்க எல்லாரும், முக்காவாசி பேர் அப்படியே விட்டுடுறாங்க.
0: ஆமா, அது அப்பத்திக்கு வந்து குட்டை குடியில எல்லாம் ஊறி கொசு எல்லாம் முச்சி இப்படி வெளியில வரும்போது, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது நீங்க ஃபர்தர் அந்த தண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கணும் இல்லையா?
1: ஆமா, இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருங்க.
0: அதுக்குள்ள நாங்க ஒரு பெரிய பிஎஸ்ஏயோட வரமாட்டோம், இப்போதைக்கு இதை முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா?
1: ஓகே. சோ வந்து இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லும் போது நிறைய பேர் வீட்டுல வந்து தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் இதோட பிளான் எல்லாம், அதாவது மொட்டை மாடியில இருக்க தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி இது கீழே வந்து ஒரு ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டர்ல வந்து லேயரா கூழாங்கல் மணல் இதெல்லாம் போட்டு அதுல ஃபில்டர் ஆகி கிணத்துல விழுகிற மாதிரி போட்டிருக்காங்க.
0: சாதாரண பைப் லைன்ஸ்ல கூட ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வாட்டர் எடுக்கிறீங்க, சில இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல அப்படிதான் இருக்கும், கிணறு எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்கும் போது அந்த பைப் லைன்லயே அந்த ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதை செஞ்சாங்க.
1: வீட்டுல எல்லாருமே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே பார்த்தா நிறைய விதமா பண்ணி, சில பேர் வந்து டைரக்டா கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபில்டர் நடுவுல ஒரு இடத்துல ஃபில்டர் போட்டு கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதை வந்து கார்டனிங்காக எடுத்துக்கிறாங்க,
0: ஸ்ட்ரைட்டா வந்து அந்த தண்ணிய வந்து செடிக்கே கூட விடுற மாதிரி பாத்திருக்காங்க. ஒரு பெரிய ஃபார்மிங் பண்றாங்கன்னா அந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா வந்து செடிக்கே விடுற மாதிரி பாத்திருக்காங்க இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும் போது இவ்வளவு பிரெஷியஸான மழை தண்ணி இல்லைங்களா, அந்த மழை தண்ணியை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிஎஸ்ஐக்கு அப்புறம்.
2: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத கெடுக்காத உடம்ப கெடுக்காத நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும் நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும் மறக்காத அத நீ மறக்காத அதனால் குடிக்காத சிகரெட் குடிக்காத குடிக்காத சிகரெட் குடிக்காத கெடுக்காத உடம்ப கெடுக்காத
3: குடிக்காம இருக்க முடியலையே சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே.

0: சமுதாய வானொலி 107.8.
1: ஸோ வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மிரட்டுற மாதிரி இருந்தது இல்லையா?
2: ஆமாம்,
1: இதை கேட்டால் நிறைய பேர் சிகரெட் பிடிக்காமல் இருங்க.
2: ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மழை தண்ணி நிறைய பேர் சேகரித்து கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, கார்டனிங்க்கு விட்டுடுறாங்க,
1: அண்ட் அதை ஃபார்மிங்க்கு விடுறாங்கன்னு கூட சொன்னோம் இல்லையா? அப்படி ஃபார்மிங்க்கு விடும்போது எந்த மாதிரி ஏரியாலெல்லாம் விடலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும்.
2: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நம்ம கிச்சன் கார்டனிங் பற்றி பேசணும்.
2: ஆமாம்,
1: அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் பற்றி பேசணும். ரூஃப்டாப் ஃபார்மிங் ஒன்று இருக்கு தெரியுங்களா, அதுல வந்து நீங்க செய்றீங்க இல்லையா அந்த மென்யூர், அதெல்லாம் போட்டு செடியை ஃபுல்லா வளர்ந்து, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அதுதான். அதை வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரூஃப் டாப்ல வந்து ஒரு
2: மண்ணு போட்டுருவாங்க,
1: மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர் எல்லாம் போட்டு ஃபர்தரா அந்த களிமண்ணோ இல்ல செம்மண்ணோ போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை நடுவாங்க. அண்ட் அதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய இடத்துல வச்சு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க.
2: நிறைய பேர் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கவங்களும் சரி, வேலைக்கு போறவங்களுமே இதை ஹாபியா பண்றவங்க இருக்காங்க. பொழுது போலங்கிறதுக்கு பண்றவங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ பொழுது போல அப்படிங்கிறதுக்கு உட்காந்து டிவி சீரியல் பார்க்காம இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, யூனோ ஒரு சின்ன பண்ணலாம், சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இது.
1: அண்ட் அதை தொடர்ந்து ரூஃப் டாப் ஃபார்மிங் இல்லாம ஃபார்மிங் பண்றதுக்கு ஒரு லான் இருந்தது வச்சுக்கோங்களேன், ஆஹா உங்க வீடே வந்து அப்படியே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா, யூனோ தட் லஷ் கிரீன், அந்த கிரீன் வந்து சைக்கலாஜிக்கலா இட் ரியலி ஹெல்ப்ஸ்
1: பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ஃப்ரெஷ்னஸ். ஓகே, சோ தட் வே அந்த வழியில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது உங்க மனசே வந்து, சிலர் சொல்லுவாங்க மீன் இருக்கு இல்லையா, மீன் போகும்போது வர்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், அதாவது உங்களோட மன அழுத்தம் குறையும்.
2: இதெல்லாம் சயின்டிபிகலி டிஸ்ப்ரூவ்ட் ஆல்சோ, ஆனா சில நம்மளோட சில மக்கள் வந்து அதை காமெடியா பாக்குறாங்க.
1: அண்ட் சைக்கலாஜிக்கல் நம்ம பாக்குறதே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனியா தான் எடுத்து பாக்கணும். ஒவ்வொருத்தவங்க மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்க்கு நம்ம வந்து சேர்ந்து போறதுதான் நல்ல விஷயம். ஓகே, ஃபர்தராக நம்ம வந்து லான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் மொட்டை மாடியில் நீங்கள் போடுற மாதிரி அந்த திக் லேயர் ஆஃப் மணல், அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர், அந்த உரம், நம்மளே செய்த உரம்,
2: நம்மளோடது அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ வி ஹாவ் ஃபுல் அத்தாரிட்டி, வி ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு த ப்ராடக்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்த்து நிற்க வேணாம். இப்போ கடையிலே போனாலும் நீ கியூல நின்று வாங்கணும், இதுனா நம்மளோடது, எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ எடுத்துப்பேன்.
1: ஆமா, அப்படி பாக்கும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஆகும் ஆச்சு. சோ உங்களுக்கு வந்து நீங்க போடுற பணத்தோட அதிகமாவே எடுக்கிறீங்க அப்படின்போது கண்டிப்பா அதை வந்து நீங்க ஃபுல் டைமா கூட செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய அதாவது அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம மக்கள். ஓகே, ஃபர்தரா இதை தாண்டி போனோம்னா ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு பேசுறோம்.
2: ஓகே, எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஐ திங்க் எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் ஞாபகம் வரும்.
1: அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏசி போட்டு,
2: ஏசி போட, நாலு ஏசி போட, எல்லாருக்கும் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி வரது இவி பில்லுன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆமா, போன காலத்துல எல்லாம் அந்த ஃபேனே இல்லாம இருந்திருக்காங்க,
2: மரங்கள் நிறைய இருந்தது, வீடை சுத்தி மரங்கள் இருந்தது, மரத்துக்கடியில உட்காந்து பிள்ளைங்க படிச்சாங்க, என் ஸ்கூலே நடத்தினாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது,
1: அதாவது மரத்துக்கு அடியில படுக்கும்போது மரம் வந்து ஜென்ரலா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு
2: ஆக்சிஜனை வெளியில,
1: அந்த ஆக்சிஜனை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்க ஃப்ரெஷ்னஸ் இல்லையா, காலையில எழுந்து அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம என்னதான் வந்து தூங்கி எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உட்கார்ந்து திரும்பி எழுந்து பேசினா கூட, ஐ மீன் வந்தா கூட, அந்த டைம்ல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், அதாவது மரத்துக்கடியில இருந்து இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து
2: வேற எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு இப்ப பார்த்தா ஏதோ ரோட்டோரத்துல ஒரு மரம் இருக்கும், அங்க இருந்து அந்த ஆக்சிஜன் நமக்கு வர்றதுக்குள்ள அதுல ஏகப்பட்ட தூசியும் பொல்யூஷன் எல்லாம் வந்துடும் நமக்கு.
1: அண்ட் சடனமா வெளியில நீங்க நடக்கிறதுங்கிறதே பாருங்களேன், அதாவது ஒரு ஹெல்த்தியாவே இருக்காது. ஏன்னா என்வாயன்மெண்ட் அப்படி ஆயிடுச்சு, பொல்யூஷன் அவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொல்யூஷன் பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம், பட் ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா.
2: ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த லைட் ஃபேன் எல்லாம் அமைத்து ட்ரை பண்ணுங்க.
1: அதுவும் தேவையில்லாத போது கண்டிப்பா ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேன் போதும். நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா ஏசி போடாதீங்க, ஏசி போட்டீங்கன்னா ஃபேன் போடாதீங்க, ஏதாவது ஒண்ணு வந்து தனியா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு பாக்கும்போது ஏசியில இருந்து வெளியில வர அந்த ஏசிலேருந்து அந்த வெளியில் வர கெட்ட பொருட்கள்லாம், அதாவது கெட்ட கேஸ் கார்பன் மோனோஆக்சைடை வந்து நம்ம எப்படி வந்து விரத்தி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் சரஸ்வதி முருகன் வந்திருக்காங்க. இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்னோரா, ஹோம் எக்ஸ்னோரா. ஓகே, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
1: ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம்

0: கம்போஸ்டிங், அதாவது வெர்மி கம்போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி.
1: வெர்மி கம்போஸ்ட் வந்து நாங்க என் ஃப்ரெண்டோட பண்ணிட்டு இருக்கோம்.
0: அப்படிங்களா?
1: இந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வெஜிடபிள் வேஸ்டோட நல்ல மணல போட்டு நல்ல காய வச்சு அத நல்ல
0: சொல்லுங்க
2: சொல்லுங்க
1: ரோலர்ல நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்ல மாவு மாதிரி வரும். இது வந்து ரொம்ப அற்புதமான உரம்.
0: இதுதான் வந்து ஆர்கானிக்கா
1: செய்யறதுன்னு
0: சொல்றாங்க. சொல்லுங்க வெஜிடபிள் வேஸ்ட்
1: வெஜிடபிள் வேஸ்டோட கொஞ்சம் நல்ல மண் கலந்து அதுல காய வச்சு நல்லா அதை வந்து போட்டு பவுடர் பண்ணிக்கணும்.
0: சரி,
1: அத வந்து ஒரு ஒரு லேயர் வந்து செடிகளுக்கு போட்டோம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிச்சன் கார்டன் மேல தொட்டியில வச்சிருக்கோம் நாங்க எல்லாரும்.
0: ஓகே,
1: அந்த தொட்டியில வந்து இந்த சாதாரணமா கொஞ்சம் மணல போட்டுட்டு இந்த வைட்டமின் இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்களா இதுல இந்த வெஜிடபிள் வேஸ்ட்ல, அத போட்டுட்டு வெத்தலை கொடி வச்சிருக்கோம், அற்புதமா வந்திருக்கு. அதுக்கப்புறமா பூச்செடிகள் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கோம், அதுவும் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்.
0: சோ இதுல வந்து ரூஃப் டாப் கார்டனிங் சொல்றாங்க, கிச்சன் கார்டனிங் சொல்றாங்க, இத பத்தி நீங்க வந்து எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றீங்க?
1: அதுல டெக்னிக்கலா வந்து நான் இந்த தர்பூஸ் பழம் போட்டுருக்கோம்.
0: ஆஹா,
1: தர்பூஸ் இல்லீங்களா?
0: ஆ சொல்லுங்க. தர்பூஸ் பழம் போட்டுருக்கோம்,
1: அதுவும் வந்து ரொம்ப குவிக்காவே வெளியில வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் போட்டதுனால நல்லா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருக்கு. காய் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தது அவ்வளவுதான்.
0: அண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப சாதாரணமா நம்ம கடையில வாங்குறதுக்கும் நீங்க வளர்க்கறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? கண்டிப்பா ஒரு ஆர்கானிக்கா ஒரு செடி வளருதுன்னா அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: டேஸ்ட் இருக்குதுங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கிறது.
0: அது ஒரிஜினல்
1: டேஸ்ட் நம்ம கண்ணெடுக்க பண்றோம் அப்படினு ஒரு திருப்தி கிடைக்கிறது.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: அண்ட் அத ரூஃப் டாப் கார்டனிங் பத்தி நீங்க சொல்லுங்கல, அது எப்படி அமைக்கலாம், எந்த வகையில நீங்க எந்த ஒரு முறையில வந்து அத ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
1: நாங்க வந்து பெரிய பெரிய தொட்டிகள், பெரிய இந்த ட்ரம் மாதிரி அந்த மாதிரி தான் வெச்சிருக்கோம். ஏன்னா ரூஃப்ல போட்டுட்டோம்னு வந்து கீழ எதனால லீக்கேஜ் வந்துருமோன்னு ஒரு பயத்தினால பெரிய ட்ரம் மாதிரி அந்த மாதிரி பண்றோம். அதனால அதுலயே உங்களுக்கு நல்ல செடிகள் வந்து ரொம்ப செழுமையா வருது.
0: சிலர் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வீடு வச்சிருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது நடுவுல அந்த இருக்க அந்த மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வளர்க்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா? அப்படி வளர்க்கறது நல்லதா, வீட்டுக்கு நல்லதா?
1: அது எனக்கு இன்னும் அவ்வளவா தெரியல, கொஞ்சம் ஓல்டு டைப் வீடு. அதனால நாங்க வந்து ரூஃபையும் நம்ம கெடுத்துக்காம பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கோம். இதுலயே எங்களுக்கு நிறைய பலன் கொடுத்துருது.
0: சோ அடுத்தது நீங்க பாக்கணும்னா நீங்க எல்லாம் ஹோம் பியூட்டிஃபையர்ஸ் அப்படின்னு தனியா அமைச்சுக்கிறீங்க இல்லீங்களா?
1: ஆமா.
0: அவங்கள பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்க, என்ன விதமா வந்து இந்த முயற்சி வந்து கொண்டு போறீங்க மக்களுக்கு?
1: கேக்குறீங்களா? கமலா சாந்தி அவங்க நேம் கொடுத்திருக்கேன்,
0: இல்லீங்களா? அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா அவங்க வெர்மி கம்போசிங், ஹோம் கம்போசிங் இதெல்லாம் பத்தியும் நிறைய தடவை சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வீட்டில் வந்து வீட்டில் ஒரு லானோ ஒரு ஃபார்மிங்கோ கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணுது.
2: ஆமா, அதாவது செய்யும்போது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது இன்னும் ஈஸி ஆகிடும். ஏன்னா நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ ஒரு தடவை செஞ்சாதான் அதில் இருக்க அந்த ஒரு பிளெஷர் வந்து நமக்கு தெரியும், நம்மளோடது நம்மளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளெஷர் கிடைக்கும். ஸோ தட் பி மோர் ஃபைன். நிறைய பேர் பண்ணுவாங்க, உங்களை பார்த்தீங்கன்னா
0: வெளியே வரும். அதுக்கு பதிலா நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்,
2: மெர்க்யூரி பல்ப், yellow color பல்ப் அதெல்லாம் போட்டோம்னா பயங்கர ஹீட், நாமளே ஃபீல் பண்ணலாம், பயங்கரமா வேர்க்கும், சூடா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பிரிவென்ட் பண்ணலாம்.
0: சோ அப்படி இருக்கும்போது அந்த பிரிவென்ஷன் எப்படி நடக்கலாம்னா, அதுக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறது தான் லெட் பல்ப். லெட் பல்ப்ல வந்து லெட் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும்.
2: ஓகே,
0: அந்த மெர்க்யூரி கெப்பாசிட்டி இல்லாம சோ ஹீட்டை வந்து அவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு ரூமுக்கு வெளியே விடவே விடாது லெட் பல்ப்ஸ்.
2: ஓகே,
0: சோ அப்படி இருக்கும்போது அண்ட் உங்களுக்கு அதனால வெளிச்சமும் நிறைய கிடைக்கும், கண்ணும் ஜாஸ்தி கூசாது, ஹீட்டும் கம்மியாகும், ரூம்ல இருக்க அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அப்படி இருக்கும்போது தாராளமா யூஸ் பண்ணலாம்.
2: நிறைய பேர் பார்த்தேன்னா அகைன் ஃபார் த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஸ்டைல் ஆஃப் லிவிங் இதெல்லாம் சிலபம் நிறைய பேர் அந்த எல்லோ பல்ப் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சாண்ட்லியர் மாத்தியர்ல 12 பல்பு 10 பல்புன்னு எரியும் அது.
0: அண்ட் அப்படியே கூட வருது பல்ப்னால சொல்ற லெட் பல்ப் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரவுண்ட் பல்பா வரலனாலும் 4 டியூப்ஸ் 2 டியூப்ஸ் 6 டியூப்ஸ் அப்படிங்கிறது
2: டிபெண்டிங் அப்பான் தட் நம்மளோட பிரைட்னஸ் வந்து கூடும்.
0: சோ அப்படி இருக்கும்போது இந்த லெட் பல்ப்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னா சாதாரண எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்குது. அண்ட் இதை வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து கம்மியான விலையிலயும் கொடுக்கறாங்க. இப்போ நிறைய இந்த என்ஜிஓ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து கம்மியான காசுலயும் கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இத வெளியில நீங்க வாங்கணும்னா காஸ்ட்லி அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
2: காஸ்ட்லின்னு எதுவுமே கிடையாது, நமக்கு வந்து அதால ஏற்படக்கூடிய பலன்களை நினைச்சோம்னா ஐ திங்க் எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம்.
0: அதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து ஜாஸ்தி நாள் நீடிக்கும், டியூரபிலிட்டி நம்ம சொல்றது வந்து அது அதிகமாயிடும்.
2: அண்ட் ஜாஸ்தி நாள் நீடிக்கும், மோரோவர் நம்மளோட கரண்ட் காஸ்ட்டும் வந்து குறையும்,
0: கம்மியும். ஆமா, கம்மியாகும்.
2: சோ வந்து இப்போ வந்து இதுல எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுக்க போறத பல்ப்ல வந்து குறைக்கலாம். இப்ப நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம குளோபல் வார்மிங் பத்தி ஒரு PSA கேட்கலாம்.

0: of us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: So still you think AC is cool?
2: I don't think so.
1: Okay.
2: So Pat and I both, I think that was a relevant PSA for our today's topic.
1: நீங்க கேட்டுட்டு MOP சமுதாய வானொலி 107.8 and இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா அண்ட் என் கூட மீனாட்சி இருக்காங்க.
2: ஆமா.
1: நம்ம தொடர்ந்து நம்ம டாபிக் பத்தி பேசிட்டே இருப்போம்.
2: ஓகே. சோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆரம்பத்துல இருந்து எப்படி ஒரு
1: அதாவது நம்ம பிஎஸ்சி இருந்தே கூட கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் வந்து வெளியே விடுது, அதனால எவ்வளவு பெரிய டிசார்டர்ஸ் வருது, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணுமா நம்ம நிறைய தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு.
2: ஆமா, ஏன்னா இது வந்து அப்போ அந்த ஜெனரேஷனுக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப பாத்தா நம்மளோட இந்த அடுத்த ஒரு ஜெனரேஷன் போகட்டி, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் நமக்கே தெரியும். அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணாலும் வந்து இட் இஸ் நாட் யூஸ், இல்ல கண்ணு கெட்ட பிறக்க சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து பிரச்சனை தேவையில்லை. சோ இப்போ வந்து நமக்கு இன்னொரு ஒரு காலர் இருக்காங்க,
1: அவர் பேரு
2: மிஸ்டர் பழனியப்பன். ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ சார், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்ல டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசும்போது அதில் வந்து ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன், அதாவது வீட்டில் எப்படிலாம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது, மிச்சம் இருக்கிற எனர்ஜியெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம்.
3: சரி,
1: ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் வந்து கரண்ட் சேவ் பண்ணுறீங்க?
3: எங்க வீட்டுல வந்து கரண்ட் வந்து நம்ம தேவையான இடத்துல மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணணும், ஃபேன் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்துல நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம பின்னாடியே போய் அதை ஆஃப் பண்ணணும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
3: அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக சொல்லியும் காமிக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க.
1: ஆமா, பொறுப்பாயிருங்கன்னு சொல்லுங்க.
3: கண்டிப்பா வரும். ரெண்டாவது, நம்மளால தமிழ்நாட்டுல வந்து தேவைக்கு அதிகமா, தேவைக்கு கிடைக்கிற கரண்ட்டுக்கு அதிகமா எல்லாரும் யூஸ் பண்றதுனால கரண்ட் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அதனால
1: சொல்லுங்க சார்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
3: அதனால நம்ம வந்து நம்மளோட வீட்டுல ஃபர்ஸ்ட் லைட், ஃபேனு, தேவையில்லாத இடத்துல ஏசி, டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் மெயினா நம்ம பாக்கணும். அப்படி ஒரு ஒருத்தரும் இது பண்ணோம்னா நம்ம அளவோட யூஸ் பண்ணலாம் கரண்ட.
1: ரொம்ப நன்றி சார், உங்க கருத்தை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ இந்த காலர் பாத்தீங்கன்னா எப்படி எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசினாரு இல்லீங்களா.
2: நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, ரூம்குள்ள போறோம்னா ரெண்டு விரல் தான் மேலாகும், ஒன்னு ஃபேன் சுவிட்ச், ஒன்னு லைட் சுவிட்ச். அது ஒரு பொருளை எடுத்துட்டு கதை சாத்திட்டு வர்றதுக்கு கூட வி சுவிட்ச் ஆன் ரெண்டையும் ஒன்னாவே, ஃபேன் லைட். அந்த இடத்துல ஃபேன் தேவையே கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணுவோம்.
1: அண்ட் முக்கியமா சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம இதை சொல்லி கொடுத்தே ஆகணும், அதாவது தேவையில்லாம லைட் போடாது, தேவையில்லாம ஃபேன் போடாது. நீ உள்ள இருக்கேன்னா வெளியில எதுக்கு ஒரு லைட் எரியுது, ஒரு ரூம்ல ஒரு லைட் எரியுது, சரி ஓகே நீங்க படிச்சுட்டு இருக்கு, பட் வந்து சுத்தி ஒரு நாலு லைட் போட்டுப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு
2: நினைக்கிறேன்,
1: கரெக்ட், சில குழந்தைங்களுக்கு பயம் கூட இருக்கலாம், யாருமே வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த பழக்கத்தை வந்து நீடிக்க விடக்கூடாது.
2: ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் நம்ம எல்லாரும் வந்து டிவி பார்ப்போம், அந்த ரிமோட்லயே ஆஃப் பண்ணிட்டு, ரொம்ப சொகுசா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை எந்திரிச்சு கூட போய் ஆஃப் பண்றதுல, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே ரிமோட் வச்சுட்டு போயிடும். அந்த டிவி வந்து ஸ்டாண்ட் பைலயே இருக்கும், ஈவன் தட் இஸ் கன்சியூமிங் பவர்.
1: ஆமா, மினிமம் பவர்னால தட்ஸ்
2: பவர். அண்ட் அனதர் திங் பார்த்தேன்னா நம்ம எல்லாரும் இன்னும் சொகுசா இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே மொபைல் போன், அதை சார்ஜ்ல போட்டு யூஸ் பண்றாங்களே, அந்த சார்ஜ்ல இருந்து அந்த போனை கழட்டும் போது பாதி பேர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றதே கிடையாது, போனை மட்டும் புடிங்கிட்டு வந்துருவாங்க. அந்த சார்ஜர் அது பவர் போயிட்டே இருக்கும், இட்ஸ் ஆல் கன்சியூமிங் பவர்.
1: அண்ட் அது வந்து நம்ம என்ன நினைப்பாங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் பவர் தான், என்ன பெருசா கன்சியூம் பண்ணிட போகுது அப்படின்ட்டு ஒரு நினைப்பில் இருக்கும்.
2: நாலு பேர் அதை யூஸ் பண்ண போற வீட்லயே, நாலு பேர் மொபைல் யூஸ் பண்ண, நாலு இடத்துலயும் இப்படி வந்து சார்ஜர் வந்து ஆன்லயே இருந்ததுன்னா ஐ கேன் திங்க் ஆஃப் த பவர்.
1: அண்ட் முக்கியமா பவர்னு சொல்லும் போது இப்போ இந்த டைம் கிரைசிஸ் பீரியட்ல வந்து நம்ம ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கோம் தான் சொல்லுவோம், எலக்ட்ரிசிட்டிலயும் சொல்றேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எங்க இருந்து வரணுமோ அங்கேயே இல்லை, பற்றாக்குறையில நிக்குது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்
2: கவர்மெண்ட் ஹஸ் இனிஷியேட்டட் மெனி தெர்மல் பவர் பிளான்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஈவன் பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்திருக்காங்க. தே ஹவ் ஸ்டார்டட்.
1: இப்ப நம்ம கிட்ட ஒரு காலர் வந்தாங்கல்ல ஹோம் எக்ஸ்னோல இருந்து, அவங்க கூட வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா 2008ல 8வது மாசத்துல 8வது நாள் வந்து 8 மணிக்கு வந்து நீங்க கட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 8 நிமிஷமாவது கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் இந்தியால முழுக்க வந்து இந்த ஃபாலோ பண்ணாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க கூட அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இல்லீங்களா, அது ஒரு கேம் மாதிரி எக்ஸைட்மெண்ட் மாதிரி. சோ அதனால அதை செஞ்சாங்க.
2: பெரியவங்க நிறைய பேர் அது வந்து ஒரு சில பேர் செய்யல நினைக்கிறேன்.
1: நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா
2: வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு போயிட்டு,
1: வேற வேலை இல்ல அப்பதான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் போகுது, நியூஸ் போகுது, இதை மிஸ் பண்ணும் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. பட் அன்னைக்கு மட்டுமே சேவ் பண்ண பவர் அடுத்து ஒரு 2 நாளைக்கு அவங்க கன்செப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ப்ரூவ்ட் ஃபேக்டா இல்லையான்னு தெரியல, பட் இட் வாஸ் செட். ஓகே. சோ அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் இதை தவிர்த்து இன்னொரு எனர்ஜி இருக்கு, ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் தான் அடுத்தது கொண்டு வரணும்.
2: ஓகே. சோ அந்த வாட்டர் ரிசோர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சோ வி ஹாவ் ஒரு காலர் மிஸ்ஸஸ் கமலா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, மிஸ்ஸஸ் சாந்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சாரி அவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க வந்து கிச்சன் கார்டனிங் வர்மி கம்போசிங் பத்தி பேச போறாங்க.
1: ஹலோ,
2: லெட்ஸ் லிசன். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்மா.
4: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஓகே மிஸ் சாந்தி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஹோம் எக்ஸ்ப்ளோரர்ல ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லீங்களா?
4: ஆமாமா.
1: சோ அதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க? ஹலோ, என்ன மாதிரி மெத்தட்லாம் நீங்க கொண்டு வரீங்கம்மா?
4: எப்படி இன்னொரு கேளுங்க, அந்த கேள்வியே புரியல.
2: அதாவது இப்ப நீங்க வந்து ஹோம் எக்ஸ்னோராவோட ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லையா? சோ நீங்க வந்து என்ன, ஐ மீன் என்விரான்மென்ட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க நீங்க?
4: ரிலே சரியில்லை மேம், பேச்சே காதுல விழலையே.
2: ஓகே, சோ உங்க லைன் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன். சோ
1: ஹலோ,
4: சொல்லுங்க மேம்.
1: ஹோம் எக்ஸ்னோரா இருக்கீங்களா, அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கம்மா?
4: நாங்க செடி எல்லாம் போட்டிருக்கோம், நித்திமல்லி போட்டிருக்கோம், மல்லி போட்டிருக்கோம்.
1: ஓகே, அது எந்த வகையில செய்றீங்க? அதாவது நீங்க வந்து இயற்கை முறையில செய்றீங்கன்னு சொல்றாங்க இல்லையா?
4: ஆமா, இயற்கை முறையில
1: தான். எந்த மாதிரி முறையில செய்றீங்கம்மா?
4: ஆமா,
1: எந்த மாதிரி முறையில செய்றீங்கன்னு
4: சொல்லுங்க. இந்த வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
1: ஆஹா,
4: வரட்டி வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா ஆமா, சொல்லுங்க.
4: வரட்டி வந்து எருவா போடுறோம், அரிசி அலுமின கழிநீர்,
1: ஆஹா,
4: காய்கறி அலுமின தண்ணீர்,
1: ஆஹா,
4: காபி பிடிச்ச கே, இதெல்லாம் ரோஜாக்கு போடுறோம்.
1: சரி,
4: மற்றபடி செடிகள்லாம் நிறைய பாத்து பாத்து பண்றோம், தண்ணி விடுறோம் நிறைய.
1: சோ இத தவிர்த்து, அதாவது செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா?
4: செடி போக,
1: செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்றீங்க?
4: நாங்க டொமஸ்டிக் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
1: அதாவது ஹோம் பியூட்டிஃபையர்ஸ், அதாவது வீட்டை அலங்கரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா?
4: ஆமா.
1: அதுக்கு காரணம் என்ன
4: சொல்ல தெரியல எனக்கு. வீடை நீட்டா வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதானே.
2: பூச்செடி வளர்க்கறாங்க இல்லையா, பூச்செடி வளர்க்கறாங்க. சோ அது வந்து நமக்கு வந்து, அதாவது நிறைய பேர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி லைக் பெரிய பெரிய மரம் வளர்க்கறது மட்டும், வெளியில வளர்க்கறது மட்டும் இல்லாம வீட்லன்னு பாக்கும்போது அபார்ட் ஃப்ரம் கார்டனிங் ஒர்க் இந்த மாதிரி பணிகளும் வந்து அவங்க செய்யறாங்க. சோ இதுக்கு உரம் வந்து எருவை வந்து உரமா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா தோல், அரிசி கழிஞ்ச தண்ணி,
1: இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசின விஷயம் தான் இதெல்லாம். பட் இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து சரியா சொல்ல தெரியல, அவங்க சொன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்த செய்ய முடியும்னா, இன்னைக்கு நிறைய வர்க்கிங் விமன்ஸ் இருக்காங்க, எப்படி எல்லாம் செய்யலாம், எந்த வகையில எல்லாம் வந்து இத சேவ் பண்ண முடியும், ஆனா நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்?
2: ஏன் செய்ய மாட்டோங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒண்ணு வந்து அதை பத்தின நாலேஜ் இல்ல. அப்படியே நாலேஜ் இருந்தாலும் நம்ம ஏன் செய்வானே, காசை கொடுத்தா கடையில கிடைக்குது.
1: முக்கியமான விஷயம் அதுதான், ஒரு ஆட்டிடியூட் அண்ட் சோம்பேறித்தனம், லேசினஸ். ஆட்டிடியூட் தவிர லேசினஸ் தான் சொல்லணும். சும்மா உட்காந்து எதுக்கு செய்யணும், சும்மா உட்காந்து இருக்க நேரம் டிவி பாக்கலாம், சும்மா உட்காந்து இருக்க நேரம் கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பாக்கலாம் அப்படின்னு தான் தோணுதே தவிர, உட்காந்து ஒரு முக்கியமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தோன்றது கிடையாது.
2: அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணலாம் நான் பண்றேன் அப்படின்னா
1: வேற வேலை
2: சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்.
1: மீனாட்சிக்கு நிறைய அனுபவம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது.
2: ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறாங்க கிச்சன்ல, கிச்சன் அது சிங்க் பக்கத்துல வச்ச பாத்திரம் கொள்ளும் போது அதுக்கு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊத்தினா போதும். சோ இது வந்து பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ், அதை பத்தின வந்து அவங்களுக்கு வந்து அதை பத்தி புரியல, புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணல. சோ இட் திஸ் இஸ் எவ்ரி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் ஃபால்ட், வேற எல்லாரும் அதை விட்டு வெளியில வரணும். அறியாமையில இருக்காங்க நிறைய பேர். சோ ஐ திங்க் இந்த ஷோ வந்து உங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் கிவன் தெம் எ லைட் ஆன் வாட் வி ஆர் டாக்கிங், ஒரு
1: அவேர்னஸ், ஒரு நாலேஜ்.
2: ஆமா,
1: ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன மாற்றம் அவங்க கிட்ட உருவாக்குனாலுமே இந்த ஷோவோட சக்சஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்,
2: காலையில பல்லு விளக்க ஆரம்பிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன வகையில தண்ணியே எலக்ட்ரிசிட்டியே வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்றோம். அந்த பைப்ல காலையில பல்லு விளக்கும் போது பாத்தீங்கன்னா பைப் திறந்து விட்டுட்டு அவங்க வாட் கண்ணாடியை பார்த்து விளக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூடு
1: நிஜமா சொல்லணுமா, அந்த நீங்க என்ன சொல்ற மாதிரியே இருக்கு, எனக்கு தோணும் சரி மூடலாம அப்படின்னாலுமே ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது.
2: அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு வந்து யூனோ ஒரு கிளாஸ்ல தண்ணி புடிச்சு கொடுத்து வாய்க்கோ பிடிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தி சேவ் வாட்டர், மேக்சிமம் 2-3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் முடிஞ்சு.
1: பொதுவாகவே மக் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நிறைய பேர் இப்ப போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. என்ன சேர்த்துதான் தப்புதான் ஒத்துக்கிறேன், இனிமே
2: பண்ணாத. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா another thing is like இந்த ஷவர்ல குளிக்கும் போது again there you waste lot of water.
1: ஆமா, அதாவது ஒரு பக்கெட்ல குளிக்கலாம், தப்பு ஒண்ணுமே இல்ல. அது என்ன ஷவர்,
2: ஏன் உள்ள வந்து யாரும் ஸ்டைல பாக்க போறது கிடையாது,
1: யாரும் வந்து மழையில போய் நினைறது கிடையாது, அதனால ஷவர்ல மட்டும் குளிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க
2: எல்லாரும். சோ அகைன் அங்க வந்து வாட்டர் கன்சர்வேஷன். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போதுமே வந்து புடிச்சு வச்சுட்டு கழுவினாலும் வந்து தண்ணி வந்து கம்மியா செலவாகும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நான் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், லக்ஸரி லக்ஸரி, நம்ம எல்லாம் ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம். கண்டிப்பா நம்ம கிட்ட போச்சு டேங்க்ல தண்ணி ஏறலைன்னா வீட்டுல அம்மா கமார் பார்த்தேன்னா எல்லா பிளம்பரையும் கூப்பிட்டு வேலை வாங்கிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் பைப்ல தண்ணியை நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தே வில் டு இட்.
1: சோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமா எடுத்துடுறோம், அது தடையா இருக்க என்ன பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் தவிர்த்துடுறோம்.
2: ஆமா,
1: அப்படியே வச்சுக்கிட்டா கூட இதை நம்ம எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்றோம், அதாவது நீ
2: மழை தண்ணியை வந்து சேவ் பண்ற அந்த 6 மாசம் சேவ் பண்றது போக பாக்கி 6 மாசம் அந்த பைப்பை திறந்து விட்டு எல்லாத்தையும் கீழே போயிடுதே, அதை யாருமே யோசிச்சு பார்க்க முடியும். அண்ட் அகேன் நீ அந்த தண்ணியை டேங்க் ஏத்துறதுக்கு யூ யூஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி.
1: தண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்றோம் எல்லாம் ஆச்சு என் ஃபாதர் அது தேங்கியும் போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மஸ்கிட்டோ பிரீடிங் அப்படின்னு ஒன்று நடக்குது. ரொம்ப அதாவது இப்ப வெயில் காலம் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஆனா மழை காலத்து கூட கதவை திறந்து வச்சுட்டு நம்மளால தூங்க முடியாது.
2: நிறைய பேர் வைரல் ஃபீவர்ல அஃபெக்ட் ஆகுங்க, மலேரியா வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்.
1: அதாவது டாக்டருக்கு அந்த டைம்ல தான் நிறைய வசூல் ஆகும். கிளினிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா இருக்கலாம், எல்லாரும் போத்திட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே தொடர முதல் விஷயம் வந்து ஃப்ளூ. ஃப்ளூ எதனால, மஸ்கிட்டோஸ்னால. சோ இது எப்படி,
2: ஈவன் லாஸ்ட் டைம் அந்த சிக்கன் குனியா ஃபீவர் கூட இந்த ரெய்னி சீசன் டைத்துல தான் இட் கேம். சோ டெங்கு ஃபீவர் வரும், there are a lot of possibilities உடம்பு சரியில்லாம வர்றதுக்கு.
1: அண்ட் ஒரு விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டமே கரெக்ட் ஆகுறத நீங்க பார்க்கலாம் இல்லையா, உங்க ஹியூமன் சிஸ்டமே வந்து கரெக்ட் ஆகுறத நீங்க பார்க்கலாம்.
2: ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம ஆர் தண்ணியை ஒழுங்கா சேவ் பண்ணனா தண்ணி ரோட்ல நிக்காது. தண்ணி ரோட்ல நிக்கலனா அந்த கொசு வராது, கொசு இல்லனா ஒண்ணு கொசு கடிக்காது, ஒண்ணு கொசு கடிக்கலனா உனக்கு வியாதி வராது, நீ டாக்டர் கிட்ட போக மாட்டே.
1: நல்ல டைமிங்கா இருக்கு சொல்லுங்க.
2: எவ்ரிதிங் இஸ் லிங்க்ட் டுகெதர். நீ ஃபர்ஸ்ட் வந்து அப்ப வந்து தண்ணி ஒழுங்கா சேவ் பண்ணனும், அங்க ஆரம்பிக்குது எல்லாமே.
1: அண்ட் ஃபர்தரா மஸ்கிட்டோ பிரீட் ஆகும்போது வீட்ல வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, மஸ்கிட்டோ வராம தடுக்கிறதுக்கு ரெபலன் தடவுறாங்க, உடம்புல எல்லாம் தடவிக்கிறாங்க. பட் அதனால ஏற்படுற என்ன சொல்றது கெடுதல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. இன்ஃபேக்ட் பாக்கணும்னா தடவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே ட்ரை ஆயிடும்,
2: ட்ரை ஆயிடும். அண்ட் சில பேர் ஸ்கின்ல தடவுறாங்க, சில பேர் தே கீப் இந்த காயில் எல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அது அகைன் இட்
1: இன்ஹேல் பண்ண முடியும், இன்ஹேல் பண்றது தப்பு, அது தலைவலி வரும் சிலருக்கு அப்பவே தெரியும்.
2: சாதாரண தலைவலில இருந்து ஹை லெவல்ல ஆஸ்மா வரைக்கும் அது வந்து கொண்டு போய் விடும். அது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த காயில் வைக்கிறது. நிறைய பேர் வந்து we are not realizing that. அண்ட் இதுக்கு வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த வேப்பில இருக்கு பாத்தியா, அதை வந்து காய வச்சுட்டு அதை எரிப்பாங்க. அது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, கொசுவும் வராது, அண்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ் ஆல்சோ.
1: இது நீங்க சொல்லும் போது சைனால ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது இந்த நியூ ஏஜ்லன்னு சொல்ல முடியாது, சே ஒரு 70s 80sல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில கட்டைகள் எல்லாம் வந்து எடுத்து அதை எரிப்பாங்களாம். அந்த எரிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல்ல வந்து மஸ்கிட்டோஸ்னா செத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அண்ட் ஃபர்தராக வந்து அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பிங்கிறது வந்து எதையுமே ஸ்மெல்னால பண்ண முடியும் அப்படின்றது தான். ஒரு ஸ்மெல் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும், அதே ஸ்மெல் உங்களுக்கு கெட்டதும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த சந்தனக்கட்டை எரிக்கிறது, சந்தனக்கட்டை அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ எரிக்க முடியாது,
2: சந்தனக்கட்டை எரிச்சா இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ் உள்ள தூக்கி போட்டுருவாங்க.
1: அண்ட் அதுல இருந்து அதை எரிச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, நீங்க அஃப்கோர்ஸ் காதி கிராஃப்ல வாங்கிட்டு எரிங்கப்பா
2: முடிஞ்சு பண்ணலாம்.
1: அது மாதிரி எரிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஏதாவது ஒரு யூரினேட்டட் பிளேஸில் நீங்கள் போகும்போது அந்த ஸ்மெல் உங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதோ, அது அது அது எப்படி என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்றதோ, அதே மாதிரி வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது அது நெகட்டிவ் இம்பாக்ட், இது பாசிட்டிவ் இம்பாக்ட், தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும். ஓகேங்களா. அண்ட் ஓகே, சைனா பத்தி பேசும்போது சைனீஸ் வந்து இன்னொரு பழக்க வழக்கமோ இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கோட் சூட்ஸ் போட தேவையில்லை கம்பெனிக்கு, அது இன்ஃபேக்ட் இந்தியாவில வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். டை கோட் சூட் எல்லாம் போடும்போது உங்க உடம்பு இன்னும் வார்ம் ஆயிடுது, அதுக்குதான் நீங்க ஏசி போடுறீங்க. அதாவது உங்களை பெனிட்ரேட், உங்க ட்ரெஸ் பெனிட்ரேட் பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு போறது.
2: நார்மல் காட்டன் வேர்ங்கிறது வந்து எப்பவுமே இட் இஸ் எ பெஸ்ட் சாய்ஸ்
1: கண்டிப்பா,
2: ஏன்னா ஃபர் லுக்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க நீங்க வந்து ரொம்ப அதாவது கேர் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த காட்டன் சூட்ஸ் பெஸ்ட்.
1: இதே சைனால என்ன நடக்குதுன்னா, ரோட்ல வெயில் காலத்துல ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி, அதாவது ஏசி யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பக்கெட் தண்ணி வந்து என்ன சொல்ற ரோட்ல ஊத்துறாங்க,
2: அந்த ஹீட் வந்து
1: உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக ரெண்டு பக்கெட் தண்ணி.
2: நம்ம ஏசி பத்தி எல்லாம் ஒரு பிஎஸ்ஏ கேட்டோம். சோ அந்த ஏசி போடுற ஒரு நாளைக்கு ஒரு 4 to 6 ஹவர்ஸ் ஏசி போடுற அப்படின்னா, மொட்டை மாடியில போய் கொஞ்சம் ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி விட்டீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் ஏசி அது குறைக்கலாம் இல்லையா?
1: என்னங்க மீனாட்சி இப்படி சொல்றீங்க, ஏசிங்கிறது பட்டன் இல்லை ரிமோட் தட்டா வந்துடும், மொட்டை மாடியில தண்ணி எடுத்து ஊத்துவாங்களா?
2: நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஐ மீன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு. ஏன்னா உழைப்பு இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது, இந்த பலன் வந்து நமக்கு இல்லைனாலும் நாளைக்கு வாழப்படி நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் இந்த
1: பலன். ஃபர்தரா அந்த தண்ணி கூட எப்ப தெரியுமா நீங்க ஊத்தணும், 1 to 2 போல தான் ஊத்தணும். ஏன்னா காரணம் என்னன்னா, நீங்க 4 to 5 அப்படின்னு ஊத்தும் போது எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தண்ணி பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு நைட் வந்து வரும்போது, அதாவது நீங்க தூங்குற டைம்ல வந்து உங்களுக்கு சில்னஸ் இருக்காது, ஹீட்டா தான் இருக்கும். காரணம் வந்து நீங்க காலையில ஊத்துற தண்ணி தான் அந்த உங்க செவரெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டு உள்ள போறதுக்கு, அந்த தண்ணி உள்ள போறதுக்கு, அந்த காத்து வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க தாண்டி ஊத்தும் போது மிட் நைட்ல வேணா நீங்க இந்த சில்னஸ் வந்து என்ன சொல்றது அனுபவிக்க முடியும், ஆனா முன்னாடி முடியவே முடியாது. ஒரு 10 நீங்க தூங்குறீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி தான் தெரியும். சோ ஓகே, மத்தியானம் ஊத்துறது நிறைய பேரால முடியாது, பட் எப்படியாவது ட்ரை பண்ணி செய்யுங்க. ஏசிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல.
2: ஆமா, ஒரு ஒரு ஒரு 20 போனா ஒரு 20-30 படி ஏறணுமா, ஏறி ஒரு சாயந்தரம் ஒரு வாக்கிங்க்கு பதிலா அந்த ஒரு படி ஏற ஒரு எக்ஸசைஸ் ஆகாது.
1: நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் இருக்காங்க, நம்மளே கூட யோகா பத்தி பேசியிருக்கோம், எக்ஸசைஸ் பத்தி, பாடி ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், பட் இதெல்லாம் விட உங்களுக்கு வேலைக்கு வேலையும் ஆச்சு, உங்க உடம்பு குறைஞ்ச மாதிரி ஆச்சு
2: சீரியஸ்லி. அண்ட் இப்படி நீ சொல்லும் போது ஈவன் கிரைண்டரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஆட்டுக்கல்ல தான் மாவாட்டு. இன்னைக்கு பிள்ளைங்க ஆட்டுக்கல் என்னன்னு கேக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம்.
1: எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆட்டுக்கல்ல வந்து மாவாட்டினீங்கன்னா உடம்பு ஃபுல்லா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் டு பாட்டம் எக்ஸசைஸ், பிகாஸ் கையில இருந்து உடம்பு ஃபுல்லா அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். பட் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம்.
2: ஒன்னாவது வந்து நேரம் இல்ல, ரெண்டாவது நம்ம ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: பட் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் இல்லாம இருக்காது.
2: இல்ல கொஞ்ச நாள்ல அதெல்லாம் மியூசியம்ல வைக்கக்கூடிய பொருள் ஆயிரும் நினைக்கிறேன்.
1: அப்படியே சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நம்ம போறதும் ஆகலாம்.
2: சோ நம்ம வந்து இப்ப பொல்யூஷன் பத்தி எல்லாம் பேசினோம் இல்லையா, சோ அந்த மாதிரிதான். அப்போ வந்து தி அனதர் திங் இஸ் லைக், எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டி வாங்குறத குறைக்கணும்.
1: ஆமா,
2: try to be, if you are really so much responsible citizen, try to be more eco-friendly. அப்படினா நம்ம வந்து வண்டி ஓட்டறதெல்லாம் வந்து குறைக்கணும். சோ அப்படி பாக்கும்போது ஆளாளுக்கு நீங்க வந்து 2-wheeler வச்சிருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டியா உனக்கு ஒரு 2-wheeler, நீ நல்ல மார்க் வாங்கினியா உனக்கு ஒரு 2-wheeler, உனக்கு ஒரு கார், இப்படிங்கறது வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு ஃபிளாட்ல இடமும் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது we will have to stop using all this. சோ இது ஸ்டாப் பண்ணுனா என்ன பண்ணலாம், சைக்கிள்ல போங்க, குட் எக்ஸசைஸ் சைக்கிளிங், காலையில
1: பக்கத்துல தெருவில் இருந்தா நடந்து போங்க, தப்பே கிடையாது.
2: பக்கத்துல ஒரு கடைக்கு போய் ஒரு பால் வாங்கிட்டு வா, என் தம்பிட்ட சொன்னா அவன் பைக் எடுப்பான். சோ இந்த மாதிரி அந்த பால் பாக்கெட் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு ₹1 எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு அவன் பைக் எடுத்துட்டு போவான். ட்ரை டு வாக் இல்ல சைக்கிள் யூஸ் பண்ணுங்க.
1: நீங்க வாக் பண்ணும்போது நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஆனா வாக் பண்ணிட்டே போக போக
2: வேலையா நினைச்சு வாக் பண்ணா அது கஷ்டம். அதாவது ஒரு பிளஜரா நம்ம இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யறோம், நம்ம சொசைட்டிக்கு நல்லது செய்யறோம், we are being eco friendly, we are
1: psychologically கூட என்வாயன்மெண்ட்ல நீங்க நிறைய விஷயத்தை பாத்துட்டு போறதுக்கு வந்து வாக் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடிவாளம் போட்ட மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே
2: போனீங்கன்னா அந்த ரோட்ல இருக்க அந்த குப்பையை பாப்பீங்க, ரோடு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, நம்ம நாளையில இருந்து நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம குப்பை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்.
1: வழி பண்ணுவாங்க முடியாது, கிளம்பி போங்க, ஏன்னா எல்லாருமே லேட்டா போறதுனாலதான் நிறைய பேர் தொங்குறாங்க, எல்லாம் அவங்க டைமுக்கு கரெக்டா போங்க. இனிமேட் 8:00 காலேஜ்னா 9:00 வர வழியெல்லாம் வேண்டாம். மீனாட்சி எனக்கு ரெண்டு பேருக்கும் இது சேர்ந்துதான்.
2: ஓகே, சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பொல்யூஷன் பத்தி பேசணும். சோ எல்லாருமே வந்து தே ஹாவ் டு பொல்யூஷன் செக் பண்ணணும். இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒண்ணு இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையானே தெரியல.
1: அதெல்லாம் வந்து யாருமே பெருசா பாத்துக்கிறது கிடையாது. டிராபிக் போலீஸ் வந்து கொஞ்சம் காசு தள்ளி எல்லாத்தையும் மறைச்சிடறாங்களே தவிர வேற எதுவும் பண்றது கிடையாது இல்லைங்களா. அந்த மாதிரி நிலைமை இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம டெய்லி வந்து பராமரிக்க பாதுகாக்க வேண்டிய விஷயம். பராமரிக்கிறது இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா பாதுகாக்கிறது நாளைக்கு தானே நடந்துடும். பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு அமையும். இதை தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்தரா வந்து நம்ம லெட் டியூப்லைட்ஸ் பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா. இந்த லெட் டியூப்லைட்ஸ் வந்து அதாவது இந்த மர்க்யூரி டியூப்லைட்ஸ் தான் வந்து அதெல்லாம் என்ன சொல்றது கம்போசிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உரம் ஆகாது. மர்க்யூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே லெட்டுங்கிறது வந்து ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது வந்து நான் ஸ்பான்டேனியஸாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து ஃபர்தராக என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம், அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் நீங்கள் போகிற வழியில் வந்து எந்த மாதிரி அது எவ்வளோ நாளைக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம், எதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லுங்கள்.
2: சோ இல்ல நம்ம ரெகுலரா வந்து நீங்க வண்டி சர்வீஸ் விடும்போது யூ ஹேவ் டு செக் யுவர் பொல்யூஷன் எக்ஸாஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரை டு யூஸ் காமன் டிரான்ஸ்போர்ட்ன்னு சொன்னோம். காலேஜுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து பசங்க காலேஜ் வரும்போது இது கமிங் வித் பைக். சோ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு பைக்ல வராம வி கால் இட் பைக் பூலிங். இப்ப நம்ம காலேஜ்ல எல்லாம் கூட இது இருக்கு இல்லையா. சோ வந்து யூஸ் யுவர் ஐ மீன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு கம் அப் வித் யூ. சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது தட் ஆல்சோ பில்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்
1: பேசணும். இப்ப நம்ம கிட்ட காலர் பேசினவங்க வந்து ட்ரம் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னாங்க
2: ஒருத்தர்
1: பாத்தீங்களா. அந்த ட்ரம் ஃபார்மிங் எப்படின்னா இருக்கும்னா டின் மாதிரி இருக்கும், அந்த டின்ல வந்து ஃபுல்லா மண்யூர்லாம்
2: போட்டு
1: வளர்த்துருவாங்க. ஒரு சமயத்துக்கு மேல அதை ரூஃப்ல வளர்க்க முடியாதுன்ற சமயத்துல அது ஏதாவது ஒரு இடத்துல இல்ல மரம் இல்லாத இடத்துல போய் அதை புதைச்சு வச்சிருவாங்க, அந்த செடியை வந்து புதைச்சு வச்சிருவாங்க, நட்டு வைப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி வந்து இது ஹைவேஸ்ல எல்லாம் வந்து ஆப் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த மரம் நடுறதுலயே வந்து ஃபாஸ்டா வளர்ற மரத்தை தான் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா கம்மி தண்ணி உறிஞ்சி ஃபாஸ்டா மரம் வளரும், ஆனா அதனால பெனிஃபிட்ஸ்ங்கிறது கம்மி. நம்ம பெனிஃபிட்டை பார்க்காம நம்ம வளர்க்கறத ஒழுங்கா வளர்க்கறது, ஏன்னா சாதாரணமா பார்ப்பாங்க இந்தந்த இடத்துல இல்ல, நம்ம இந்தியன் லேண்ட்ஸ்கேப்லயே பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல தான் இதெல்லாம் வளர்க்க முடியும். இப்போ நீலகிரி ட்ரீஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்தந்த மவுண்டன் கிளிஃப்ல தான் வளர்றதா
2: இருக்கும்
1: இல்லைங்களா. சோ அந்த மாதிரி வந்து மரங்களை வந்து எந்தெந்த இடத்துக்கு தேவையான மாதிரி நம்ம வளர்க்கறது வந்து அவசியமானது.
2: எனக்கு வந்து மரங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ வி ஹாவ் அந்த ஒரு ப்ளூ லைன் சி, அதுக்கப்புறம் டைரக்டா வி ஆர் கமிங் டு ப்ரௌன் அண்ட் தென் ஒயிட். ஒயிட் ஆர் நத்திங் வித் பில்டிங்ஸ். அந்த ப்ரௌன் லைனே வந்து வி ஹாவ் அ வெரி திக் ப்ரௌன் லைன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா நம்ம
1: இப்போ நம்ம வந்து ஒரு வைண்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. டைம் ஆயிட்டு இருக்கிறதுனா ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தரா வந்து நம்ம ஃபார்மிங் பத்தி பேசணும், ட்ரீ பிளான்டிங் பத்தி பேசணும், அண்ட்
2: கரண்ட் சேவிங் பத்தி பேசணும்,
1: கரெக்ட், ஹோம் கம்போசிங் பத்தி பேசணும். ஹோம் கம்போ கம்போசிங் வர்மி கம்போசிங் என்ன டிஃபரன்ஸ், அந்த வர்மி கம்போசிங்கே வந்து நீங்க ஹோம்ல பண்ணீங்கன்னா ஹோம் கம்போசிங், அண்ட் இந்த வர்ம் கம்போசிங்கே வந்து வர்மி கம்போசிங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பேக்கேஜ் அனுப்புறாங்க தெரியுங்களா, அது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா இருந்தது எனக்கு. பேக்கெட்ல அனுப்பி கொடுத்துடுறாங்க, அப்படி கொடுக்கும் போது பிளாட்ஸ்ல இருக்கவங்களா யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு.
2: ஓகே,
1: அண்ட் நிறைய பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்களே வந்து அந்த மெனியர் உங்க வீட்டுக்கே வந்து கூட செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிளா இருக்கு. இப்ப நம்ம காலர்ஸ்னா பேசினாங்க இல்லையா, நம்ம ஹோம் எக்ஸ்ட்ரால இருந்து அவங்க எல்லாம் வந்து இதுல ஒரு பார்ட்டாவே இருக்காங்க.
2: ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வி ஸ்போக் அபவுட் கரண்ட் சேவிங், வாட்டர் சேவிங் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பத்தி பேசினோம். சோ பை ஸ்பீக்கிங் அபவுட் பிளாஸ்டிக் பேக்ஸ், குழந்தைங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போறீங்க, அவங்க சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, வேணாம் சொல்லல, அந்த குப்பையை வச்சுக்கோ வீட்டுல போய் குப்பை தொட்டில போடலாம் அப்படின்னு சேர்த்து சொல்லி கொடுக்கணும்.
1: சோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கல்டிவேட் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குற மாதிரி ஆச்சு.
2: தட்ஸ் ரியலி எ பிக் ரெஸ்பான்சிபிள், அண்ட் அதை யாராவது பண்றீங்க அப்படின்னா தே டிசர்வ் அ கிரேட் அப்ளாஸ் ஃபார் தட்.
1: சோ ஜெனரலா பாக்கணும்னா இப்படி ஒரு ஸ்லோகன் ஆரம்பிக்கலாம், திங்க் குளோபலி, அதாவது உலக அளவுல வந்து திங்க் பண்ணுங்க, ஆக்ட் லோக்கலி, ரொம்ப உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு, ஆமா உங்களோட சொசைட்டி நீங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டியில என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு டூ டொமெஸ்டிக்ல, நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்க வீட்டுல இருந்தே செய்யறது. அதாவது நீங்க என்னதான் உலக அளவுல நினைச்சாலுமே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்க வீட்டுல இருந்துதான்.
2: எக்ஸாக்ட்லி,
1: அப்பதான் உங்க சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 பேர் உங்க பின்னாடியே ஆரம்பிப்பாங்கிறது கண்டிப்பான உண்மை. இதை தவிர்த்து நம்ம ஃபர்தரா என்ன பேசணும்னா, ஸ்கை ஃபார்மிங் பத்தி எல்லாம் பேசணும், பின் கம்போஸ்டிங். பின் கம்போஸ்டிங் வர்மி கம்போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் இருக்கு இல்லைங்களா, இதை பத்தி பேசணும், அதாவது ட்ரம் எல்லாம் எப்படி செட் பண்றாங்க. பாட் கம்போஸ்டிங் பார்க்கும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி நம்ம பேசணும், கிச்சன் கார்டனிங்ல வந்து எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்தரா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை பத்தியும் பேசணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து மீனாட்சி வந்து நிறைய நமக்கு டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஓகே, சோ இதை பத்தி பேசணும். அதுக்கப்புறமாட்டி பாத்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்றது பத்தி பேசணும், மெர்க்யூரி லைட் யூஸ் பண்ணாம ரெட் பல்ப்ஸ் பத்தி பேசணும். அண்ட் அதுக்கப்புறம்
1: எப்படி இருக்கிற ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுனது. எல்லாரும் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்க.
2: ஒரு வீட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து கீரை வளர்க்க, கீரை காய்கறி இல்லைனாலும் ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க, ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க இல்லையா, தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு லுக்காவது இருக்கும் வீட்டுக்கு, உள்ள ஒரு இன்டீரியராவது நல்லா இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம
1: இன்னைக்கு நம்ம நடத்தின ப்ரோக்ராம் வந்து சாதாரணமா எல்லா ப்ரோக்ராம் மாதிரியும் இல்ல, இன்டீரியர்ஸ் பத்தி பேசிருக்கலாம், சேவிங்ஸ் பத்தி பேசிருக்கலாம், இதெல்லாம் உங்களோட நலனுக்கு உங்களோட ஜென்ரேஷனுக்கு. ஆனா குளோபலா நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் தான்.
2: ஓகே, அண்ட் சோ லிசனர்ஸ் எல்லாருமே வந்து இதை கேட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் நாளில இருந்து அட்லீஸ்ட் ஒரு விதையாவது நீ போய் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வைக்கிறதுக்கு. சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி
1: அண்ட் அகல்யா. தேங்க்யூ, நன்றி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பால விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரெகுலராக கேட்குறேன். இப்போது போன வாரம் கேட்டேங்க, அப்புறம் நீங்கள் வந்து அந்த பெட்ரூமில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு இந்த நல்லா கேட்குது இந்த நிகழ்ச்சி. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எங்கள் வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப குட்டிங்க, ஃப்ளாட்டு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு தான் மொத்தமே இருக்கும். இப்படி அங்கே வந்து ஒரு இதுவே கிடையாது, ப்ளக் பாயிண்ட்னு தனித்தனியாலாம் கிடையாது. ஆனால் இப்போது நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு இல்லையா, ஓவன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஷெல்ஃபும் கூட ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க மாடுலர் கிச்சன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போய் பார்த்தோன்னே அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, எங்களால் இப்போதைக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ தினசரி எனக்கு கிச்சன் போகணும் அப்படின்னாலே ரொம்ப எரிச்சலாக வருது, ஒரு மாதிரி ஒருத்தர் தான் உள்ளே போக முடியுது, ஏன்னா அப்படி இழஞ்சிருக்கு இருக்குது. ஸோ பட் இதை வந்து கொஞ்சம் ஒழுங்காக வந்து கரெக்டாக அந்த இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் நீட்டாக வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா?
1: வணக்கம், நான் ஷாம்லா தேவி, உங்களுக்காக உங்களை தேடி இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறேன். நம்மளோட ஹோம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தினம் தினம் நீங்கள் இதை ரசித்து கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை விரும்பி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் பற்றின ஒரு வெயிட்டேஜ் நமக்கு தெரியுது. ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டில் இந்த மாதிரி இடம் பத்தலை, அப்போ இது என்ன பண்ணலாம், இதெல்லாம் நிறைய பேருக்குள்ளே இருந்தது, யார்கிட்ட கேட்கலாம், எப்படி போய் கேட்கலாம், நமக்கு எல்லாத்துக்கும் எந்த மாதிரி ஒரு அட்வைஸ்க்கோ இல்லை வெளியில் கன்சல்டேஷன் போனாலும் எல்லாத்துக்குமே மணி தான் நம்ம விரும்பி கேட்டிருக்காங்க. கிச்சன்ல வந்துட்டு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி 450 சதுரடி பத்தி தான் நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு நான் கொடுக்கற வீட்டோட டிப்ஸே வந்து சின்ன இடத்துல எப்படி நம்ம அந்த இதை ஆக்குபை பண்றதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரே ஒரு மேடை தான் இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஒரு கிரைண்டர் வைக்கணும், மிக்சி வைக்கணும், இல்ல உங்களை மைக்ரோவேவ் அவன் வைக்கணும், அந்த மாதிரி ஈவன் டோஸ்டர்ஸ் இதெல்லாம் வைக்கணும்னா ஒரு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு. பிளஸ் அந்த மேடையும் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ உள்ள நம்ம என்ன பண்ணலாம், மேடைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப எம்டியா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இது மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. வால்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஷெல்ஃப் சரியா இல்ல, இத்தனோண்ட இடத்துல நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எங்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேக்கு. வெரி குட். இப்போ வந்துட்டு நான் முதல்ல போன ரெண்டு வாரத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்ல எப்படி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அவங்க கேட்டதும் நம்ம சொல்றதும் வந்து மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரிலேட்டடான பதிலா தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு மேடன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சைஸ் பாருங்க, 2.5 அடிக்கு இந்த நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடிக்குள்ள இருக்கும், அதுக்கு மேல வராது. ஏன்னா கிச்சனே இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு கூட கிச்சன் இல்லாம தான் நிறைய பிளாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ அந்த 2.5 அடி இடத்துல ஒரு ஸ்டவ் வச்சிங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 feet 2.5 அடி போயிடுது உங்களுக்கு. மீதி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இத்தனை மெஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட அந்த சர்வீஸ் ஏரியா ஒர்க் ஏரியாவை கம்மி பண்ண முடியாது. இப்போ நீங்களே காய்கறி எல்லாம் வெட்டுறீங்க, உங்களுக்கு அதுல இருக்க சாமான் எல்லாம் வைக்கணும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த மேடை வந்து எந்த நேரமும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கு, எப்பயுமே இருக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் அதுல ஃபிக்ஸ்டா இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அந்த மாதிரி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறப்போ முடிச்ச வரைக்கும் உங்களோட வீட்டோட சைஸ் என்ன, உங்களோட கிச்சனோட மெஷர்மெண்ட் என்ன, அதுக்கேத்த மாதிரி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஃபிட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க. இதுல என்ன சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங் விமனா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து டு ஹீட் ப்ரீஹீட் பண்றதுக்கு மைக்ரோவேவ் அவன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மிக்சி, கிரைண்டர் அண்ட் இது டோஸ்டர், இந்த மாதிரி பசங்கள்ல என்னென்ன கிரில்லர் என்னென்ன விரும்பி கேட்கறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது எல்லாமே நமக்கு வீட்டுல இன்னைக்கு, அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இன்னைக்கு நமக்கு இருக்கிற வேகமான உலகத்துக்கு என்ன மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சா ஃபாஸ்டா குக் பண்ண முடியும், அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் இதெல்லாம் தோணும் இல்லையா. அந்த மாதிரி வரப்போ உங்களோட மேடையில ஸ்டவ் வைக்கிறீங்க. ஸ்டவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி டாப்ல ஆக்குப்பை ஆயிடுது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டவ் வைக்கிற இடத்துக்கு கீழே அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓபன் ஸ்பேஸ் மாதிரியே விட்டுடுங்க. ஒரு ஃபுல் குக்கிங் ரேஞ்சே உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல, அந்த மாதிரி ஃபுல் குக்கிங் ரேஞ்ச் அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஆக்குப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல ஸ்டவ் இருக்கிற எவ்வளவு 2 அடி அகலம் போகுதுன்னா கீழே அந்த ஃபுல்லுமே உங்களோட டோஸ்டர் ஆகட்டும், கிரில்லர் ஆகட்டும், மைக்ரோவேவ் அவனா இருக்கட்டும், எல்லாமே அதுலயே பிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஒன், எல்லாம் ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் உங்களோட கேஸ் ஸ்டவ் கூட, இப்ப இருக்கிற கேஸ் பற்றாக்குறைன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெகுலர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒர்க்கிங் மெமனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வர நேரம் நீங்க வீட்டுல இல்ல, அப்போ என்ன பண்றது, குக்கிங்க்கு என்ன பண்றது, இதெல்லாம் நேச்சுரல், எல்லாருக்கும் இருக்கிற டே டு டே ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ உங்களோட கேஸ் ஸ்டவ், நீங்க செலக்ட் பண்ற கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஒரு

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

உங்களுக்கு எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்பி வேற பேகேஜ் மாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மாடுலார் கிச்சன்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, நம்மனால முடியாது, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்களே வந்துட்டு ஒரு ஹுக் பண்ணிட்டு அந்த என்னென்ன எல்லாம் அதுல மாட்டலாமோ செஞ்சு வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட், எங்க உங்களோட கட்லரி ஐட்டம்ஸ், நீங்க உங்களோட பாத்திரங்கள் எங்கெங்க வைப்பீங்க கண்டிப்பா தெரியணும் இல்லையா? அது எல்லா கிச்சன்லயும் கண்டிப்பா பாத்திரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ், உங்களோட தினம் யூஸ் பண்ற ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கேபின் மட்டும் கண்டிப்பா வால்ல மவுண்ட் பண்ற மாதிரி, எதுவா இருந்தாலும் வால் மவுண்டிங்காவே நீங்க பண்ணிட்டா நல்லது, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொன்னேன், பெட்ரூம்ல சொன்னேன் லாஸ்ட் வீக்கே, உங்களுக்கு டாப் ஒர்க் டாப் ஆஃப் தி வால் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எம்டியா தான் இருக்கும், அதுல நீங்க லாஃப்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கிச்சன்ல கண்டிப்பா நீங்க லாஃப்ட் ப்ரொவிஷன் நிச்சயமா கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல யூஸ்வலா எல்லா பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? என்னைக்காவது கெஸ்ட் வராங்கன்னா பெரிய சைஸ் குக்கர் எடுப்போம், பெரிய சைஸ் பாத்திரம் எடுப்போம், அந்த மாதிரி கடாய் எல்லாம் எடுக்கணும்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர அன்னைக்குதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த பாத்திரம் எல்லாம் மீதி நாள் எங்க வைக்கிறது அப்படின்னா நீங்க மேல லாஃப்ட்ல வச்சுட்டு லாக் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா அமையும் அது. அதே மாதிரி அந்த லாஃப்டுக்கு கீழே டாப்ல லாஃப்ட் வச்சிடும், லாஃப்டுக்கு கீழே அந்த வால் வந்து பிளைனா தானே இருக்கு, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்ட்ரோப், ஒரு ஷெல்ஃப், வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ், தினம் தினம் யூஸ் பண்ற ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் அதுல வச்சுட்டீங்கன்னா, அது ரெண்டு அடுக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற கட்லரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட பாத்திரங்கள், உங்களுக்கு சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் ஒரு கேபினே போறோம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் நிறைய சாமான பாத்திரங்கள்ல நம்மளும் வாங்குறதுல சேர்த்து வச்சுக்கிறது இல்ல, ஏன்னா இப்ப எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப வந்துட்டதுனால ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல இருந்தது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. சோ இடத்துக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்னைக்கு ஒன்றும் நீங்க புது வீடு போறீங்க பாக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன மெட்டீரியல்ஸ் வைக்கலாம், என்ன வாங்கலாம், நம்ம வீட்டுக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லை, தயவு செய்து இதை நோட் பண்ணிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமா உங்களோட கிச்சன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு, உங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ற ரூம், லிவிங் ரூமா இருக்கட்டும், உங்க பெட்ரூமா இருக்கட்டும், டைனிங்கா இருக்கட்டும், ஈவன் கிச்சனா இருக்கட்டும், எந்த ஒரு ரூமா இருக்கட்டும், அந்தந்த ரூம்க்கு ஏத்த ஒர்க் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு அந்த சந்தோஷம், நமக்கு செய்யணும், இந்த இடத்துல உட்காந்து ஹால்ல பாருங்க ஸ்டடி டேபிள்லாம் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி உங்க கிச்சனுக்குள்ள போனா குக்

0: பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவே.
0: ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் 3 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 வந்துட்டுருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு 1 வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.

நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடக கலை. நாடக கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடக

0: கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடக கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: ஹலோ சென்னை, என்னடா புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, என் பேர் சரண்யா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் யோசிக்கிறீங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன டிராமா பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இந்த டிராமால நான் மட்டும் இல்ல, என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல யார் யார் கேரக்டர்ஸ் பாக்கலாமா?
2: டி பார்த்த சாரதி,
3: எம் தினேஷ்,
4: ஹெச் ரோஹித்,
5: ஆர் ஃபரீஸ் கான்,
6: டி சுதர்சன்,
7: எம் பிரணீத், எஸ் தௌஃபிக்,
8: ஜி நிவேதா,
9: கே திவ்யா.
1: என்ன, எல்லாரும் கேரக்டர்ஸ் பாத்துட்டீங்களா? இப்ப டிராமாக்கு போலாமா? டிராமாவோட தலைப்பு ஒண்ணுமே இல்ல, கலிங்கத்தில் பிறந்த கருணை. மௌரிய குலத்தின் ஒப்பற்ற அரசன் அசோகன் தான் அரியணை ஏறிய 9வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். போரின் விளைவு மன்னனை கலக்கியது. திக்விஜயம் தர்ம விஜயமாக மாறியதை இப்போது காணலாம். காட்சி ஒன்று, பங்கு பெறுவது மன்னர் அசோகராக தினேஷ், படை தளபதியாக பார்த்தசாரதி, அமைச்சர்களாக ஃபெரோஸ் மற்றும் ரோஹித். அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் படை தளபதியாரும் அமைச்சர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
10: வணக்கம் அரசே.
11: வணக்கம் தளபதியாரே, நான் உங்களிடம் 4 நாடுகளை கைப்பற்றி வர வேண்டும் என்று ஆணையிட்டேன். நீங்கள் 3 நாடுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளீர்கள். இதுதான் உங்கள் வீரத்திற்கு அழகா?
10: அரசே, 4 நாடுகளையும் கைப்பற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் நமது படைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் 3வது நாட்டை கைப்பற்றிய உடனே நம் வீரர்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள். எனவே 4வது நாட்டிற்கு செல்ல இயலவில்லை.
11: இதனை சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா?
10: அரசே, மன்னிக்க வேண்டும். நம் படை வீரர்களின் நலன் கருதியே திரும்ப முடிவு செய்தேன்.
11: இயலாமை என்பது வீரனுக்கு அழகில்லை. வீரன் என்பவன் ஆமையை போல் தாமதம் கொண்டவனாக இருந்திடக் கூடாது. மதம் பிடித்து முயல்பவனாகத்தான் இருந்திட வேண்டும்.
10: மன்னிக்க வேண்டும் அரசே. இதோ இப்போதே நான் நமது படைகளை அழைத்துக் கொண்டு 4வது நாட்டையும் வென்று வருகிறேன். மாவீரர் அசோகரின் படைகளது திறமையை பற்றி உலகிற்கு புரிய வைக்கிறேன்.
11: வெற்றியோடு திரும்ப வரும். உமக்கு பரிசுகள் தயாராக இருக்கின்றன.
12: அரசே, போரிடுவது தமக்கு பொழுதுபோக்கு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கின்றது.
11: அமைச்சரே, வேட்டையாடுவது போரிடுவது இவையெல்லாம் எனக்கு பிடித்தமானதுதானே. அது சரி, இன்று மதிய உணவிற்கு எத்தனை ஆடுகள், எத்தனை கோழிகள்?
10: அரசே, 60 ஆடுகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டுள்ளன. 50 மேலான கோழிகள் உரிக்கப்பட்டுள்ளன.
11: பிரமாதம்! இன்று மதிய உணவினை பிரமாதப்படுத்திவிட வேண்டும். இன்று மதிய உணவிற்காக நம்மோடு முக்கியமானவர்கள் விருந்துண்ண வருகின்றனர்.
10: அப்படியானால் விருந்துணவை சிறப்பாக செய்துவிடும்படி சமையல்காரருக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
11: சரி, கரியெல்லாம் நன்றாக வேக வைத்த நிலையில் இருந்திட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் உடல் கறி போல் வேக வைக்கப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
10: தங்களின் உத்தரவுபடியே எல்லாம் நடக்கட்டும் அரசே.
1: அமைச்சர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். அசோகர் தன் உறைவாளை எடுத்து அதன் நுனியை தொட்டு பார்க்கின்றார்.
11: வாளின் கூர்மை மலுங்கிவிட்டதே, இன்னும் கூர்மையாக்கிட வேண்டும்.
1: காட்சி இரண்டு, பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படை தளபதியார், கைதிகளான வீரர்கள். மன்னர் அசோகர் தன் அரண்மனையில் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் சவுக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் தளபதியார் உணர்ச்சி பொங்க ஓடி வருகின்றார்.
10: அரசே, அரசே, வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி! அந்த 4வது நாட்டையும் நாம் வெற்றி வாகை சூடிவிட்டோம்.
11: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
10: அரசே, நான் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
11: என்ன செய்தி அது?
10: நான் எதிரி நாட்டு படை வீரர்களை போர் கைதியாக பிடித்து வந்துள்ளேன்.
11: அப்படியா? என் கையில் இருக்கும் சவுக்கிற்கு வேலை கிடைத்து விட்டது. அவர்களை உடனே இங்கு இழுத்து வாரும்.
10: இதோ வருகிறேன் அரசே.
11: என் கைகள் தினவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ நான் அளிக்கும் பரிசினை வாங்கிக் கொள்ளுங்கள்.
7: அரசே, உங்கள் தளபதியார் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்து எங்கள் மன்னரை கொன்றுவிட்டார். அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த எங்களையும் சிறை பிடித்து வந்துள்ளார். என்ன செய்வது? இப்போது இந்த கொடுமை வேறு.
11: என் நாட்டுக்குட்படாத எல்லா நாடுகளும் எனக்கு எதிரி நாடுகள் தான். அங்கு வசிக்கின்றவர்களும் எனக்கு எதிரிகள் தான். ஆகையால் எனக்கு எதிரிகளான உங்களுக்கு நான் தண்டனை அளித்தே தீர வேண்டும்.
12: அரசே, நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் படைகளை அனுப்பி எங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்?
11: என் எண்ணப்படியே செயல்படுபவன் நான். அதை பற்றி வினவ உனக்கேது உரிமை. நீ ஏ ஒரு கைதி என்பது நினைவிருக்கட்டும்.
1: அசோகர் மீண்டும் வீரர்களை சவுக்கால் அடிக்கின்றார். அவர்கள் ஐயோ அம்மா என்று அலறுகின்றார்கள். காட்சி மூன்று. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், அமைச்சர்கள், படைத்தளபதியார் அனைவரும் ஆலோசனை கூட மண்டபத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
12: அரசே, தாங்கள் திடீரென இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
10: ஆமாம் அரசே, நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம்.
11: உங்கள் ஆர்வத்தை காண மிக்க மகிழ்ச்சி. அது என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனம் தேவை.
10: உத்தரவு அரசே.
11: அது என்னவென்றால், கலிங்க நாட்டினை என் வசமாக்கிட வேண்டும். இது என் நீண்ட நாள் கனவு.
10: அரசே மன்னிக்கவும், கலிங்க நாட்டை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. அரசே, இதற்கு முன்னர் தங்களது தந்தையார் பிந்துசாரர் கலிங்க நாட்டை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார். அவையாவும் தோல்வியடைந்தன.
11: உண்மைதான். தந்தை செய்யாததை இப்போது தனையன் நான் செய்யக்கூடாதா?
10: தங்களால் முடியாதது எதுவும் இல்லை அரசே. தாங்கள் மட்டும் கலிங்க நாட்டை வசப்படுத்திவிட்டால் உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவிவிடும்.
11: நன்றாக சொன்னீர்கள் தளபதியாரே, நன்றாக சொன்னீர்.
12: உங்கள் ஆசை நிறைவேறட்டும் அரசே.
10: அரசே, கலிங்க நாட்டு போர் வீரர்கள் நம்மை விட திறமையானவர்கள். ஆதலால் நம் நன்றாக போர் பயிற்சி செய்த பின்னரே போருக்கு சென்றிட வேண்டும்.
11: நாம் முறையாக போர் பயிற்சி செய்தால் வெற்றி நம்பசமாகிவிடும். அதனை தானே கூற வருகிறீர்கள் அமைச்சரே?
10: உண்மைதான் அரசே, உண்மை.
11: தங்களின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும்.
10: அரசே, நாளை காலை முதல் 3 தினங்களுக்கு நம் வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சியினை நாம் அளிக்கலாம். போரில் வெற்றி நமதே.
11: நல்லது தளபதியாரே, இப்போது அவை களையலாம்.
1: காட்சி 4. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், வீரர்கள். படைத்தளபதியார் அனைவருக்கும் போர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனை மன்னர் அசோகர் பார்வையிடுகின்றார்.

0: வீரர்களே, இன்னும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். தளபதியாரே, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
1: மூன்று பேரும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரசர் என்னை அழைக்கின்றார். வணக்கம் அரசே, கலிங்க போரில் நாம் வெற்றியடைய போகிறோம் என்ற மன உறுதியோடு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இந்த போரில் நமக்கு தான் வெற்றி, அதில் சந்தேகம் என்ன?
2: அந்த நேரத்தில் புத்த பிட்சு ஒருவர் அங்கு வருகின்றார்.

0: गच्छामि संगम चरणम गच्छामि।
1: यार नी உமக்கு இங்கு என்ன வேலை?
2: எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாவங்களை நீக்குவதுதான் என்னுடைய வேலை. உன்னிடம் பாவ செயல்கள் நிறைந்திருக்கின்றது. அதோடு நீ மேலும் பாவங்களை செய்யவும் தயாராகிக் கொண்டிருக்கின்றாய். நீ நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபதேசிக்க வந்துள்ளேன்.
1: துறவியாரே, எனக்கு இப்போது போதனையை விட போர்தான் தேவை. அங்கு வாழேந்தி போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் எனது வீரர்களின் நடுவே நாம் பேச வேண்டாம். வேற எங்காவது சென்று பேசலாம்.
2: ஆகட்டும் மன்னனே.
3: காட்சி ஐந்து. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், புத்த பிட்சு. அமைதியான சூழ்நிலையில் மன்னர் அசோகரும் புத்த பிட்சுவும் நிற்கின்றனர்.
1: துறவியாரே, அமைதியான இந்த இடம் நீர் என்னோடு பேசுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணுகின்றேன்.
2: மன்னனே, இந்த இடம் அமைதியான இடம் என்கிறாய். அமைதி என்ற சொல் உன் நினைவில் இருந்து வருகின்றது. ஆனால் உன் மனதில் அமைதி இருக்கின்றதா? எந்த நாட்டோடு போரிடலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம், எத்தனை உயிர்களை கொல்லலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் அமைதி இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நினைவிற்கேற்றபடி வாழாமல் நீ போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
1: துறவியாரே, என்னை குழப்பாதீர், குழப்பாதீர்.
2: நீதான் எப்போதுமே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்று ஆசையிலும் மூழ்கி உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறாய்.
1: துறவியாரே, நான் ஒரு மன்னன், எனக்கு ஆசைகள் இருக்க கூடாதா என்ன?
2: மன்னனே, உன்னுடைய ஆசைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றன. போரில் உன்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன, அறமற்ற செயலல்லவா? இதற்கெல்லாம் உன்னுடைய பேராசைதானே காரணமாக விளங்குகின்றது.
1: துறவியாரே, நான் பேராசைக்காரன்தான். மன்னன் அசோகன் என்றாலே அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டும். உலகமெங்கும் என்னுடைய புகழ் பரவிட வேண்டும்.
2: மன்னனே, புகழ் என்றால் என்ன?
1: புகழ் என்றால் என் வீரத்தை பறைசாற்றுவதாகும்.
2: வீரம் என்றால் என்ன?
1: இதென்ன கேள்வி? பல நாடுகளுடன் போரிட்டு நான் வெற்றி வாகை சூடுவதே எனது வீரத்தை காட்டுகின்றது.
2: மன்னனே, புகழ் என்பது அதுவல்ல. மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டி அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதே வீரனாகும். எவன் ஒருவன் இடைவிடாது பிறரது துன்பத்தை தன் துன்பம் போன்று நினைத்து போக்கின்றானோ அவனே வீரனாவான். நினைத்த நேரத்தில் போர் தொடுத்து உயிரினங்களை எல்லாம் கொல்ல நினைப்பவன் பாவியாவான்.
1: துறவியாரே, நான் இப்போது போரினை கைவிட வேண்டும். அதனை தானே கூற வருகிறீர்கள்?
2: ஆமாம் மன்னா, உன் மனதிலும் கருணை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வந்துள்ளேன்.
1: என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் துறவியாரே. என் காதுகளில் போர் முரசின் ஒளி ஆர்ப்பரிக்கின்றது. என் இதயமும் போர், போர் என எண்ணத் தொடங்கிவிட்டது. இனி இந்த போரினை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை. உங்கள் பேச்சினை கேளாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்.
2: மன்னனே, நல்லவைகள் எப்போதுமே சற்று தாமதமாகத்தான் புரியும். நான் வருகின்றேன்.

0: புத்தபிட்சு அங்கிருந்து செல்கிறார். காட்சி ஆறு. இடம் போர்க்களம். பங்கு பெறுவது மன்னர் அசோகர், மூதாத்தியாக நித்யஸ்ரீ மற்றும் அனைத்து வீரர்களும். அனைவரும் மரண ஓலத்துடன் மாண்டு கிடக்கின்றனர். அதனை பார்த்து மன்னர் அசோகர் வருத்தம் அடைகிறார்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! போரில் நான் வெற்றி அடைந்து கூட என்னால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. என் தளபதியார் இறந்து விட்டார், என் அன்புக்குரிய அமைச்சர்கள் இறந்து விட்டார்கள், என் வீரர்கள், நாட்டு மக்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஐயோ,
2: ஐயோ மகனே, நீ எங்கிருக்கிறாய்? நான் உயிர் விடும் நேரத்தில் உன் முகத்தை கூட காண முடியவில்லையே.
1: மகனே, மகனே என்று வருந்தும் தாயே, தங்களுக்கு நான் மகனாக இருக்கலாமா?
2: யார் அது? உன்னை நான் மகனே என்று அழைக்கலாமா?
1: தாராளமாக அழையுங்கள் தாயே.
2: மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். என் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாயே, நீ யாரப்பா?
1: நான் தான் மாமன்னன் அசோகன்.
2: ஐயோ, நீதானா அது? உன்னால் தானே இந்த போர்க்களத்தில் இத்தனை உயிர்கள் துன்பப்படுகின்றன. இப்போரினால் நான் என் மகனை இறந்தேன். உற்றார் உறவினர் இறந்து எத்தனை பேர் துன்படுகின்றன. உன் கையால் தண்ணீர் குடித்தால் பெரும் பாவம் எனக்கு ஏற்படும். அதை விட தண்ணீர் குடிக்காமலேயே உயிரை விடலாம்.
1: ஐயோ தாயே, நான் பெரும் பாவியாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்வேன்?
0: அந்த நேரத்தில் புத்தபிட்சு அங்கு வருகின்றார்.

0: தாயாரே, இந்த போர்க்களத்தில் எனக்கு ஆறுதல் தெரிவிக்க யாரும் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துள்ளீர்.
1: மன்னனே, உன் பேராசையால் ஏற்பட்ட அழிவை பார்த்தாயா?
0: பார்த்தேன். என்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் கண்டேன். இனி போரின் பேரொலி கேட்க வேண்டாம். இதுவரையிலும் கேட்டதே போதும். தர்மத்தின் சங்கொலி எங்கும் முழங்கட்டும். கூறிய வாள் கொண்டு பல உயிர்களை கொன்றது போதும். சீரிய அறநெறி கருத்துக்களை கொண்டு சத்தியம், தர்மம், நேர்மை ஆகிய கருத்துக்கள் பரவுதல் வேண்டும். அதுவே உண்மையானது, மகத்துவமானது, எல்லோரும் போற்றக்கூடியது.
1: மகிழ்ச்சி மன்னா, இப்போது உன் எண்ணமானது தர்ம பாதையை நோக்கி சென்று விட்டது.
0: உண்மைதான் துறவியாரே.

என்ன நேயர்களே, எங்க டிராமாவை பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மோரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மழை கைமாறு கருதாமல் கருணை உள்ளத்தோடு நீரை சொல்கிறது. பூமி கருணையோடு பயிர்களை விளைவித்து தருகின்றது. மனிதர்களாகிய நாமும் அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு நடந்து அன்பும் மரணும் வளர்ப்போம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலையே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டிலை வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஷோ நாமச்சன வித் மீ பாரதி அட் யுவர் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன் MOPCRS 107.8 FM. சென்னை இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, லொக்கேட்டட் ஆன் த கோரமண்டல் கோஸ்ட் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால். இட் இஸ் அ மேஜர் கமர்ஷியல், கல்ச்சுரல், எஜுகேஷனல் சென்டர் இன் சவுத் இந்தியா. வெல், த போர்ட் ஆஃப் சென்னை இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா. த சிட்டி ஹேஸ் 4.68 மில்லியன் ரெசிடென்ட்ஸ், making the sixth most populous city in India. Chennai, the most happening city today, it has become one of the fastest growing cities in India. From local idlis to international Thai food, from machis to coolest dude, from kadai to malls, Chennai has it all. Chennai's economy has a broad industrial base in automobile, computer, technology, hardware manufacturing and healthcare industries. The city is India's second largest exporter of information technology and business process outsourcing services. A major chunk of India's automobile manufacturing industry is based in and around the city, and hence it is called the Detroit of India. Chennai is an important center for Carnatic music and hosts a large cultural event and the annual Madras music season, which includes the performances by hundreds of artists. The city has a vibrant theater scene and is an important center for Bharatanatyam, a classical music form. The Tamil film industry is based in Chennai. Chennai has the finest education institution, delicious cuisine, most sought after places and tourist places. People from all over the globe would love to visit the beaches, especially the Marina Beach, which is the world's second longest beach and also has the place in and around Chennai.
1: T Nagar, KK Nagar, Anna Nagar, Besant.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கலெக்ட் போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுகுறீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். மாதிரி நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வந்துடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
0: ஏய் ஃபுட்பால்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கெடுக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.

0: மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிர் நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: 승혜. 어라 승혜. 어라 승혜.
1: 너라마.
0: 시그나 봐.
1: 나마.
0: இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறிய காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு உங்க அப்பா கூப்பிடறான். உன் மாவன் வந்துருக்கான் என்னன்னு கேளு.
2: ஏய் இங்க வாரா, வலலா இருந்து போய்க்குது தைக்கணும் உக்காருன்னு சொல்றேன்ல.
1: எப்பா நான் பள்ளிக்கூடம் போனப்பா,
2: நான் பழுப்புக்கு போனவில்ல, குத்திக்கிட்டு தான் சோறு வந்துருமா, கூடினாய்க்க
1: போப்பா.
3: ஏய் சக்கரை, எங்க மாவன் புருஷன்?
0: தா கூப்பிடற சாமியா. தா பசுன ஐயா கூப்பிடறாரு, வந்து
2: என்னான்னு கேளு. கோம்பர சாமியோ, ஏன்னா வந்துட்டீங்க?
3: ஏய் சக்கரை, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரியும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
2: போங்க சாமி, கொண்டாந்துரு.
3: மறந்துடாதடா சக்கரை,
2: துட்டு குடுத்துருக்கல, மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆந்துட்டம்மா, காலையில பாய்க்கன்யா
0: போயிட்டானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருனா ஒருத்தர் எங்க கூட வர.
1: கேள்விப்பட்டிருக்கேன்.

0: 하신 분이었죠.
1: 이뻐는 썰렁대.
2: 공그렇다 사람이 가로를 말하나 봐라.
1: 민기야를.
2: 난단 사람이 인간 날이 꺼런 게 생겨도 달래 그래.
1: 차례. 옛날에 룸과 왕가 비탔어. 왕가. 오카르. 민기를 오카르.
3: 난단 사람이.
0: 샤베이 애플이 아침 불에 가파도 그런 게 샤베이.
3: 얘고 아침 불에 사미. 얘 불에 가파도 그 사미.
1: 달래 래 룸과 발음아 아리바트 이렇게. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்
2: தெளிவா சொல்லுங்க சாமி அவன் போட போனா போடக்க மாட்டானா சாமி
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு
2: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி
1: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க சரி நீங்க போங்க நானும் வரேன்

0: casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவு சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதன இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கரை இம்புட்டி வாசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ள தானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட மூணு பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு. மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா?
4: சந்தோஷம்.
0: சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
4: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர இன்னும் போல?
6: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
6: நீங்க சாப்பிட்ட கொடுத்த துட்டு, இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. பாருங்க சாமி,
4: ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான், அவன் சாவே இல்ல குப்பி, அவன் சாவே இல்ல. நீ வாமச்சம் போலாம்.
7: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: வணக்கம் நேயர்களே, இது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து சந்திக்கிற நேரம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறவங்க வந்து இனிய உதயம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்திலேருந்து, அதாவது என்ஜிஓ, அதோடைய உரிமையாளர், அதாவது அதை தொடங்கினவங்க வந்து திருமதி கோமலா, இவங்க வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களால் எத்தனை பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
9: வணக்கம் மேடம்.
8: ஓகே, உங்களை பார்த்தா ரொம்ப இளம் வயதா இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இந்த தொண்டு நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது?
9: தொண்டு நிறுவனம்ன்றத விட மக்களுக்கு இதாக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஃபஸ்ட் இருந்துச்சு. அதாவது முன்னாடி என்னென்னா நம்மளால் ஒரு நாலு பேரை வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதை அடிப்படையாக வச்சு மோஸ்ட்லி நிறைய எம்ஜிஆர் படம்லாம் நான் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்ற ஒரு பாடலில் வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றத விட வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் இந்த இனிய உதயன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நானும் என் தங்கச்சும் சேர்ந்து ஆரம்பித்து குழந்தைல எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
8: எந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க?
9: 2004 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு.
8: ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் வீட்லேயும் சரி இல்லை உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அதுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருந்தது?
9: இல்லை, சாதாரணமாக நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப இறக்கமானவர். ஈவன் நான் லஞ்சு கட்டி கொடுத்தா கூட வந்து யாராவது கேட்குறாங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க சாப்பாடு போடுங்கன்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு கூட வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிஎஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் இருந்தது, சென்டர் ஃபார் சோஷியல் இனிஷியேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. அங்கே ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்காக நான் ஜாயின் பண்ணோம். சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
8: என்ஜிஓ பற்றி நான் படிக்கிறேன்.
9: ஸோ அது ஒன் இயர் கோர்ஸ் பண்ணும்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே என் சிஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இயர் முடித்தோம். சிஎஸ்ஐஎம்ல வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள். ஸோ அந்த கோர்ஸே ஒன் இயர்க்கே அனுப்பும்போதே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இன்னும் என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியில் எல்லோருமே, அம்மா அண்ணா தம்பி தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ நல்லா செய்ய முடியுது.
8: ஒரு என்ஜிஓன்னு தொடங்கின உடனேயே என்ன துறையில் வந்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம்? ஏன்னா பல துறைகள் இருக்குது, பலர் இப்போ சமுதாயத்தில் வந்து பல டிஃப்ரெண்ட் ஹெல்ப் வந்து பப்ளிக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எது?
9: ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசிக்கும் போது நிறைய இடத்துல சர்வே பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா 5 விளையாது 50 விளையாதுன்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது குழந்தைகள் மத்தியில் வேலை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அடிப்படையில் வந்து நம்ம சரி பண்ணிட்டா மேலே வரும்போது வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து நல்ல விதமாக வளரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அடிப்படையாக குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி குழந்தைகள் திங்க் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எஜுகேஷன். நம்ம கல்வின்ற ஒரு கண்ணை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். மற்றவங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் வந்து கல்வி தரும்போது வந்து நமக்கு ரொம்ப சுவர் மாதிரி இருக்குது நம்மளுடைய ஹெல்த்து. அடிப்படையாக நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கல்விக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களால காட்ட முடியும் அப்படின்றதுனால ஹெல்த்தும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்கிட்ட வேலை செய்கிறோம். ஆவடி ஏரியாவில் ஆவடி பிளாக் கிட்ட இருக்கிற வில்லேஜ் ஸ்லம் ஏரியாஸ் ரெண்டுத்திலுமே பண்ணிட்டோம்.
8: ஓகே, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்யலான்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
9: என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற கவுன்சிலர் வந்து நாங்கள் வெளியில தான் நிறைய சர்வே பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காக எந்த ஏரியா எடுக்கலாம், என்ன மாதிரி எந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுக்கு நீடி உள்ள பிளேஸில் பண்ணாதான் எதுவுமே வந்து நம்மளுடைய பண்ணுற ஒர்க்கு வேல்யூவாக இருக்கும். அப்படி பண்ணும்போது எங்ககிட்ட சர்வேக்கு பதில் கொடுத்ததில் அந்த ஒரு கோணம்பிடுன்ற ஒரு வில்லேஜில் கவுன்சிலராக இருந்தவங்க, அவங்க எங்களை இன்வைட் பண்ணாங்க, மேடம் எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல் 8th வரைக்கும் தான் இருக்குது, நீங்கள் அந்த ஏரியாவில் குழந்தைங்க வந்து நிறைய 8th அப்புறம் வெளியில் போதிருந்தால் 52 இல்லை திருமலைவேலி இல்லை ஆவடி வரணும், பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஒரு வேல்யூவான எஜுகேஷன் வந்து இல்லை, நீங்கள் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை அவங்களே இன்வைட் பண்ணி அவங்களே ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ 15 குழந்தைங்களை வந்து அந்த ஏரியா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோணாம்பேடு நகராட்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் கேட்டு அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, சரியாக ஸ்கூலுக்கு வராத ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வீட்டில் போய் பேசி அவங்க பேரண்ட்ஸோட இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு 15 சில்ட்ரன் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்.
8: அந்த குழந்தைங்களுக்கு என்ன கல்வி வந்து ஸ்கூலில் போய் படிச்சிருவாங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு?
9: இப்போ வந்து குழந்தைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்மோடு போக மாட்டாங்க, ரெகுலராக ரெகுலராக போக மாட்டாங்க. அதே மாதிரி ஆஃப்டே விட்டாங்கன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, இன்டர்வல் டைமில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸில் என்ன பண்ணோம்னா வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட். அது 2004 நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த எஜுகேஷன் என்னன்னா ஈவினிங் ப்ரேயர் டைம்ல ஒவ்வொரு நிமிஷமும் தினமொரு திருக்குறள், தினமொரு பாடல், தினமொரு செய்தி, தினமொரு சேவை, தினமொரு கதை, தினமொரு குரல் அப்படின்ற மாதிரி தினம் தினம் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷம், தினமொரு நிமிடம் அப்படின்னா யோகா அந்த ஒரு நிமிஷம், அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ப்ரேயர்ல சொல்லி வச்சு அவங்களுக்கு அந்த கான்செப்ட், படிப்போட இன்ட்ரெஸ்ட், படிப்புனா வெறும் புத்தகத்தை எடுத்து அந்த மாதிரி கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டோட ஒரு விளையாட்டு
8: சேவை அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் விரிவாச்சு.
9: ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் விஷயமா தான் குழந்தைங்களை வந்து 15 குழந்தைங்களை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ் போதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் எங்கள் குழந்தைங்கள சேர்த்துங்க, என்னுடைய இவனுக்கு அப்பா இல்லை, அந்த குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நானும் என் சிஸ்டர் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தது வந்து, அதுக்கப்புறம் செகண்ட் இயரே 70 சில்ட்ரன் வந்துட்டாங்க. அந்த 70 சில்ட்ரன் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல ரெண்ட் கொடுத்து, பெரிய இடமா எடுத்து ரெண்ட் கொடுத்து அங்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈவினிங் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போதே சில குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு அசதியாக தெரிவாங்க, சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, அம்மா வீட்டில் இல்லை சமைக்கணும் அந்த மாதிரி. அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள டாக்டர் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் என்ன சத்து கம்மியாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ எங்களுடைய ஈவினிங் வேல்யூ பேஸ்டு ஸ்டூடெண்ட் சென்டரில் மட்டும் ஒவ்வொரு இயரும் 150 சில்ட்ரன் கிட்டக்க வர 150 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வில்லேஜில் மட்டும் எடுத்து நாங்கள் வந்து அந்த வில்லேஜ் சுற்றி இருக்கிற 5 வில்லேஜஸும் அங்கே கவர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று SS ஷைனிங் ஸ்டார் அப்படின்றது ஆவடியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அவே ஒரு ஸ்லம் ஏரியா ஆனந்த் நகர்ன்றது, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம். அங்கே வந்து 30 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக 150 சில்ட்ரன் வந்து சப்ளிமெண்ட்ரி எஜுகேஷனில் இருக்காங்க.
8: அதாவது அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அதாவது அவங்களுக்கு படிப்பை தவிர இல்லை படிப்புகளோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி கொடுக்குற அந்த இது. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைகள் வந்து தேக்கமாக இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
9: அதாவது குழந்தைங்களுக்கு படிக்கும் போதே என்னன்னா நாம எதையும் நோக்கி படிக்கிறோம், நம்ம பின்னாடி என்னவா வரப்போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள யோசிக்கிறது. ஈவன் 6th வர பிள்ளைங்க கூட வந்து நாங்கள் இப்போ எடுக்கிற குழந்தைங்க வந்து அது சரியாக படிக்கவே மாட்டாங்க, 8th இருந்தால் கூட ஆகிய காங்காட்சா கூட அவ்வளோ தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்க எதிர்காலத்தில் என்னவா வளரப்போறோன்ற ஒரு கோல் இல்லாமே வருவாங்க. ஸோ கோல் நமக்கு வந்து தெரிஞ்சா மட்டுமே தான் நம்ம அதை நோக்கி பயணம் போகும்போது அந்த படிகளில் வந்து நல்ல ஸ்டெப் வந்து எடுத்து இன்னும் ஒரு ஆர்வத்தோடு நம்ம சந்தோஷமா பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தைங்க அதில் ஒரு விஷயமா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அம்மா கேட்கல, எதுவும் சொல்லித்தரல, நாம் எப்படி பண்றது, நம்மளுக்கு விருப்பம் இல்லை, அந்த எண்ணத்தை வந்து அவங்க அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு வேணும் இல்லையா? ஸோ அந்த மோட்டிவேஷனா வந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது.
8: ஓகே. ஸோ இது குழந்தைகளோட மட்டுமே நின்றுடுதா இல்லை அவங்க பெற்றோர்களுக்கும் உங்களுடைய தனி கவனம் தேவைப்படுதா?
9: கண்டிப்பா. அதே மாதிரி எம்ஜிஆர் படத்துலேருந்தான் நான் நிறைய சொல்வேன். ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லையா, அவன் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பது இல்லைன்னு சொல்கிறான் இல்லையா. ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான இது பொம்மை மண் மாதிரி, அதை அழகாக சிலையாக வடிவமைக்கிறதும் இல்லை அதை வந்து ஒரு நசுக்கி போடுறதும் நம்ம பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது.
8: முக்கியமாக அவங்களுடைய மனம் அந்த ஆட்டிடியூட் வளர்றதுக்கு தாய் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்கன்னு சொன்னா
9: தாய் தானே முதல் குழந்தைக்கு முதல் ஆசானா
8: கண்டிப்பா
9: முதல் ஃப்ரெண்டும் அவங்கதான் முதல் ஆசானா அவங்கதான் எல்லாமே தாய் தான் இருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா அம்மா அப்பாங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்னா பேரண்ட்ஸ் கிளப் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம்.
8: அந்த உங்க சென்டர்ல வர்ற இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களை வச்சு ஓகே
9: எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு மாசமும் தேர்ட் சாட்டர்டே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். அந்த டைம்ல வெளியில இருந்து வேற யாராவது ரிசர்வ் பர்சன் இன்வைட் பண்ணுவோம். இன்வைட் பண்ணி குழந்தைங்களோட எப்படி பழகணும், குழந்தைங்கள்ட்ட வந்து எப்படி பழக கூடாது, குழந்தைங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி நீங்க குழந்தைங்களோட அப்ரோச் பண்ணணும், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் ப்ராப்ளம் அதுவும் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். பேரண்ட்ஸ்க்கும் வந்து லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த ஹெல்த் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
8: இந்த இந்த மாதிரி வந்து இந்த பள்ளிக்கு அப்புறம் அவங்க படிச்சுட்டு இருக்கிறதுல வந்து அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளோட மன மாற்றத்தையோ இல்லை அவங்க பள்ளியில் போய் அவங்க நல்லா ஷைன் ஆகிறாங்க முன்னைக்கும் இப்பைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்தும் சரி பெற்றோர்கள்ட்டேருந்தும் சரி இல்லை சமுதாயத்திட்டேருந்துமே சரி?
9: நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. இனியோதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம். என்னன்னா எயித் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் வந்து நாங்க அங்க கவர்ம் அங்க இருக்கிற தலைவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசி இன்னைக்கு லாஸ்ட் இயர் தான் அப்கிரேட் ஆயிடுச்சு டென்த் வரைக்கும். அப்படி டென்த் வரைக்கும் அப்கிரேட் ஆயிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்காங்கிறதுனால நாங்க இனியோதய மூலமாவே ஒரு டீச்சர்ஸ் உள்ள அப்ரோச் பண்றதுக்கு குழந்தைங்க மத்தியில இருந்து என்னன்னா குழந்தைங்களே இனியோதயத்துல வந்து கேட்டாங்க, மேடம் எங்களுக்கு வந்து டென்த்ல வந்து டீச்சர்ஸ் இல்ல ஒன் மந்த் ஆயிடுச்சு நீங்க எங்களுடைய எங்களுக்கு வந்து உள்ள கிளாஸ் எடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது குழந்தைங்க கிட்ட இருந்தே வர்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இனியோதயம் இப்ப ஒரு குழந்தை நல்லா படிச்சு நிறையமா இருக்காங்கன்னா இனியோதயம் சப்போர்ட் பண்றாங்க இனியோதயம்

0: சப்போர்ட் இருக்கு. ஏன்னா நாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸ் மட்டும் பண்ணல, அவங்களுக்கு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் எல்லாமே தரும், நோட் புக்ஸ், யூனிஃபார்ம், ஃபீஸ் கட்டியே படிக்க வைக்கிறோம் நாங்க.
1: பட் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்க இதுல எல்லாமே பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இந்த அண்டர் ப்ரிவிலேஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயா தானே மேடம் கொடுக்குறாங்க?
0: அது வந்து கொடுக்குறாங்க, சில குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, சில குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது, யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்கள் இது பண்ணோம், இங்கே ஒரு நிறுவனம் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ஸ்பான்சர், எங்களுக்கு 150 எங்களுடைய 150 சில்ட்ரனுக்கும் பெனிஃபிட் ஆகிட்டு, இது இல்லாமல் கம்யூனிட்டி சில்ட்ரனுக்கும் நாங்கள் கொடுத்தோம். மொத்தம் நீங்கள் 400 குழந்தைகள் வந்து எஜுகேஷன் சப்போர்ட் கொடுத்தாங்க லாஸ்ட் 12th அன்னைக்கு நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம்.
1: என்னென்ன கொடுக்குறீங்க? யூனிஃபார்ம்ஸ்,
0: யூனிஃபார்ம், அவங்களுக்கு நோட்டு, பென், பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென் பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேக் கொடுக்கும்.
1: ஓகே, பள்ளிக்கு செல்ல வேண்டிய எல்லா உபகரணங்களும் கொடுக்குறேங்க. ஓகே சரி, நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு சொன்னீங்க, அடுத்தது வந்து பெற்றோர்களுக்கு சொன்னீங்க. இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கிற பெண்கள், அதாவது 10th 12th அப்படி இருக்கிற பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து ஒரு வெக்கேஷன் ட்ரைனிங் கற்றுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்போ அந்த மாதிரி ஏதாவது வந்து கைட் பண்ணுறீங்களா?
0: கண்டிப்பா மேடம், நாங்க வந்து குழந்தைங்களுக்கு சொன்னதுலயே வந்து இன்னும் ரெண்டு விஷயம் பண்றோம். அது ஒண்ணு வந்து குழந்தைகளுக்கு ரைட்ஸ் பேஸ்ல பண்றோம், குழந்தைகளை பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வளர்வதற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, அந்த மாதிரி. அதுல வந்து ஃபோர்த் இது வந்து பங்கேற்பிற்கான உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பங்கேற்புக்கான உரிமைன்றது வந்து குழந்தைகள் சங்கங்கள், குழந்தைகள் பார்லிமெண்ட், அதுக்கு உருவாக்கி ஒரு 500 குழந்தைகள் வந்து எங்களுடைய இனிய உதயம் குழந்தைகள் இயக்கம் அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம். அதுல 500 குழந்தைங்க கிட்ட இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கோடை கால பயிற்சி முகாம் அப்படி நடத்தி அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்களோட இன்ன டேலண்ட்ல என்னென்ன அவங்களுக்கு திறமைகள் இருக்கோ, எல்லாருக்குமே திறமைகள் இருக்கு, அந்த திறமைகள் வெளிக்கொணர்றதுக்கான நிறைய அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம். கெபாசிட்டி பில்டிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம்.
1: அந்த மாதிரி சமீபத்துல செஞ்ச ஏதாவது ஒரு இவெண்ட் சொல்ல முடியுமா?
0: இப்போ லேட்டஸ்டா 25th அன்னைக்கு, லாஸ்ட் மந்த் 25th 7th அன்னைக்கு திருவிக்கா பார்க் இருக்கு இல்லைங்களா, அது சென்னை நகர்ல, அதுக்குள்ள அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், எங்களுடைய இனிய உதயம் குழந்தைங்க எல்லாரும் இணைஞ்சு 420 குழந்தைங்க கலந்துட்டாங்க அந்த இதுல. அவங்களுக்கு டிராயிங் காம்படிஷன், பேச்சு போட்டி அதெல்லாம் நடத்திட்டு அன்னைக்கே வந்து பிரைஸ் கிஃப்ட் எல்லாமே வந்து அந்த சென்னாய் நகர் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல, திருவிக்கா பார்க் பக்கத்துல இருக்கு, அந்த ஸ்கூல்ல வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம் அன்னைக்கு. இது வந்து இனிய உதயம் இகாம்வெல்ன்ற ஒரு நிறுவனம், ஸ்வேதான் ஒரு மூணு பேரும் இணைஞ்சு
1: பண்ணிருக்கோம். குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக அப்பப்ப இந்த மாதிரி ஒரு இவெண்ட் போட்டிகள்லாம் நடத்திருக்கீங்க. இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த டெய்லரிங் கிளாஸஸ், எம்ப்ராய்டரி, சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சமையல் கலை பயிற்சிகள் இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் யாருக்காவது அந்த உங்கள் குரூப்பில் இருக்கிற சில்ட்ரனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி என்டர்பிரினர்ஷிப்பில் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களா?
0: இல்லை, குழந்தைகள் பார்க்க போனால் நாங்கள் அதை அவங்கள வந்து எஜுகேஷன் அந்த அந்த ஒரு ஃபீல்டில் அவங்களுக்கு அந்த என்ன டேலண்ட் இது பண்றதுக்கு அந்த கிராஃப்ட்ஸ் ஒர்க் அதெல்லாம் சொல்லி கொடுத்துரும். பட் அது வந்து என்டர்பிரினரா மாத்தல நாங்க, பட் யூத்துங்களுக்காக நாங்க ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு என்னன்னா கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அந்த 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே ரீட்டைல் செக்டர்ஸ்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி தரோம்.
1: இது வந்து எந்த ஸ்லம்ல இருந்து வர்றவங்களுக்கு?
0: ஆமா, ஸ்லம்ல இருந்து, ரூரல்ல இருந்து.
1: அது எந்த ஏரியால பண்றீங்க?
0: ஆவடி மெயின்லயே பண்றோம் நாங்க, ஆவடி ஏரியால மெயின்லயே இருக்க ஆபீஸ்.
1: நீங்க கொடுக்குற அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து அங்கீகாரம், கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டதா?
0: பிளஸ் இன்னும் நாங்கள் கவர்மெண்ட் ரெகக்னைசேஷன் வாங்கல, பட் இனிய உதயம் வந்து நாங்களே சிக்னேச்சர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் தரும். 6 மந்த்ன்றதுனால அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க 6 மந்த்னாவே. இது வந்து ஸ்மைல் ஃபவுண்டேஷன் டெல்லியில் ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்களுடைய பார்ட்னரை நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, ஸோ அப்போ அந்த எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து பயிற்சி பெற்று நல்ல வேலையில் அமர்ந்திருக்காங்க?
0: 1 இயருக்கு நாங்கள் வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றுறோம். அது வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வரைக்கும் 83 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே ரீட்டைல் செக்டர்ஸில் ஸ்பென்சரில் இருக்காங்க, வெஸ்டர்ன்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்பென்சரில்
1: சேல்ஸ்ல இருக்காங்க.
0: ஆமா, சேல்ஸ்ல இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரில, பாரத் மேட்ரிமோனியல், அந்த மாதிரி இதெல்லாம் வர்க் பண்றாங்க.
1: இது இந்த பயிற்சிகள் எல்லாம் இலவசம் தான் இல்லையா?
0: இல்ல, மினிமம் ஃபீஸ் கலெக்ட் பண்றோம். 6 மந்த் கோர்ஸ் இல்லையா, அதனால மினிமம் ஃபீஸ் அவங்ககிட்ட டோக்கன் ஃபீஸ் மாதிரி 500 ரூபீஸ் இல்லையாச்சும் 700 ரூபீஸ். அதுவும் கொஞ்சம் டிசேபிள் பர்சன் முடியல அப்படின்னா, பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து டோட்டலி ஃப்ரீ.
1: ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது வந்து ஈவினிங்ஸ் அந்த சத்து உணவுகள் கொடுக்குறீங்க, அப்புறம் யூனிஃபார்ம்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங்க்கு வந்து என்ன மாதிரியான சோர்ஸை வந்து நம்பியிருக்கீங்க?
0: என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது நானும் என் சிஸ்டரும் வந்து ஒரு ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புக் எழுதியிருக்கோம். அதில் முழுக்க முழுக்க தன்னம்பிக்கையை வளர்வதற்கான ஒரு கவிதைகள்.
1: நீங்கள் ஒரு கவிஞர் அப்போ உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க.
0: நான் கவிதையை அந்த புக்கை சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து வர ஃபண்ட் எடுத்து தான் இது பண்ணோம். ஒரு ஒரு டைம் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இப்போ இணைந்து நாமன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அதில் 99 66 இந்த மாதிரி சேவை செய்கிற இளைஞர்களும் 33 ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்களே அவங்கள மிங்கில் பண்ணுற மாதிரி ஒரு அப்துல் கலாம் சார் தான் இனாகிரேட் பண்ணார் பொள்ளாச்சியில். அந்த டைமில் மஃபாய் பாண்டியராஜன் சார் இருக்காங்களே அவங்க நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க வந்து உடனே நீ ஏதாவது ஒரு கவிதை எழுதி சார்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணார். அப்புறம் ஒரு என்ன பண்ணுறது தெரியல, அந்த பேப்பர் பேனா எல்லாமே இல்லை மீட்டிங்கில் இது பண்ணும்போது அப்புறம் உடனே ஒரு கவிதை எழுதி எடுத்துகிட்டு போனேன். அப்போது அப்துல் கலாம் சார்கிட்ட கொடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், கவிதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அந்த விஷயம் அவங்களும் நானே வர மாதிரி அந்த போட்டோகிராஃபர் அப்பயே போட்டோ எடுத்துக்கிட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்துல் கலாம் சார் பாப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஸோ இப்பயே பார்த்துட்டோம். அதுக்கு பாண்டியராஜன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கவிதை எழுதணும்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
1: ஓகே, ஸோ உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பை வந்து வெளியிட்டு அதன் மூலம் வர்ற அந்த பணம் திரட்டி அதன் மூலமாக தான் இந்த நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ஜிஓக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணீங்க. ஸோ தொடர்ந்து என்ன மாதிரியான ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சிது?
0: அதுக்கப்புறம் 52 ரோட்டரி கிளப்புடைய சப்போர்ட்டில் வந்து நாங்கள் பாப்பா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 63 குழந்தைங்களுக்கு ரெகுலராக ஃபுட்டு 1 இயர் அந்த இது கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அது என்ன பாப்பா ப்ராஜெக்ட்னா அது என்னது அதை பற்றி சொல்லுங்க.
0: 0 to 5 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கணும், ரிடியூஸ் பண்ணணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து முட்டை பால் பிஸ்கெட்டு வாழைப்பழம் அந்த இது வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் முடிஞ்சு டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்த 6 மந்த் வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த 63 குழந்தைங்களுக்கு. நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சுப்ரா சார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இனாக்ரல் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. இது வந்து ரோட்டரி கிளப் அந்த சப்போர்ட் மூலமா நடத்திருக்கு. அண்ட் ஆல்சோ சியோசான் ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்களாம் வந்து கைடன்ஸ் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பட் எல்லாமே வந்து லோக்கல் தான், லோக்கல்ல இருந்து வர்றது. இப்ப நம்ம கிட்ட படிச்சுட்டு போற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப ரீட்டைல் செக்டர்ஸ் நம்ம வேலை வாங்கி தரோம், அவங்களுக்கே நல்லா தெரியுது நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றன்றது. தேர் ஆல்சோ சப்போர்ட்டர்ஸ்.
1: ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உணவெல்லாம் கொடுக்குறப்போ உங்களுக்கு பப்ளிக் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அவங்க உணவு இப்போ பிறந்த நாள் இல்லை வந்து மனநாள் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி வர்ற பப்ளிக்குக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கா, இன்னொருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஆர்வம் எல்லாம் எப்படி இருக்கு?
0: ஓகே, ஒரு 30% அந்த அளவில் இருக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா இப்போ நாங்கள் முட்டை பால் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுலயே பெனிஃபிட் ஆகிற ஒரு பேரண்ட் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்மளுடைய இதுல இருந்து வெளியில போற குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு லஞ்சு நாங்க அவங்களுடைய பர்த்டேக்கு லஞ்ச் அந்த இது கொடுத்துருக்காங்க. சில வெளியில கம்பெனில வேலை செய்யறவங்களாம் நம்மளுடைய நம்பர் நல்லா தெரியும், போன் பண்ணிட்டு அவங்களே கொண்டுட்டு வந்து தருவாங்க சாப்பாடு. நாங்க செஞ்சு எடுத்துட்டு வரோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்ல நீங்களே இங்க செஞ்சு போட்டுடலாம் அந்த இடத்துல நம்மளுடைய பிளேஸ்க்கே வந்து அவங்களே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சமைச்சு அவங்க கையிலேயே குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதும் இருக்காங்க.
1: சோ இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்ல ஆரம்பிச்ச உங்களுடைய அந்த திட்டம், அதாவது கல்விக்கு சப்போர்ட் பண்ணணும், கல்வி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த அது கல்வி சம்பந்தமான பிற படிப்புகளில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த திட்டம் வந்து இப்போ எத்தனை குழந்தைகளோட நிற்குது மேடம்? இப்போ
0: இன்னைக்கு நியர்லி 550 சில்ட்ரன் இருக்காங்க. நம்மளுடைய வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம் பாப்பா அந்த இது அண்ட் ஆல்சோ சைல்ட் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே நினைச்சு நியர்லி இனிய உதயம் மட்டும் 550 சில்ட்ரன் இருக்காங்க. இது இல்லாமல் நாங்கள் அந்த குழந்தைகள் பங்கேற்பு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பெரிய நெட்வொர்க் தமிழ்நாடு அளவுல. அதுல திருவள்ளூருடைய கன்வீனரா நாங்க இனிய உதயம் இருக்கு.
1: சோ நம்ம பார்லிமெண்ட்
0: சைல்ட் பார்லிமெண்ட் இது FCMRP அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கான ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல வந்து நாம கன்வீனரா இருக்கோம், நமக்கு கீழே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு 7 நிறுவனங்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைங்களை இந்த இதுல வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அங்க எப்படியோ ஒரு 4000 சில்ட்ரன் கிட்டக்க அந்த நெட்வொர்க்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வராங்க. இனிய உதயம் டைரக்ட்லி வந்து 500 to 550 children வந்து இதுல பெனிஃபிஷியரா.
1: சோ இதுல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பலர் வந்து நல்லா வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில போய் வேலைக்கு போயிருக்காங்க, பல குழந்தைகள் நல்ல மார்க், அவங்களே டீச்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. பட் இதோடைய நெகட்டிவ் சைடுன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க? அதாவது வந்து சில சமயங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதை கேட்காமலோ இல்ல வந்து பெற்றோர்கள் ஏதாவது நம்ம மேல அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா?
0: கண்டிப்பா. ஏன்னா இது அடலசன்ஸ் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் வரும்போது குழந்தைங்க அப்படியே சின்ன வயசுல இருந்து நல்லா பக்காவா கொஞ்சம் அப்படியே வர பிள்ளைங்க வந்து அந்த ஏஜ் வரும்போது கொஞ்சம் ஓரளவு ஒரு மாற்றம் வருது. எல்லாமே நாம தான், யாராவது திட்டினாலோ இல்ல நல்லதே நம்ம அட்வைஸ் பண்ணா கூட வந்து அதை எந்த அளவுல புரிஞ்சுக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு அந்த மாதிரி சொல்லும் போது. பட் இதுவரைக்கும் எங்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து எதுவும் கேட்டது இல்ல. பேரண்ட்ஸ்னா நீங்க நல்லா சொல்லிக் கொடுங்க மேடம், நல்லா பண்ணுங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம், இவங்க வந்து உங்க குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட முழு எதிர்த்துறோம். பட் சில்ட்ரன் கிட்ட வந்து அந்த எப்படியும் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஏஜ் வரும்போது ஒரு மாற்றங்கள் வந்து என்ன மிஸ்ஸுங்க, இப்ப நாம போனா ஓகே அக்கா வராங்க அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லக்கா அப்படின்னு சொல்லி கம்மியாக. இப்போ டீச்சர்ஸுங்க அப்ரோச் பண்ணும்போது டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது கேட்பாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க எது கேட்குறீங்க, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓரவங்க இதுவாக பேசுவாங்க அப்படின்றது.
1: அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன்,
0: கவுன்சிலிங் நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். அவங்க ரொம்ப செல்லமா நான் அதாவது கோமா திட்டேன்னு வச்சுங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க அவங்க, அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சில பிள்ளைங்க இருந்திருக்காங்க, நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட வந்து நாங்கள் கிளாஸ்க்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி மறுபடியும் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும். சோ அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும் குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதை திட்டம் அடிக்க
1: அவங்க போக்கிலே போய் நம்ம அவங்களுக்கு
0: அவங்கள பிடிக்கிறோம்.
1: ஓகே, இப்போ உங்க இதுல படிச்சது எந்த குழந்தையாவது வந்து நல்ல மார்க் இவ்வளோ அதிகமா வாங்கியிருக்காங்க, ரெக்கார்ட் ப்ரூஃப் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகள் தனித்திறமையாளர்கள்?
0: இப்போ ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா லாஸ்ட் இயர் தான் டென்த் வந்து அப்கிரேட் ஆச்சு இல்லையா. ஆனா ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து 422 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். 422 மார்க்ன்றது ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து அப்கிரேட் ஆயிட்டு ஒரு ஸ்கூல் வந்தது, அது ரிசல்ட் வந்து 60% இருந்தது, அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு. மத்தபடி ஒரு வெளியில போயிட்டு, ஆனா எங்க குழந்தைங்க ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல நாங்க கல்ச்சுரல் டீம் வச்சிருக்கோம், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க ப்ரோக்ராம்ல.
1: இனிய உதயத்துல இருந்து சென்ற குழந்தைகள் வந்து அந்த போட்டிகள் எல்லாம் முதல் மாணவர்களை வெற்றி பெற்று.
0: ஜாக் டிவின்னு ஒண்ணு இருக்கு ஆவடியில, அங்க அவங்க அந்த கல்ச்சுரல் அந்த ப்ரோக்ராம் பண்ணும் போது அதெல்லாம் கலந்துட்டு நிறைய பிரைஸ் எல்லாமே
1: வாங்கிட்டாங்க. சோ அவங்களுடைய தன்னம்பிக்கையும் நிச்சயமா வளரும் அதனால. ஓகே, சோ இதுக்குள்ள ஒரு குழந்தைல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பெண்கள் அப்புறம் வந்து யூத்துக்குன்னு இப்படி பல கிளைகளா வந்து பரவிட்டு இருக்கிறவங்க இனிய உதயம் தொலைநோக்கு திட்டங்களை என்ன வச்சிருக்கீங்க?
0: என்னுடைய எங்களுடைய விஷன் வந்து என்னன்னா இனிய உதயம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா வரணும்ன்றது தான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவோம், நாங்க இப்பதான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க இருக்கிற இடமே வந்து ஃபர்ஸ்ட் வாடகைக்கு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடமே இப்ப இனிய உதயம் சொந்தம் மீன்ஸ் ரோட்டரி கிளப் வாங்கி எங்களுக்கு தான் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் இப்ப பில்டிங் கட்டினாங்கன்னா நாங்க ஒரு மாடல் ஸ்கூலா ஒன்னு உருவாக்கணும் அப்படின்றது இப்போ ஷார்ட் டைம் பீரியடா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு காலேஜ் அந்த லெவல்.
1: இப்ப எத்தனை ஆசிரியர்கள் உங்ககிட்ட வேலைக்கு வாங்க?
0: 8 பேர் இருக்காங்க.
1: ஓகே, ஒரு 15 குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 550 குழந்தைகளுக்கு மேல அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. பல குழந்தைகள் வந்து தனித்திறமையாளர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பல்கலைக்கழகமாக வந்து இந்த குழந்தைகளுக்காக தொடங்கணும் அப்படிங்கறது உங்களுடைய எதிர்கால கனவு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் மீப்படணும் அப்படிங்கறது எம்ஓபி சமுதாய வானொலி மூலமா வாழ்த்திட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம். அந்த எம்ஓவி வைஷ்ணவ் காலேஜ் கம்யூனிட்டி சென்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
1: ஓகே, இதுவரைக்கும் இனிய உதயத்துடைய உரிமையாளர் திருமதி கோமலா மேடம் அவங்கள வந்து இப்போ சந்தித்தோம். அவங்க வந்து பல குழந்தைகளுக்கு வந்து இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சமுதாய தொண்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய ஸ்டுடியோவில் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்கள் இதை கேட்டுட்ருக்கிற பலருக்கும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து அது நிச்சயமாக தூண்டுறதுக்கு உதவும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம். நன்றி, வணக்கம்.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP Community Radio 107..
1: Namaskaraham. This is Jayashree from First BCom A&F. You're listening to MOP Community Radio 107.8. Kanakadara Stotram. It's in the praise of Goddess Mahalakshmi. It is composed by Adi Shankaracharya. Shri Adi Shankaracharya, with his remarkable reinterpretations of Hindu scriptures, especially on Upanishads, Vedanta, had a profound influence on the growth of Hinduism. Apart from scriptures, he cleansed the Vedic religious practices of ritualistic excesses and ushered in the core teaching of Vedanta, which is Advaita or non-dualism for the mankind. Kanakadara Stotram.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறானடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamila irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தேர்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் ஆர்ஜே விஜயசாலினி. ஹாய் குட்டீஸ், கதை நேரம் பகுதியில உங்க ஷாலோக்கா கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு செம்ம ஃபேண்டஸியான கதை சொல்ல போறேன். என்ன கதை கேட்க தயாரா? மழலை கதை 4, எலி ராஜ்யம். ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது ஒரு சின்ன கிராமம். தாத்தாவும் பாட்டியும் தனியா தான் இருந்தாங்க. தாத்தாக்கு பாட்டியும் பாட்டிக்கு தாத்தாவும் துணையா இருந்தாங்க. அந்த வயசான காலத்திலயும் தாத்தா வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுல தான் சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுலதான் தாத்தா விவசாயம் செஞ்சு அதுல வர வருமானத்துல தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. காலையிலயே தாத்தா வேலைக்கு போயிடுவாரு, பாட்டி மதிய சாப்பாட்டுக்கு தினமும் வகை வகையா சமைப்பாங்க. ரொம்ப ருசியான கிராமிய உணவுலாம் சமைப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் தாத்தாக்கு பாட்டி களி செஞ்சாங்க. களி பாத்திருக்கீங்க இல்லையா, சாப்பிட்டிருக்கீங்க இல்லையா? அந்த களிய 3 பெரிய பெரிய உருண்டையா செஞ்சு ஒரு கூடையில வச்சு தாத்தாக்கு எடுத்துட்டு போனாங்க. தாத்தாக்கு பயங்கர பசி. உச்சி வெயில் அந்த கூடையில இருந்த களிய எடுத்து ஒரு தட்டுல வச்சாங்க. 3 உருண்டை இருந்துச்சு. தாத்தா என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு உருண்டை சாப்பிடு, நான் ஒரு உருண்டை சாப்பிடுற, மீதி இருக்கிற ஒன்ன ஆளுக்கு பாதி பாதியா எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அப்படி எடுத்து வைக்கும் போது திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு அணில் வந்துச்சு. அந்த அணில் வந்து ரொம்ப பசியா இருந்துச்சு. அந்த களி உருண்டையே பாத்துட்டு இருந்துச்சு. தாத்தா அந்த அணிலுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலாம்னு யோசிச்சாரு. அதுக்கு பாட்டி, எங்க முழுசா ஒரு உருண்டைய கொடுத்துடுங்க, அது பாவம் வச்சு வச்சு சாப்பிடும், பாக்கவே பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு முழு உருண்டையை எடுத்து கொடுத்தாரு. அந்த அணில ரொம்ப ஆசையா வாங்கிட்டு குடுகுடு குடுன்னு ஓடி போய் ஒரு மரபொந்துல உட்கார்ந்துச்சு. அதுதான் அதோட வீடு. சரி, 2 உருண்டை இருக்கு, நாம 2 பேரும் ஆளுக்கு ஒன்னு சாப்பிடலான்னு நினைச்சாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க இருந்தோ ஒரு குரங்கு வந்துச்சு. அது அந்த உருண்டையவே பாத்துச்சு. அதுவும் அந்த அணில் பாக்குற மாதிரியே பாத்துச்சு. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, விடுங்க, நாம ஒன்னே ஒன்னு ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம், இத குரங்குக்கு கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு இன்னொரு உருண்டையை எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டாரு. மீதி ஒரே ஒரு உருண்டை இருக்கு, சரி வேற யாராவது வரத்துக்குள்ள நாம சாப்பிடலாம்னு அந்த களி உருண்டைய கையில எடுத்து பந்து மாதிரி இருக்குல்ல, அது மேல தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சாரு. அப்ப டக்குன்னு கை தவறி கீழே விழுந்துடுச்சு. குடுகுடுன்னு அந்த உருண்டை உருண்டு ஓடி போச்சு. ஓடி போய் ஒரு பொந்துல விழுந்துடுச்சு. தாத்தாவால அவ்வளோ வேகமா ஓட முடியல, வயசாயிடுச்சு இல்லையா. களி இனிமே கிடைச்சாலும் சாப்பிட முடியாது, மண்ணுலாம் களில ஒட்டி இருக்கும்னு தாத்தா நினைச்சாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஓட்டையில இருந்து எலி வந்துச்சு. தாத்தாவும் அத அப்படியே பாத்துட்டு இருந்தாரு. அந்த எலி திடீர்னு பேச ஆரம்பிச்சது. தாத்தா, நீங்க தான் களி போட்டீங்களா, ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு சொல்லுச்சு. யாரு செஞ்சாங்க தாத்தான்னு கேட்டது. தாத்தா, அட என்னடா ஒரு எலி பேசுதேன்னு பாத்தாரு. ஆமா, என் மனைவி தான் செஞ்சாங்க, நல்லா இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. என்னது ராஜ்யமா, ஆச்சரியமா கேட்டாரு தாத்தா. ஆமா, இது எலி ராஜ்யம். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு ராணி இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, அப்புறம் படை வீரர்கள்லாம் இருக்காங்க, கஜானா கூட இருக்கு, எல்லாமே இருக்கு எங்க ராஜ்யத்துல. ஓ அப்படியா, ஆமா, நீங்களும் வாங்க தாத்தா எங்க ராஜ்யத்துக்கு. நீங்க தான் இந்த களிய கொடுத்தீங்கன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், எங்க ராஜ்யத்துக்கு வரீங்களான்னு கேட்டது எலி. ஓ சரி போலாமே அப்படின்னாரு தாத்தா. உடனே அந்த எலி தாத்தாவ பொந்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த தாத்தாவும் பொந்துக்குள்ள போயிட்டாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு. நாம நினைச்ச மாதிரி அது பொந்தே கிடையாது. அங்க ராஜாக்குன்னு ஒரு மேடை இருக்கு, ஒரு பெரிய அறை இருக்கு, ராஜாக்கு வீசுறதுக்கு சாமரம்லாம் இருக்கு. சாமரம்னா என்ன தெரியுமா, ராஜாலாம் யூஸ் பண்ற விசிறி. ஒரு அறையில தங்கம், ஒரு அறையில வைரம், ஒரு அறையில நகைகள், ஏகப்பட்டது இருக்கு. அப்போ ராஜா வந்தாரு, தாத்தாக்கு வணக்கம் சொல்லிட்டு நீங்க தான் அந்த களிய கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், களிய இந்த மாதிரி நாங்க சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு எலி ராஜா சொல்லுச்சு. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு தாத்தா.
சொல்றா, இல்லங்க எனக்கு எதுவும் வேணாம், பாட்டி எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, என்ன கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னாரு. இல்ல நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும், இங்க இருந்து எங்களோட அன்பின் பரிசா எடுத்துட்டு போகணும்னு ராஜா சொன்னாரு. சரின்னு தாத்தா என்ன பண்ணாரு, அங்க நிறைய நகையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த நகையில இருந்து ஒரே ஒரு சின்ன கம்மலை மட்டும் எடுத்தாரு. இதே மாதிரி கம்மல் நாங்களும் வச்சிருந்தோம், அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு, இந்த கம்மல் மட்டும் பாட்டிக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. சரிங்க தாத்தா, தாராளமா எடுத்துக்கோங்க, வாங்க நாங்களும் வந்து பாட்டிக்கு எங்களோட அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டி கிட்ட வந்தாங்க. தாத்தாவை பார்த்ததும் பாட்டி, என்னங்க என்ன ஆச்சு, களி கிடைக்கலையா, சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் வேற எதுனா செஞ்சு எடுத்துட்டு வரேன். உடனே தாத்தா, இந்த உனக்கு ஒரு கம்மல்னு கொடுத்தாரு, எப்படி கிடைச்சதுன்னு கேட்ட உடனே தாத்தா எல்லா கதையும் சொன்னாரு. ராஜ்யத்துக்கு போன கதை, எலிய பார்த்த கதை எல்லாத்தையும் சொன்னாரு. உடனே பாட்டி வந்து, உங்களுக்கு வயசாச்சு தவிர புத்தி மழுங்கிருச்சு, மத்தவங்க பொருள்லாம் நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க, நாமளே உழைச்சு சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அந்த எலிராஜாக்கு தலையிலேயே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அந்த நகையெல்லாம் ஒரு ஒரு வீட்லயா இருந்து எடுத்துட்டு வந்தது, ஒரு ஒரு எலியா ஒரு ஒரு வீட்லயா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ பாட்டி சொன்னதுதானே சரி, உழைச்சு சாப்பிடணும், இப்படி நாம எல்லார் வீட்லயும் இருந்து எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்வுல இருந்துச்சு அந்த எலிராஜா. அது தப்பு இல்லன்னு அப்பதான் புரிஞ்சது அந்த எலிக்கு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த எலி. அது ஒரு ராஜா, இத்தனைக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்க இத்தனை நாள ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம், ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய வீட்டுல இருந்து திருடிட்டு வந்துட்டோம், இந்த கம்மலை கூட உங்க வீட்டுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தோம், இது உங்களோட கம்மல் தான், தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க பாட்டி, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு அழுதுச்சு. ஓ அப்படியா, சரி சரி நீங்கலாம் போங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் தாத்தாவும் சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. அந்த எலிராஜா உடனே ஆணையிட்டது, ஏ படைவீரர்களே, எங்க இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடுங்கன்னு ஆணையிட்டது. எல்லாரும் உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம்

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட்ஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூசுத்தலாம் வாங்க.
2: ஓகே, இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சென்னை பழசா எப்படி இருந்தது நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சொல்லுங்க, சென்னை பழசா எப்படி இருந்தது?
3: பழசு வந்து ஜனம் வந்து தெருவுக்கு தெரு ஜனங்க கம்மி, டூ வீலர் கம்மி, எல்லாம் கொஞ்சம் தொலைவு நடந்து போனாதான் பஸ்ஸுக்கு ஏறி போகணும். ஷேர் ஆட்டோ கம்மி, நார்மல் ஆட்டோவும் கம்மி. ஊருக்கு இது கடைங்க வந்து பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து மெயின் ஏரியாவில் போனாதான் கிடைக்கும், சிட்டி டவுனில் கிடைக்கும். இப்போ சில்ற சின்ன கடைகள்லாம் கூட தெரு தெரு கடைங்க வந்து இப்போ ஏற்ப அப்போ கிடையாது, சில்ற கடைங்களோட கிடையாது, பொட்டி கடை மாதிரின்னு வச்சுங்களேன், அதுமாதிரி கிடையாது. பெரிய கொஞ்சம் போனாதான் அந்த கடைகள்லாம் கூட மரங்கள்லாம் நிறைய இருந்தது, இப்போ கம்மி வளர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலும் வந்து தொலை தூரம் போகணும். இப்போ வந்து ஒரு 2-3 தெரு தானே ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உண்டாயிடுச்சு. ஏன்னா தொகை மெயினாக அதுதான் தேவை, இப்போ அதிகம் அப்போ கம்மி.
2: தேங்க்யூ. கூட்டாங்க, நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்தது பழைய சென்னை?
3: பழைய சென்னை குதிரை வண்டி இருந்தது, ஆட்டோ இருந்தது, இப்போ பஸ்ஸு வருது. என்ன பஸ்ஸு வருது? என்ன வீடு அங்கங்கே வீடு ஆயிடுச்சு, ஏரியாலாம் ரோடு போட்டாங்க, நம்ம ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்க தெருவில் பார்க்கு வந்துடுச்சு.
2: உங்க காலத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் இருந்ததா? அதெல்லாம் எப்படி இருந்தது?
3: காப்பி காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ஒன்லி மார்க்கெட்டு தான், டென்ட் கொட்டா மட்டும் இருக்கு, நல்ல வசதியா இருக்கு மெட்ராஸ்.
2: இப்ப நம்ம கூட ஒரு பெரியவர் இருக்காரு, அவரு 50 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சென்னையில தான் இருக்காராம். அவருக்கு சென்னைய பத்தி அதிகமா நம்மளுக்கு தெரிஞ்சதை விட தெரிஞ்சிருக்கோம். நம்ம அவர்கிட்டயே கேட்டுக்கலாம், சென்னை எப்படி இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி?
4: 50 வருஷத்துக்கு முந்தி சென்னை வந்து சாதாரண ஒரு வாகனங்கள் கூட இல்லாத நேரம் அது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாட்டு வண்டிகள், ரிக்ஷாக்கள், அந்த மாதிரி கை வண்டிகள், அந்த மாதிரி போய்கிட்டு வந்த இது இடம் அது. அதனால அது அது வந்து ஜியோ ரோடுன்றது இப்போ வந்து நேம் அதுக்கு. ஆனால் அதனுடைய முழு நேம் வந்து கொள்ளவாரம் அக்ரஹாரம் ரோடு. அதாவது கொள்ளவாரம் அக்ரஹாரம் ரோடுன்னா அதாவது பிராமிஸுங்கள் குடியிருந்த சாலை அது, அந்த பகுதி ஃபுல்லாக பிராமிஸுங்கள். அப்போது ஒரு சாதாரண குடிமக்கள் கூட அந்த வழியில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு காலங்கள், அதாவது ஒதுக்கப்பட்ட காலங்கள், அவங்க தான் உயர்ந்த ஜாதி, இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி, நம்ம பகுதியில் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் மனப்பான்மையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் அதுவே அது வன்முறைகளாக மாறி அதையே அவங்களே அடக்குமுறையாக பண்ணி அவங்களையே தெரிந்து வச்ச மக்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சாலைகள் கிடையாது, நல்ல இப்போ தான் இப்போ நல்ல விரிவடைஞ்சது ஒரு இது. வாகனங்களும் அப்போ வந்து ஏதோதாகமாக இருக்கும், நிறையவே இருக்காது. இப்ப அப்படி கிடையாது. அது காலங்கள் வந்து மாற மாற மாற அந்த மாதிரி இருக்கு. 50 வருஷத்துக்கு முந்தி வந்து 50-60 வருஷத்துக்கு முந்தி மருத்துவன்றது கூட கிடையாது. அப்போல்லாம் பாட்டி வைத்தியம், அதாவது கை வைத்தியம், இதுதான் ஏதாவது அப்பா ஏன்பா இருமுற ஒரு 2 மிளகு எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்ற காலம் இப்போ. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அந்த மருத்துவம் வந்து எவ்வளவோ முன்னேற்றங்கள், விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள், அதை வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.
2: சென்னை இப்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆயிட்டு ரொம்ப பிஸியான சிட்டியா இருக்கு. ஆனா அப்ப நம்ம சென்னையிலேயே ரேசிசம் இருந்ததுன்னு இவரு சொல்லும் போது தான் தெரியுது. இன்னும் நிறைய பேர் கிட்ட போய் நம்ம சென்னையை பத்தி கேட்கலாம். பழைய சென்னை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா, வாங்க போலாம்.
5: 1967ல இருந்து கோட்டூர்புரம் இருந்தோம். கோட்டூர்புரம் இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது, ஹவுசிங் போர்டு கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஹவுசிங் போர்டு டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜ் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து போட் வச்சுருந்தாங்க, 5 பைசா போட்டு. அது இங்கேருந்து கோட்டூர்புரத்துலேருந்து கிராஸ் பண்ணி நம்ம ராயப்பேட்டைக்கு போனோம்னாக்கா, ஆழ்வார்பேட்டைக்கு போனோம்னா கூட அந்த வழியாக தான் போகணும். அதில் சைக்கிள் கூட ஏற்றிட்டு போகலாம் அந்த போட்டில். அது மாதிரி சிஸ்டம் இருந்தது. இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப கிளியர்னாக இருந்தது. இப்போ வந்து அந்த தண்ணி கிளியரே கிடையாது, கட்டியாக இருக்குது தண்ணி. அதில் போட்டை விட முடியாது. அந்த அளவுக்கு தண்ணியே ஒரு நாஸ்தியாகிடுச்சு. அந்த இன்க்ரீஸ் ஆஃப் த பாப்புலேஷன் காரணம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இருக்க இருக்க எல்லாமே வளருது வளருது வளருதுன்னும் போது மெயினாக வந்து இந்த பாப்புலேஷனை வந்து இது பண்ணியிருந்தாலே வந்து இன்னும் வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்னும் பப்ளிக் ரீச் ஆகும். கவர்மெண்ட் போடுற டெவலப்மெண்ட் பப்ளிக் ரீச் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும்.
2: இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட சென்னையோட ஹைஜீனிக் சைட பத்தி ஒன்னு சொல்றாங்க. அவங்க 35 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சென்னையில தான் இருக்காங்களா. அவங்க கிட்ட கேப்போம், சொல்லுங்க சென்னை எப்படி இருந்தது 35 வருஷத்துக்கு முன்னாடி.
3: 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வண்டிங்கெல்லாம் கம்மியா இருந்துச்சு. அப்ப ரிக்ஷா தான் ஓடின்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஆட்டோலாம் நிறைய ஆயிடுச்சு, பைக் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. அப்பெல்லாம் சைக்கிள் தான். இப்போ வந்து ஆட்டோங்க ஓவர் ஆகி போயிடுச்சு, பைக்குங்க நிறைய ஆயிடுச்சு, ரொம்ப டிராபிக் ஜாமு, காருங்க ஓவர் ஆயிடுச்சு, ரோட்டில் போக முடியல சென்னையில். அப்போல்லாம் வந்து ஜனங்களும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, இப்போ ஜனம்லாம் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்குறாங்க. விலைவாசிங்க வந்து அப்போ வந்து ஒரு 50 ரூபா இருந்தால் நாங்கள் குடும்பம் பண்ணிடலாம். அப்போல்லாம் 50 ரூபா இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு, அதே ரொம்ப பிரமாதம். இப்போ வந்து 200 ரூபா இல்லாமல் இப்போ வந்து குடும்பம் பண்ண முடியாது. இப்போ வந்து 200 ரூபா செலவு வைக்கணும். அப்புறம் வந்து இந்த பசங்கள்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அப்போல்லாம் 10 ரூபா இருந்தால் போயிடுவோம் டாக்டர்கிட்ட ஃபீஸு. இப்போ வந்து 200 ரூபா 300 ரூபா இருந்தால் கூட பத்த மாட்டேனுது. அது மாத்திரை மருந்து அது இது வாங்க 500 ரூபா ஆகிடுது ஒரு நேரத்துக்கே ஃபீஸ் ஆகிடுது. அப்போ இருந்த விலைவாசிங்க வேற, இப்போ இருக்கிற விலைவாசி வேற. தடுப்பூசிங்கெல்லாம் வந்து அப்போ வந்து எப்போ ஒரு ஊசி தான் போடுவாங்க, தடுப்பூசி அங்கே போய் போட்டுன்னு வந்துவோம். ஆனால் இப்போ வந்து அடிக்கடி தடுப்பூசி, அதுவே பணம் அதிகமாக தடுப்பூசிங்க போடுறதுக்கே. அப்படின்னா இல்ல அப்படி போடாம விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு உடனே ஏதாவது நோய் வந்துருது, எதுவும் எதிர்ப்பு சத்து நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாயிடுது. அந்த மாதிரி அப்ப உள்ள இதெல்லாம் வேற, இப்ப உள்ள இதெல்லாம் வேற. அப்பெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து பக்கத்துல அக்கத்துல விட்டுட்டு போனா கூட பாத்துக்குவாங்க, கொண்டு வாங்க, செய்துவாங்க, அதான் விட்டு போயிருவோம். ஆனா இப்ப வந்து அப்படிலாம் பக்கத்துல அக்கத்துல விட முடியல, பயமாகுது. குழந்தைங்க யாருன்னா கடத்தின்னு போயிடுவாங்களோ, என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, வீட்டை பூட்டிட்டு போக கூட பயமாகுது, திருடிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்குது குழந்தைங்கள இன்னும். ஏன்னா பசங்க எல்லாம் கடத்துறாங்க, அதை புடுங்குறாங்க, இதை புடுங்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதனால இப்ப ரொம்ப பயமா இருக்குது. இப்ப எல்லாம் எனக்கு பேர குழந்தைங்க தான் இருக்குது, பேர குழந்தைங்கள பார்த்தே பயமா இருக்குது. பசங்களை கூடவே கூட்டின் போக வேண்டியதாக இருக்குது, கூட்டின்னு வர வேண்டியதாக இருக்குது, ரொம்ப இதுவா இருக்குது. செல்போன் அது வேற, போன் இருந்தா தான், போன் இல்லைன்னா அது வேற பயமா இருக்குது. போன் மூலியமா பார்த்து அங்க இருந்தது கடத்திடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் ஆகுது. ரெண்டாவது இந்த இது அந்த ஆக்சிடென்ட் வேற அங்கங்க ஆயிடுது. அது வேற இப்ப யாருமே வந்து அக்கம் பக்கத்து யாருன்னா பாக்குறவங்க கூட டக்குன்னு ஆஸ்பத்திரின்னு போவோன்னு போவே மாட்டாங்க. போன் போடுறாங்க, போன் போட்டா கூட வரவே மாட்டாங்க. அடிச்சுட்டு அவனா கண்ணு தெரியாத ஓடிடுறான். எங்க போறான்னு அவனை பிடிக்கிறது யாரு? பொதுமக்கள் அங்கே இருந்து என்ன செய்ய முடியும்?
2: நீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சென்னையில இருக்கேன்னு சொல்றீங்க. அப்போ இருந்த ஒரு இடம் இப்ப ரொம்ப மாறி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடம் அப்படி இருந்துடுறா, இப்ப இப்படி ஆயிடுச்சுரா அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம் எது, நீங்க பார்த்த இடம் எது அப்படி?
3: அந்த மாதிரி அப்போ நாங்கள் தண்டையார்பேட்டை அந்த சைடு, விநாயகபுரம் அந்த சைடு வந்து, ராயப்பேட்டை அந்த பக்கம்லாம் வந்து ஜனங்க அப்போல்லாம் கொஞ்சம் திட்டமான ஜனம் இருந்தாங்க. ஏதோ ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புவோம் கொள்ளுவோம் செய்வோம். அப்ப இதுவா இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த இடம்லாம் போகவே முடியல. பில்டிங் எல்லாம் ஓவர் ஆகி போயிடுச்சு. குடிசையா இருந்த இடமெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் ஆயிடுச்சு. எல்லாம் 4 அடுக்கு 10 அடுக்கு 2 அடுக்கு இப்படி கட்டிட்டு ஒரு இடம் கூட வந்து குடிசைங்களே இப்ப கிடையாது. எல்லாம் அப்ப நாங்க இருக்கும் போதெல்லாம் குடிசைங்க தான் ஓவரா இருந்தது. இப்ப குடிசைங்களே கிடையாது. எல்லாம் மாடி வீடு தான். எல்லாம் அடுக்கு மாடி எல்லாமே இதுவாயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க அவங்கவுங்க பெரிய பிள்ளைங்களாகி தனித்தனியா அதை பிரிஞ்சு ஓவரா இடங்க ஜனங்க எல்லாம் ஓவரா ஆயிடுச்சு. நாங்க அப்ப இருந்ததே வேற. அப்ப இருந்தது நல்லா இருந்தது ஜாலியா. ஆனா இப்ப வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப அவ்வளவு
2: இப்ப பேசினவங்க நாங்க பழைய சென்னையை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மிஸ் பண்ற ஓல்ட் பீப்புள் பார்த்து நம்மளுக்கு போர் ஆயிடுச்சு. வாங்க நம்மளோட யங்ஸ்டர்ஸ் போய் பாக்கலாம். இப்ப நம்ம கூட ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க. இவ்வளவு நேரம் வயசானவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை இப்படி இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை அப்படி இருந்தது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கூட நம்ம ஏஜ்ல இருக்க ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க, சென்னை இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? ஐ யூ என்ஜாயிங் இட்?
6: கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்றேன். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. என்ன ஃபெசிலிட்டினா போயிட்டு வர லாங் நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே போயிட்டு வர முடியாது. அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போதைக்கு கிடையாது. பட் இப்போ அதிகமாக இருக்கு. ஒரு மனுஷன் நம்ம நினைச்சாலே உடனே எது வேணா பஸ்ஸு காரு எது இருந்தாலும் நம்ம டைமுக்கு போயிடலாம். நிறைய மால் சினிமா தியேட்டர்ஸ் அண்ட் எக்ஸட்ரா நிறைய இருக்கு. பீச் அண்ட் சினிமா பீச் அண்ட் பெசநகர் பீச் மெரினா பீச் அதுவும் நிறைய இருக்கு. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நேரம் செலவிடத்துக்கும் ஈஸியா இருக்கும்.
2: அப்ப இருந்த சென்னைக்கு இப்ப இருக்க சென்னை உங்களுக்கு எப்படி தோணுது? விச் இஸ் பெட்டர்? பிகாஸ் நம்ம தான் யங்ஸ்டர்ஸ், நம்மளாலதான் ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க.
6: இப்ப இருக்க சென்னை தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றேன் நான். அப்ப இருக்க சென்னைனா வீட்டுல வெளில அனுப்பதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. பட் இப்போ தெரியுமா கேர்ள்ஸ் கூட எல்லா இடத்துலயும் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. கண்டிப்பா எங்க வேணா போயிட்டு வரலாம். அந்த ஃபெசிலிட்டி நிறைய இருக்கு. பட் வீட்லயும் புரிஞ்சுக்கிறாங்க.
2: இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் பிராட் மைண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா?
6: ஆமா கண்டிப்பா.
2: ஓகே தேங்க்யூ. 60s, 40s, 50s அந்த இரால சென்னை எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்போ 80s, 90s அதுல சென்னை எப்படி இருந்ததுன்னு நம்ம மிடில் ஏஜ் பீப்புளை கேட்கலாம்.

0: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோ ஏன் வியக்க கூட வச்சிருக்காங்க.
1: அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும் கேட்கலாம். சல்யூட் டு தி லெஜெண்ட்ஸ்.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்.ஓ.பி. சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி,

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: can be unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.